உருமாறிக்கொண்டிருக்கும் என தேசிய காவற்படை துணைத் தலைவர் தான்சிரி அயூப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். ஆள் சேர்ப்பு அணுகுமுறைகள், நேரடி சந்திப்புகளிலிருந்து ரோப்ளாக்ஸ் போன்ற காணொலி விளையாட்டுகள் உள்ளிட்ட இணையதளங்களை நோக்கி நகர்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகின் சக்தி வாய்ந்த கடப்பிதழ் பட்டியலில் மலேசியா தொடர்ந்து முதல் 10 இடங்களில் உள்ளது. 2026 ஹென்லே கடப்பிதழ் குறியீட்டின் அறிக்கையின்படி நாட்டின் கடப்பிதழ் 7வது இடத்தை பிடித்துள்ளது. இக்கடப்பிதழை கொண்டுள்ளவர்கள் 183 நாடுகளுக்கு விசா அற்ற பயணத்தை மேற்கொள்ளலாம். சவுதி அரேபியா எப்ரஹாம் உடன்பாட்டில் இணைவது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு அந்நாட்டுடனான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க எரிசக்தி துறைக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையே கையெழுத்தாகி வரும் அணுசக்தி ஒப்பந்தம் ஈரான், ஐக்கிய அரபு சிற்றரசு உள்ளிட்ட பிற நாடுகளுடன் ஏற்கனவே கொண்டிருக்கும் ராணுவம் அல்லாத பயன்பாடுகளை மட்டுமே உள்ளடக்கியது. ஸ்பெயினின் பல இடங்களில் காட்டு தீ கட்டுக்கடங்காமல் எரியும் நிலையில் மெட்ரிட்டுக்கு அருகிலுள்ள அவிலா மாவட்டத்தில் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ள தீயினால் 10,000 மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். விளையாட்டு 2026 சீன பொதுப்பு பந்து நாட்டின் முதன்மை மகளிர் இணையினர் பெலிதான் எம்தினா காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூடும் வேட்கையில் இருக்கும் ஒரே தேசிய அணியினராக இவர்கள் உள்ளனர். இப்போட்டியில் களமிறங்கிய இன்றைய 6 தேசிய பிரதிநிதிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை தவறவிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: உணர்ந்து
1: சொல்றீங்களா
0: அந்த கலையோட நீங்க வாழ்றீங்களா நம்ம நண்பர் மாதிரி கூப்பிடுங்க 0322825733
1: அல்லது 4768
0: இல்ல கொஞ்சம் தாமதமாக்கி என்ன மாதிரி யோசிச்சு பின்னால போய் பேசு அந்த மாதிரியா எப்படி
1: சொல்லுங்க கதை கேட்க அவளை காத்துட்டு இருக்கோம்

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருந்தீங்க ஜெயம் கொண்டான் அப்படின்ற படத்துக்காக. அதை கூடவா நீ மறந்து விட்டாய் ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு பாடல் உங்களுக்காக வந்தது.
1: இன்னைக்கு நேர்கிட்ட ஒண்ணு கேட்டு இருந்தோம், அதாவது முன்ன பண்ண தெரியாத உன்கிட்ட போய் பட்டுன்னு டக்குன்னு பேசக்கூடிய நபரா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: செல்வி பிணங்கள இருந்து வந்திருக்காங்க.
2: எனக்கு வந்து அறிமுகம் இல்லைன்னா கூட அவங்களை நண்பரா ஆக்கிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இல்ல வற்புறுத்தி ஆக்குவீங்களா?
2: இல்ல இல்ல வற்புறுத்த மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னதுன்னா பொருந்து எல்லாரும் வந்து நம்மளுக்கு வந்து பழக்கமா இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஒரு ஒரு வேர்ட் இருக்கு, strangers can be a friend, friend can be a stranger.
0: ஆமா.
2: சோ அதனால யாரா இருந்தாலும் அறிமுகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தெரியும்.

0: நம்ம ஏதாவது சொன்னோமா உடனே சிரிச்சிருவாங்க.
1: அது எனக்கு பிடிக்கும். இன்னொன்னு சில இடத்துக்கு போனோமா அவங்க டிரெஸ்ஸிங் நல்லா இருக்கும், அவங்க அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும், அத வந்து எனக்கு அவங்கள பாராட்டுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ யோசிக்கல மாட்டீங்க, பட்டுன்னு சொல்லிருவீங்க.
1: நான் சொல்லுவேன், அன்னைக்கு கூட நம்ம ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அவங்க பாக்க ரொம்ப நல்லா இருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த டிரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சிஸ், நீங்க இதே மாதிரி உடுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன்.
2: அப்புறம் எங்க சிஸ் வாங்கினீங்கன்னு கேட்டு
1: இல்ல அந்த மாதிரி.
0: இப்ப பெண்கள் வரைக்கும் தானா ஆண்கள் பார்த்து அழகா இருக்குன்னு சொல்ல
1: மாட்டேன்.
2: அவங்க பாராபட்சம் பார்க்க மாட்டாங்க. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க, அழகா பேசுறீங்க.
0: நன்றி, நன்றிங்க.
1: ஓகே.

பாடல் சார் இன்றைக்கு நம்ம கேட்டிருந்தோம், முன்ன பண்ண தெரியாதவங்க போய் பட்டின் டக்குன்னு பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.

0: மேனகா அடுத்து நமக்காக வந்திருக்காங்க.
1: ஆமா, மேனகா கிட்டதான் அடுத்து நம்ம பேச போறோம். இதற்கிடையில நீங்களுமே எங்களுக்கு கூப்பிடலாம் இந்த கதையை சொல்றதுக்காக. உங்களுக்கு உங்களுடைய கதையை கேட்கவும் வணக்கம் மின்னல் காத்திருக்கின்றது.
0: ஆமா, இது கலை அப்படின்னே சொல்லலாம். டக்குன்னு போய் முன் வந்து பேசுறதுன்றது ஒரு பெரிய கலை. அந்த கலை மேனகாட்ட இருக்கா?
1: ஆமா, அதுதான் நம்ம கேட்க போறோம். ஆனா கொஞ்ச நேரம் மோகனே, நீங்க நேரம் கொடுத்துதான் ஆகணும். ஒரு சின்ன இடையூறு ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து மேனகா கிட்ட பேச போறோம். இப்ப வாங்க இந்த கதைய கேக்கலாம். மேனகா கிட்ட
2: நான் ரொம்ப அந்த மாதிரி டைப் தான், எல்லாத்துக்கிட்டயும் ஃப்ரெண்ட் பண்ணிருவேன். என்னதான் அனுப்புவாங்க, யாருக்கிட்டே பேசிட்டு வரணும், எதுக்கு நீங்க சொன்னீங்களே மோகன் அண்ணே எப்படின்னு, அந்த மாதிரிதான் நானு.
1: இப்ப போயிட்டே இருக்கீங்க, ஏதாவது தெரியணும் டக்குன்னு நின்னு கேட்டுருவீங்க ஒரு ஆள்கிட்ட?
2: அதெல்லாம் கேட்டுருவேன், அதெல்லாம்
1: பயம் இல்ல.
0: எப்படி அந்த தைரியம் வந்துச்சு உங்கள்ட்ட?
2: அது தெரியல என்ன, அது நம்ம முன்னிலேருந்து அப்படிதான் ஒரு ஸ்ட்ரெஞ்சர் கிட்ட பேசிடுவேன், எல்லாம் செஞ்சிருவேன். ஒரு திடீர்னு ஒரு அண்ணன் கூட பார்க்கிங்ல பாத்து அந்த அண்ணன் கிட்ட அவரோட மோட்டர் பத்தி கேட்டு இப்ப நாங்க வீட்டுக்கு போயிட்டு வர அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமா,
0: சாதாரணமா வெளியே பார்த்து பேசினவரு?
2: ஆமா, ஆபீஸ்ல கீழே பார்க்கிங்ல பார்த்து பேசினவர் தான். அவரு வேற ஆபீஸ், நான் வேற ஆபீஸ், ஆனா நம்ம ஒரே பில்டிங்ல இருக்கோம். அவரோட மோட்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி லிஃப்ட்ல ரெண்டு பேரும் ஒன்னா ஏறப்ப நான் கேட்டேன், இந்த மோட்டர் எவ்வளவு வாங்கினீங்க அண்ணன் அப்படின்னு கேட்டோடனே அவரும் எங்கிட்ட பேசி இப்ப நாங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
1: அப்ப எவ்வளவுதான் உங்களுக்கு இருப்பாங்க கூட்டாளி?
2: கூட்டாளி கொஞ்சம் தானே, ஆனா இந்த மாதிரி தெரிஞ்சவங்க நிறைய பேர்
1: இருப்பாங்க. ஆனா ஒரு வகையில இது நல்ல பழக்கம் தான், ஏதாவது ஒண்ணு ஆபத்து அவசரம்னா நாலு பேர் இருப்பாங்க உங்களை சுத்தி.
2: ஆமா ஆமா, இப்ப இந்த இடத்துல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, நமக்கு திடீர்னு உதவி செய்யறதுக்கு.
1: அலுவலக கட்டிடத்துல ஏதாவது ஒண்ணு இந்த அண்ணன் தான்.
0: அப்போ தெரிஞ்சவங்கன்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எப்படி ஆரம்பிப்பீங்க அந்த உரையாடல?
2: அது அப்ப இப்ப என்னன்னா பைக் பத்தி அப்படியே டக்குன்னு பைக் பத்தி கேட்டுட்டேன். இப்ப அவங்க கிட்ட எதுவும்னா இப்ப அவன் என்ன முதல்ல இனிஷியல் ரெண்டு பேத்துக்கும் ஒன்னா இருக்குன்னு பாப்பேன்.
1: ஓ,
0: என்ன ராமலிங்கம் இந்த பக்கம்?

0: வணக்கம் மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
1: மின்னல் FM நேயர்களே, உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த என் இணைய காலை வணக்கம். நான் பிராண்டிங், ட்ரெண்டிங் அண்ட் லீடிங் பிசினஸ் கோச் டாக்டர் ஸ்ரீ அண்டி உங்களோடு பேசிட்டு இருக்கேன். ஒன் ஹவுஸ் ஒன் என்டர்பிரனர், ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணுங்க. அதாவதுங்க, நீங்க வியாபாரத்தில் ஜெயிக்கணும்னா டிஜிட்டல் அல்லது மாடர்ன் பிசினஸ்ல தான் நீங்க ஜெயிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லைங்க. சில சமயத்துல ட்ரெடிஷனல் பிசினஸும் சக்கப்போடு போட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு சின்ன குட்டி கதை உங்களோட ஷேர் பண்றேங்க. அதாவது இந்தியால மும்பை ஸ்டேட்ல டப்பா வாலான்னு ஒரு சங்கம் இயங்கிக் கொண்டு இருக்குது. 1890 ஆரம்பிச்ச இந்த சங்கம் அப்ப என்ன செஞ்சாங்கன்னாக்க, வீடு வீடா போயிட்டு டிஃபன் கரியர் எடுத்து கணவர்மார்களுக்கு சாப்பாடு அனுப்பி விடுவாங்க. அவங்க பயன்படுத்தின டிரான்ஸ்போர்ட் மோட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின். இந்த ரயில் சர்வீசஸ பயன்படுத்தி நேரத்தோட சாப்பாடு மதிய உணவு அனுப்பிடுவாங்க அந்தந்த அலுவலகத்துக்கு. அந்தந்த கணவர் சாப்பிட்ட பிற்பாடு as a symbol of thanks அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரிட்டர்ன்ல அந்த டிஃபன் கரியர்ல மல்லிகைப்பூ, சில மிட்டாய், இனிப்பு பலகாரத்தை போட்டு அவங்க வைப்பு மறுபடியும் அனுப்பிடுவாங்க. அந்த டப்பாவால சர்வீஸ பயன்படுத்தி இந்த டப்பாவாலா மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அந்த டிஃபன் கரியரை. இதை கேட்ட பிற்பாடு நம்ம யூகே மன்னர் கிங் சார்ல்ஸ் ஒரு முறை இந்தியாவுக்கு போறப்ப மும்பைக்கு போயிட்டு இந்த டப்பாவால சங்கத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்ப அவரோட அசிஸ்டன்ட் அங்க போய் சங்கம் தலைவரை பார்த்து, கிங் சார்ல்ஸ் வரப்படுறாரு, 1 hour நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க உள்ள சங்கம் தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னா, எந்திரிச்சு கூப்பிட்டு சொன்னாரு, பாருங்க அவர் வேணுமா உங்க நாட்டுக்கு கிங்கா இருக்கலாம், ஆனா இந்த நாட்டுல எங்களோட கிங் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க கஸ்டமர் தான். நல்லா பாருங்க, எங்களோட கிங் எங்க கஸ்டமர் தான், யாருக்காகவும் நாங்க சர்வீஸ் பண்ண முடியாதுங்க, போய் ஆகணும்னு சொல்லி டெலிவரி பண்ண ஆரம்பிச்சாங்க. இத கேட்ட கிங் சார்ல்ஸ் வந்ததும் தலை வணங்கினாரு. இங்க நம்ம என்ன கத்துக்க முடியும்னா, ரியல் கஸ்டமர் சர்வீஸ் அதுதாங்க. நம்ம அது கொடுக்கறோமா, உண்மையான சர்வீஸ் கொடுக்கறோமா, கஸ்டமர் உண்மையிலேயே ஹாப்பியா இருக்காங்களா? லவ் யுவர் பிசினஸ். உங்களுடன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி இப்போ 8:37 ஆயிருச்சு. தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. முன்பின் தெரியாதவர்கள்ட்ட பட்டினு பேசுவீங்களா அப்படின்னு தான் நேர்கள்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
2: இந்த முன்பின் தெரியாதவங்கள்ட்ட பேசுறது இருக்கு இல்லையா, இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று, ஒவ்வொரு புதன்கிழமையும் நடக்கும் உறவுகள் தொடர்கதை நடக்கும் போது.
1: ஆமா,
2: ஏன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையிலிருந்து பேசுவாங்க மோகன், இன்னொரு மூலையிலிருந்து எங்கேயோ அடையாளம் தெரியாத ஒருத்தவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வருவாங்க. எங்க இருக்காங்க, அண்மையில கூட ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரையுமே தெரியலன்னு உடனடியே அவங்க சொல்றாங்க, நான் அவங்களை கூட்டிட்டு போறேன், ஜேபிஎனுக்கு கொண்டு போய் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க யாரு அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்ல. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏற்படுத்தி கொடுங்க, இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த உதவும் மனப்பான்மை பெரிய அளவுல வந்து நிக்குது இல்ல.
1: அடிப்படையில் இதற்கு ஒட்டுமொத்த ஒரு பேரா ஒன்று வச்சு அப்படின்னா மனிதம் அப்படின்றது ரொம்ப அழகா அதுல வெளிப்படையாவே தெரியுது இல்லையா.
2: இந்த புதன்கிழமை வந்த உறவுகள் தொடர் கதையுமே அதற்கு ஒரு பெரிய உதாரணம். முதல்ல அந்த கதையை நீங்க கேளுங்க, உங்களுக்காக அப்படி சுருக்கி ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம்.
0: உறவுகள் தொடர் கதை. தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
3: ஹலோ, எப்படி இருக்க?
4: உடம்பெல்லாம் கொஞ்சம் செதை போட்டு நல்லா இருக்கம்மா, சரியா? அப்பா இருந்தா அப்பாவை கேட்டதை சொல்லுங்க, நான் வரேன், கண்டிப்பா வருவேம்மா.
3: சரியா? எனக்கு அவரு என் கூட வந்தா இருந்தா போதும், எனக்கு இப்பத்திக்கு எனக்கு அதான் வேணும்.
4: நினைக்காத நாள் இல்லம்மா.
3: எல்லாரோடும் படிச்சிருச்சு.
0: உறவுகள் தொடர் கதை. மின்னல் எஃப்எம் வானொலி அல்ல, வாழ்க்கை. மின்னல் எஃப்எம் ஒருத்தருக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்கு, குடும்பத்தையே தேடி கொடுத்திருக்கு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை சென்றடைந்திருக்கின்றார் அவர். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, முகம் தெரியாத ஒருத்தருடைய அறிமுகம் மட்டும்தான் மோகன்.
1: வாழ்க்கையில நம்ம சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, சில சமயத்துல நம்ம பக்கம் தானே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி பக்கம் இல்லையே அப்படின்ற இயக்கத்திற்கான ஒரு பெரிய தீர்வை உறவுகள் தொடர் கதை தொடர்ந்து வழங்கிட்டு
2: இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ராஜேந்திரன் எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்புறம் பேராக்கல ஒரு தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் குடும்பம் இங்க நெகிரிசிமிலான்ல இருக்கிறாங்க. இவங்களை இணைத்ததற்கு ஒரு பெரிய காரணம் வந்து அடுத்து நம்ம கேட்க போற இந்த குரல் மட்டும்தான். இவங்க வந்து அவரை தேடல் அந்த காலகட்டத்துல அவரை பற்றி விளக்கி இருந்தாங்க. இந்த முகம் தெரியாத, யாருன்னு தெரியாத ஒரு நபருடைய உதவி மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியத்திற்கு அடிப்படையாக இருந்திருக்கு. வேளாங்கண்ணி அவங்களுடைய குரலை தான் அடுத்து கேட்க போறோம்.
5: வணக்கம்.
2: போன வாரம் ராஜேந்திரன் பேசினார் இல்லையா, நீங்க தான் அவருடைய விவரங்களை எங்க கிட்ட கொடுத்து அவருடைய குடும்பத்தை தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அவரை பத்தி சொல்லுங்க, எப்படி அது நடந்தது, எப்படி அவரை நீங்க சந்திச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
5: அவர் வந்து ஒரு 2 மாசம் போல இந்த எஸ்டேட்டுக்கு வந்து வேலை செய்யறதுக்காக வந்தாங்க. அவர் வந்து ஜெயில் வாழ்க்கையில இருந்திருக்காரு. அவரோட தண்டனை காலம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 7-8 மாசம் இருக்கிறதுனால அவங்க வந்து எஸ்டேட்டுக்கு வந்து வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ அவரோட சூழ்நிலைய வந்து எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. என்ன இருக்காங்க அவங்க கிட்ட நான் சொல்றேன்னு சொல்லி அவங்களோட அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்தோம்.
2: இப்போ ராஜேந்திரன் பத்தி சொல்லுங்க. இப்போ போன வாரம் வந்து நம்ம அவரை பத்தி பேசும்போது சில தரப்பினரும் இவங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு அமையணும், இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. நீங்க இருக்கிற இடத்துலதான் இருக்காரு, வேலை எல்லாம் செய்யறாரு. அவரை பத்தி சொல்லுங்களேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி பாக்கும்போது? இது வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டீங்கல்ல?
5: இல்ல, இதெல்லாம் நான் இது வரைக்கும் யோசிச்சு பேசினதே இல்ல. அவரை பாக்க ரொம்ப பரிதாபமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அவரு வந்து சொன்னது வந்து நாங்க கேட்டோம், நீங்க எதனால வந்து ஜெயில் வழக்கு போனீங்க அப்படின்னு. கூட்டாளி நண்பர்கள்னால வந்த பிரச்சனை தான். இது வந்து ஜெயில் வாழ்க்கை ஒரு ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கை. அவரு வந்து என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, அவங்க தாய் தப்புனோட சேர்க்கணும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, ரெண்டு பேர் மூணு பேர் வந்திருக்காங்க, ரெண்டு பேர் வந்து அவங்க அட்ரஸோட இருக்காங்க, அவங்க மனைவி மக்களோட அவரு பேசிக்கிட்டு இருக்காரு, ஆனா இவரு மட்டும் யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ எங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் எடுத்து, நீங்க போறீங்களா இந்த அட்ரஸ் இதெல்லாம் எடுத்து போய் அவரு அவர்கிட்ட கொடுங்க தெய்வீகம்ட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு ஏற்பாடு பண்ணோம்.
2: ஏன் நீங்க அவருக்கு இது செய்யணும்னு நினைச்சீங்க? உங்களுக்கு முகம் தெரியாத ஒருத்தர், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது.
5: அவர் வந்து நாளைக்கு ஒரு தனி மரமா போயிருக்க கூடாதுங்கல்ல, அதனால அவங்க குடும்பத்தோட போய் கஷ்டமோ எது இல்லாம அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துடணும்னு ஆசைப்பட்டோம்.
2: அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க என்னைக்காவது இதை கேக்குறதுக்கு இல்ல அவரோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்குதான் நம்ம காத்துட்டு இருக்கோம். அவங்ககிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
5: அவங்க கிட்ட சொல்லணும்னா, தயவு செய்து அவரை மன்னிச்சு ஏத்துக்குங்க. இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல, இது வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையை நான் நினைச்சு பாக்கல. இன்னைக்கு நம்ம எஸ்டேட்டுக்கு வந்து ஒரு மூணு பேர் வந்து வேலை செஞ்சனால இப்படிலாம் ஒரு வாழ்க்கை, ஒரு சொல்றதை பார்த்தா எவ்வளவு கொடூரமான இது அப்படின்னு நான் யோசிச்சேன். தயவு செய்து யாரா இருந்தாலும் சரி, தயவு செய்து ராஜேந்திரனை ஒதுக்கிறாதீங்க அப்படின்னு தான் என்னோட வேண்டுகோள்.
2: விரைவில் நல்ல ஒரு செய்தி வரும்னு காத்திருக்கலாம், சரிங்களா?
5: நான் இன்னைக்கு எல்லாம் யோசனை, ஒரு வாரம் ஆயிடுச்சு, எந்த நியூஸாவது வந்துச்சா வரலையா என்னன்னு தெரியலையேன்னு இன்னைக்கு நான் வேலை இடத்துல நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
2: இவங்க தாங்க அந்த நபர், அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுறதோ இல்ல அவங்களுக்கு உதவுறதோ எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா, இந்த உதவியை செய்த வேளாங்கண்ணி அப்படின்றவங்க அந்த இடத்துலதான் வந்து நிக்கிறாங்கல்ல.
1: முகம் தெரியாத நபர் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா மனிதர்களாக நாம் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்றது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது நமக்கு தெரியுது.
2: மனிதம் மட்டும்தான் வாழ்கிறது, அதற்கான அடையாளம் தான் முகம் தெரியாத உதவிக்கு வரும் இந்த நபர்கள்.

0: பாத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01-09-7-29-19.
3: ஏய் பவி, எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அதை எப்படி கட்டுறது?
4: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் jo.eheatmart.my ல ownership transfer பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துடும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjp.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
5: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
2: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
5: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
2: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம், சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
5: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
6: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்

0: அனிருதி இசையில் எல்லாம் ஐக்கிய படத்துக்காக வந்த பாடல் தான் அது. வணக்கம். இன்னல்ல இன்றைக்கு நீங்க முன்னப்பட தெரியாதவங்கள்ட்ட போய் டக்குன்னு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவரா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏன் இதை பற்றி பேசுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு.
1: ஒரு ஆய்வு ஒண்ணு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அந்த முன்னப்பின்ன தெரியாதவங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்றது பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குதான். ஏன்னா சில சமயங்கள வழி கேட்பதற்காக நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒரே இடத்துல இருக்கும் ஏதாவது கேள்வி அப்படின்னா நம்ம பேசுவோம் இல்லையா. ஆனா சிலர் ஏன் அதை தவிர்க்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு வருதுன்னா, நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்குமா, நம்ம பேசுனா அவங்களை கேட்பாங்களா, இந்த ஒரு பய உணர்வு மட்டும் தான் பலரையும் வந்து முன்னப்பின்ன தெரியாதவங்கிட்ட ஒரு மாதிரி பேச தடுப்பதற்கான காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க.
0: ஆனா மத்தபடி மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நம்ம சர்வசாதாரணமா எல்லாத்திலையும் பேசிடுவோம். ஆனா என்னன்னா, சில நேரத்துல சில பேர் அப்படி இருக்கிறது தான் நமக்கு வந்து சரியா இல்லை. முதல்ல கூட ஒருத்தவங்க கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இது பற்றி. அப்ப அதெல்லாம் யோசிக்கும் போது, நீங்க சின்ன பிள்ளையிலே பிள்ளைங்க கிட்ட இது சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது எங்களுக்கு.
1: ஏன்னா எப்படி உரையாடல தொடங்குறது அப்படின்றது பலருக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கு. என்ன நம்ம பேசணும், எதை பத்தி பேசணும் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா
0: சரி,
1: பேசுறதாங்க நம்மளுடைய அழகே. நல்லா பேசலாம்,
0: நீங்க எல்லாம் நல்லா பேசக்கூடியவங்க தான். ஆனா எங்க பேசணும் அப்படின்றது ரொம்ப யோசிக்கிறீங்களா, அதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்க வலியுறுத்தி சொல்லியிருந்தோம். எம்எஸ் பாலோட ட்ரூ லவ் பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.
1: தொடர்ந்து பேசலாம். இது வணக்கம் மின்னல்.

0: பயங்கரவாத அச்சுறுத்தல், ஆள் சேர்ப்புக்கு இணைய விளையாட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. உலகின் சக்தி வாய்ந்த கடற்பகுதிகள் பட்டியலில் மலேசியாவுக்கு 7 இடம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஈரார்த்தி 27 வரவு செலவு திட்ட வரைவை அரசாங்கம் அடுத்த மாதம் தொடங்கும் வேளை அக்டோபரில் அது தாக்கல் செய்யப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வலுவான பொருளாதார கணிப்புகளை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்காது, மாறாக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் பொருளாதார வளர்ச்சிக் கொள்கையின் வழிகாட்டுதல் அடிப்படையில் அது அமைந்திருக்கும் என நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். 2027 வரவு செலவு திட்டம் மேம்பாடு, பொருளாதார கொள்கை, குறைக்கடத்தி உத்தி, எரிசக்தி மாற்றம், இலக்கவியல் உருமாற்றம் ஆகியவற்றை உட்படுத்தியிருக்கும் என்றார் அவர். பன்னாட்டு விண்வெளி தொழிற்துறை தரநிலைகளை பூர்த்தி செய்யும் உயர்திறன் கொண்டவர்கள் மலேசிய பட்டதாரிகள் என நிரூபித்துள்ளனர். 2023 அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்கை குளோபல் ஏற்பாட்டிலான துருக்கி விண்வெளி தொழிற்துறை பயிற்சியை 56 பட்டதாரிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது இதற்கான சான்று என உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். இது சாதாரண தொழில் பயிற்சி அல்ல, மாறாக உள்ளூர் பட்டதாரிகளின் சந்தை மதிப்பை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்ப திறன், தலைமைத்துவ திறன்கள், சூழ்நிலைக்கேற்ப மாறும் தன்மை கொண்ட மனித மூலதனத்தை மேம்படுத்துவதற்கான முதன்மை தளம் என்றும் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி கூறினார். 2021 தொடங்கி 2025 ஆண்டு வரை மின்சார மின்னணு உற்பத்தி துறையில் ஜப்பானிடமிருந்து 10.5 ரிங்கிட் மதிப்பிலான 46 முதலீட்டு திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவை 9009 புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருமென முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலக்கவியல் வசதிகளில் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடு, குறிப்பாக தரவு மையத்தின் இலக்கவியல் சூழியல் மேம்பாட்டு முனைப்பின் கீழ் 80 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க இயலும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2027 ஆண்டுக்குள் ஜப்பானிடமிருந்து வரும் இந்த முதலீடு அதீத மதிப்புடைய தொழில் மேம்பாட்டையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். அத்துடன் நாட்டின் ஏற்றுமதி போட்டித் திறனை மேம்படுத்தவும் உதவும். பயங்கரவாத கும்பல்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குறைய வாய்ப்பில்லை, அவை புதிய நுட்பங்கள் வாயிலாக தொடர்ந்து உருமாறிக்கொண்டிருக்கும் என தேசிய காவற்படை துணைத் தலைவர் தான்சிரி அயூப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். ஆள் சேர்ப்பு அணுகுமுறைகள், நேரடி சந்திப்புகளிலிருந்து ரோப்ளாக்ஸ் போன்ற காணொலி விளையாட்டுகள் உள்ளிட்ட இணையதளங்களை நோக்கி நகர்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத குழுக்களின் சித்தாந்தம் மத காரணிகளை மட்டும் கொண்டிருக்கவில்லை, மாறாக வெறுப்புணர்வாலும் உந்தப்படுவதாக தான்சிரி அயூப்கான் கூறினார். இதனிடையே 35 ஆண்டுகளுக்கு பின் வரும் ஞாயிற்றுக்கிழமை காவற்படை சேவையிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள உள்ளதை தான்சிரி அயூப்கான் உறுதிப்படுத்தியுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு துறை உள்ளிட்ட சிறப்பு துறைகளில் அவர் சேவையாற்றியுள்ளார். ஜோஹர் மாநில காவற்படை தலைவர், போதைப்பொருள் குற்றவியல் விசாரணை துறை தலைவர், புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் உள்ளிட்ட 2023 ஜூன் தொடங்கி அரச மலேசிய காவற்படையின் துணைத் தலைவர் என்ற பொறுப்புகளையும் அவர் ஆற்றியுள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த கடப்பிதழ் பட்டியலில் மலேசியா தொடர்ந்து முதல் 10 இடங்களில் உள்ளது. 2026 ஹென்லே குறியீட்டின்படி நாட்டின் கடப்பிதழ் 7 இடத்தை பிடித்துள்ளது. இக்கடப்பிதழை கொண்டுள்ளவர்கள் 183 நாடுகளுக்கு விசா அற்ற பயணத்தை மேற்கொள்ளலாம். 192 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கும் ஆற்றலை கொண்டுள்ள சிங்கப்பூர் கடப்பிதழ் முதலிடத்தை பிடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தென்கொரியா, ஐக்கிய அரபு சீட்டரசு 2 நிலையும், ஸ்வீடன் 3 இடத்தையும் பிடித்துள்ளன. உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு கடவுச்சீட்டின் இயக்கத்தின் ஒட்டுமொத்த அளவை மதிப்பிடும் குறியீட்டின்படி ஆஸ்திரேலியா, கனடா, செச்னியா, லட்வியா, நியூசிலாந்து, சுலோவேக்கியா, சுலோவேனியாவுடன் மலேசியா 7 இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது. ஜனவரி 1 தொடங்கி ஜூலை 15 வரையில் நாடு முழுவதும் இருந்து 4598 தாமத பிறப்பு பதிவுக்கான விண்ணப்பங்களை தேசிய பதிவுத்துறை பெற்றுள்ளது. குடியுரிமை அங்கீகாரம், அரசாங்கத்தின் பலதரப்பட்ட சேவைகள், கல்வி, சுகாதார அணுகலை பெற பிறப்பு பதிவின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தனிநபரும் அறிந்திருக்க வேண்டுமென அத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் பட்ருல் இஷாம் அலியாஸ் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: வளைகுடாவிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களால் சேதமடைந்த கப்பல்களுக்கும் சரக்குகளுக்கும் இழப்பீடு வழங்குவதற்காக முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை அமெரிக்கா பயன்படுத்த தொடங்கும் என அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி அவ்வட்டாரத்தில் கப்பல்கள், சரக்குகள் அல்லது அதனுடன் தொடர்புடைய பொருட்களுக்கும் ஏற்படும் அனைத்து சேதங்களுக்கும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஈரானிய பயணத்தின் மூலமே இழப்பீடு வழங்கப்படும் என த்ருட் சோசியல் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். கட்டாய தொழிலாளர் நடைமுறை தொடர்பில் 60 வர்த்தக பங்காளிகள் மீது புதிய இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் தொடக்கத்தில் அதிபர் டிரம்ப் அறிமுகப்படுத்தி முடிவுக்கு வரவுள்ள உலகளாவிய வரிகளுக்கு பதிலாக இது அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ள இந்த புதிய வரி 10 முதல் 12.5 விழுக்காடு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் சீனா, இந்தியா போன்ற பொருளாதார சக்தி வாய்ந்த நாடுகளும் அடங்கும். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க உச்சநீதிமன்றம் டிரம்ப் நிர்வாகம் விதித்த சில வரிகளை ரத்து செய்தது. இவ்வேளை சவுதி அரேபியா எப்ரஹாம் உடன்பாட்டில் இணைவது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு அந்நாட்டுடனான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க எரிசக்தி துறைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே கையெழுத்தாகி வரும் அணுசக்தி ஒப்பந்தம் ஈரான், ஐக்கிய அரபு சிற்றரசு உள்ளிட்ட பிற நாடுகளுடன் ஏற்கனவே கொண்டிருக்கும் இராணுவம் அல்லாத பயன்பாடுகளை மட்டுமே உள்ளடக்கியுள்ளது. இதற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எப்ரஹாம் உடன்பாடு டிரம்பின் முதல் தவணை காலத்தில் இஸ்ரேலுக்கும் இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை இயல்பாக்குவதற்காக எட்டப்பட்ட உடன்பாடாகும். இதுவரை பஹ்ரைன், மொரோக்கோ, சூடான், ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகிய 4 நாடுகள் இந்த உடன்பாட்டில் இணைந்துள்ளன. ஸ்பெயினின் பல இடங்களில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் எரியும் நிலையில் மேட்ரிட்டுக்கு அருகிலுள்ள எவிலா மாவட்டத்திலிருந்து தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ள தீயினால் 10,000 மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நெருக்கடியை கையாளும் பொறுப்பு ராணுவ அவசர பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எவிலாவில் மூண்ட காட்டுத்தீ கட்டுப்பாடின்றி பரவி வருவதால் பெர்கோ ஹோண்டோ, அல் தெப்ளோ, நாவா லங்கா ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் வீட்டினுள் இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு ஈரார் 26 சீன பொதுப்பூ பந்து. நாட்டின் முதன்மை மகளிர் இணையினர் பெலித்தான் எம் தீனா காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வெற்றியாளர் பட்டத்தை வாகைச்சுடும் வேட்கையில் இருக்கும் ஒரே தேசிய அணியினராக இவர்கள் உள்ளனர். இப்போட்டியில் களமிறங்கிய எஞ்சிய 6 தேசிய பிரதிநிதிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை தவறவிட்டனர். 2 சுற்றில் பெலித்தான் எம் தீனா யுக்ரைனின் போலினா போரோவா, யோவினா கெத்தமின் இணையை 21-19, 21-12 எனும் செட்களில் வெற்றி கொண்டனர். இன்றைய காலிறுதி ஆட்டத்தில் அவர்கள் இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் போட்டியின் வெற்றியாளரான ஜப்பானைச் சேர்ந்த யுகி ஃபுகுஷிமா, மயு மட்சுமோத்தோவை எதிர்கொள்வர். பயங்கரவாத அச்சுறுத்தல் ஆள் சேர்ப்புக்கு இணைய விளையாட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. உலகின் சக்தி வாய்ந்த கடப்பிதழ் பட்டியலில் மலேசியாவுக்கு 7 இடம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். மின்னல் மணி 9:13 நிமிடங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, July 24. அடுத்த வாரம் முடிந்தது. ஜூலை ஆகஸ்ட்குள்ள போறோம்.
1: சரியாக உங்கள் பயணத்தில் நாங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்கின்றோம். ஆஸ்ட்ரோ அலைவரிசை 873 வாயிலாக நேற்றைய தினம் தொடங்கி நம்ம ரசிகர்கள், நம்ம நேயர்கள்லாம் கேட்க தொடங்கிட்டாங்க.
0: நிறைய பேருடைய கேள்வி இது, எப்பங்க ஆஸ்ட்ரோல வருவீங்க, ஏங்க போனீங்க அப்படின்லாம் கேட்டுருந்தீங்க. நாங்க மீண்டும் வந்துட்டோம். அந்த கருப்பு திரையில் நெருப்பாய் தெரியும், உங்கள் இதயங்களில் தெரியும்.
1: வீட்டுக்கு போனாலும் நீங்க தாராளமா நீங்க ஆஸ்ட்ரோ அலைவரிசை 873 வாயிலாக தொடர்ந்து மின்னல் FM கேட்கலாம், ரசிக்கலாம்.
0: அதே மாதிரி ஆர்டிஎம் உடைய அலைவரிசைகள் வானொலி நிகழ்ச்சிகளையும் நீங்க அதுல வந்து முற்றிலும் கேட்கலாம். டிவி சுக்கான் ஒன்று நீங்க வந்து இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டியின் போது பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதையுமே நீங்க ஆஸ்ட்ரோ அலைவரிசையில இனிமேல் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, காமன்வெல்த் போட்டி ஆரம்பிச்சிருக்கு. ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய கிளாஸ்கோல ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த விளையாட்டின் அதிகாரப்பூர்வ ஒலி ஒளிபரப்பு மையமும் ஆர்டிஎம் தான்.
1: சரி, 10 மணி வரைக்கும் இன்னும் நிறைய கதைகள் பேசலாம்.
0: வாங்க, நினைத்தாலே இனிக்கும் அந்த படத்துக்காக பாட்டு கேட்கலாம். நண்பனை பார்த்த தேதி ஞாபகம் இருக்கா?

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைநாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைநாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0301709719.
1: வணக்கம். என்ன கேட்டு இருக்கீங்க மோகன், என்னுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு கதை இருக்கு.
2: என்ன கவனத்தை?
1: ஒரு பெண் வந்து ஒரு படத்தை பகிர்ந்திருக்காங்க. ஒருவேளை இந்த கடந்து வந்திருக்கலாம், நீங்க பாத்துருக்கலாம். என்ன படம்னா, அவங்க வந்து ஒரு அடுக்குமாடி வீட்டுல தங்குறாங்க. அந்த காரிடோர் இருக்கு இல்லையா, வீட்டுடைய முன்புற பகுதி இருக்கு இல்லையா. அடுக்குமாடி வீட்டுல எப்படி இருக்குன்னா, நீண்டமான ஒரு முறையில இருக்கும் இல்லையா. அந்த இடம்லாம் வந்து ரொம்ப சுத்தமா பல பல பல பலன்னு இருக்கு, அந்த வராண்டா அப்படின்னு இல்லையா. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க தான் அங்க வந்து மோப் பண்ணிருக்காங்க. மோப் பண்ணிட்டு படத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து இந்த உடற்பயிற்சி செய்யறது, கால அசைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு நின்னுக்கிட்டு இதெல்லாம் வந்து எனக்கு சரி வராது, அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன், நான் கொஞ்சம் சோம்பேறி அப்படின்னு
2: வெளிப்படையா சொல்றாங்க.
1: அதனால என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் நல்லா பண்றேன். என் வீட்டை மோப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் மோப் பண்ணேன், பார்த்தேன் இந்த வீதியே அப்படியே மோப் பண்ணி விட்டா நமக்கும் ஒரு உடற்பயிற்சியா இருக்கும், இடமும் சுத்தமா இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வெளியே மோப் பண்ணி அந்த வீதியே முழுசா மோப் பண்ணி அந்த படத்தை தான் பகிர்ந்திருக்காங்க இவங்க.
2: சரி, இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா,
1: ஒண்ணும் புரிய வேணாம் உங்களுக்கு.
2: அதாவது பாருங்க, மத்தவங்க வீட்டை சேர்த்து பண்றாங்க அப்படின்னு அந்த பொது நாள் நல்லா இருக்கு
1: நினைப்பீங்க. அவங்க அதை பத்தி சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா உடம்ப நல்லா பாத்துக்கலான்றாங்க. எனக்கு வந்து கீழே இறங்கி போய் ஓடுறது, நிக்கிறது, அதெல்லாம் தாவறதெல்லாம் சரி வராது. அப்ப இப்படி குனிஞ்சு மாப் பண்ணி எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிட்டா உடம்பு கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி இருக்கும், நானும் இந்த நடந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி.
2: ஆனா உண்மைக்குமே இந்த மாப் போடுறதுனால நம்ம உடற்பயிற்சி செய்யறதுக்கு
1: உண்மையிலும் இப்ப இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இந்த தொந்தி பிரச்சனை எல்லாம் வராது, எல்லாம் அடி கட்டுக்கோப்பா இருப்பாங்க. நீங்க பாருங்க, அதுதான் உண்மை.
2: ஆனா நீங்க பேசுறத பாக்க எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு எல்லா வேலையும் செய்யற மாதிரியும் வீட்டுல அழைத்து கேட்டதான் தெரியும் உள்ள கதை.
1: கேள்ல தனியா உங்களுக்கு தெரியும், எல்லாம் நீங்க தான் செய்யணும். துணி துவைக்கிறது நீங்க தான், சமைக்கிறது நீங்க தான், கூட்டுறது நீங்க தான், எல்லாம் நீங்க தானே செய்யணும்.
2: எது எப்படியும் நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்வோம், அது ரொம்ப முக்கியம் சுத்தத்துக்கு. அதே சமயத்துல உடற்பயிற்சிக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்ன்றது புரியுது அந்த கதை.
1: எல்லாம் தாண்டி எனக்கு இந்த பெண் செய்ததுல என்னன்னா, அவ்வளவு சுத்தமா மோப் பண்ணிருக்காங்க மோகன். பெண்களுக்கே உரியது இல்லையா, ஒரு தடவை தொடச்சிட்டு திரும்பி தொடைப்பாங்க. இல்ல இல்ல, என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு
2: பேச்சுல ரொம்ப பெண்கள் மனசு இடம் பிடிக்கிற மாதிரி தோணியா.
1: பெண்கள் வந்து எப்போதும் சொல்லுவாங்க, கடவுளுக்கு சமம் அப்படின்னு, இந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவோம்.
2: ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை
1: வீட்லயுமே ஒவ்வொரு அம்மன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: சரி,
1: அவங்களை நல்லா பாத்துக்கோ. அடுத்தது ரொம்ப அழகான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, சொர்ணலதா வடிவேலு கூட சேர்ந்து பாடிய பாடல். இது
2: கேக்கலாம்.

0: அடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: என்ன கேக்குறாங்க?
1: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
2: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
1: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
1: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: நடந்தாள் ஆறு சமஞ்சால் குமரி, பெற்றால் தாய் எல்லோரும். அழகான ஒரு பாடல். நதியே நதியே காவல் நதியை கேட்டுட்டு வந்தீங்க. ஒண்ணுமே என்ன
1: குரல்ல உலகக்கண கார்பந்த போட்டிக்கு அடுத்து இப்போ வந்து அனைவரது பார்வையும் எங்க திரும்பி இருக்கு அப்படின்னா, அந்த காமன்வெல்த் போட்டிகள் குறித்து நம்ம நிறைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்.
0: அப்படியே என்ன பண்ண போறோம், அமெரிக்கால இருந்து டக்குன்னு நம்ம வந்து ஸ்காட்லாந்துக்கு போகிட்டு இருக்கோம். ஜூலை 23 நேற்றில் இருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் ஏறக்குறைய 11 இந்த 10 இந்த காமன்வெல்த் போட்டி வந்து நடைபெறுகிறது. 2014 பிறகு மீண்டும் கிளாஸ்கோல இந்த போட்டி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.
1: சரி, இந்த முறை நம் நாட்டை பிரதிநிதித்து பாத்தீங்கன்னா 59 விளையாட்டாளர்கள் வந்து களம் காண்றாங்க. மொத்தமா வந்து 8 போட்டிகள்ல வந்து அவங்க கலந்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு சொல்லியிருக்காங்க. முக்கியமா ரொம்ப எதிர்பார்ப்போடுதான் இந்த முறை அந்த காமன்வெல்த் போட்டியும் நடக்க போகுது.
0: கிளாஸ்கோ 2026.com அப்படின்ற அகப்பக்கத்தின் வழியாக இந்த காமன்வெல்த் போட்டியுடைய எல்லா விவரங்களையும் வந்து நாம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த முறை வந்து காமன்வெல்த் போட்டிக்கு ஏறக்குறைய 10 விளையாட்டுகள், அதுக்கப்புறம் 4 இடங்கள், 500,000 டிக்கெட்டுகள் அப்படின்னு வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க.
1: எப்போதுமே இந்த போட்டி நடந்தாலும் வந்து அந்த இலக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. இந்த முறை நம் நாட்டில் 59 விளையாட்டாளர்கள் 5 தங்க பதக்க இலக்கோடு வந்து களம் கண்டிருக்காங்க. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் இருக்கு, ஜுடோ இருக்கு, மிதிவண்டி, எடை தூக்குதல், இப்படி பல பிரிவுகள்ல வந்து நம் நாட்டை பிரதிநிதித்து விளையாட்டாளர்கள் களம் கண்டிருக்காங்க.
0: எப்போதுமே இன்னும் கொஞ்சம் அதிகமான போட்டிகள் இருக்கும். இந்த முறை 10 போட்டிகள் அப்படின்னு வரிசைப்படுத்தி 47 தங்க அதாவது பதக்கங்களை வெல்லக்கூடிய இலக்கோடு உலக போட்டியாளர்கள் எல்லாம் வந்து களம் இறங்கக்கூடிய இடம் தான் வந்து காமன்வெல்த் போட்டி. எனக்கு காமன்வெல்த் அப்படின்னு 1998 மலேசியால நடந்த அந்த காமன்வெல்த் போட்டி தான் ஞாபகத்துக்கு வருது. செப்டம்பர் நடந்தது, அதை வந்து நான் பார்த்தேன். அப்போ அப்ப நான் 4 படிச்சிட்டு இருக்கேன்.
1: ஓ, சின்ன பையனா இருந்திருக்கேன்.
0: அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில விளையாட்டு சம்பந்தமான ஆர்வத்தை வரவழைக்கணும். அது மட்டும் இல்ல, உலகத்தர வரிசையில ஒரு போட்டி நம்ம நாட்டுல நடக்குது. அப்பதான் முதல் முறை காமன்வெல்த் நடந்தது. புக்கிட் ஜாலில் அரங்கம் அதற்காக தான் வந்து கட்டி இருந்தாங்க. அப்போ அந்த ஆண்டு வந்து வந்த அந்த ஞாபகம் இருக்கு. அந்த அரங்கத்துல உட்கார்ந்து இந்த விளையாட்டாளர்கள் எல்லாம் ஓடுறது, நீச்சல் இதெல்லாம் பார்த்தது மறக்கவே முடியாது.
1: கண்டிப்பா நாட்டை பிரதிநிதித்து நம்முடைய விளையாட்டாளர்களுக்கு பிரதமர் அவர்களும் அவருடைய வாழ்த்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்காரு.
0: அதே மாதிரி ஆர்டிஎம் பொறுத்த வரைக்கும் ஐபிசி இன்டர்நேஷனல் ப்ராட்காஸ்டிங் சென்டர் ஒன்னு இருக்குது.
1: ஆமா,
0: உள்ளுக்கு வந்தீங்கன்னா இந்த ஐபிசி எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காமன்வெல்த் போட்டி 98 மலேசியா நடக்கும்போது அனைத்து உலக அளவில் இருந்து நிறைய ஊடக நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த ஊடகவியலாளர்களுக்கு ஒரு மையம் வேணும், அதுக்காக தான் இந்த மையம் வந்து நிறுவப்பட்டது. அப்பறம் பாத்துங்க எவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு
1: ஆர்டிஎம் மூலமாகவும் நீங்கள் நேரடி விளையாட்டுகள் வந்து நீங்க தாராளமா கண்டு கழிக்கலாம்.
0: ஆமா, சுகான் அப்படின்ற ஒரு அலைவரிசை இருக்கு, அது உங்களுக்கு இந்த விவரங்களையும் நேரடி நிலவரங்களையும் கொண்டு வர காத்திருக்கின்றது.
1: தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: உறவுகள் தொடர்கதை தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
1: ஹலோ, எப்படி இருக்க?
2: கொஞ்சம் செத போட்டு நல்லா இருக்கம்மா. சரியா? அப்பா இருந்தானே, அப்பாவை கேட்டத சொல்லுங்க. நான் வரேன், கண்டிப்பா வருவேம்மா.
1: சரியா? எனக்கு அவரு என் கூட வந்தா இருந்தா போதும். எனக்கு இப்பத்துக்கு எனக்கு அதான் வேணும்.
2: நான் வருஷமா உங்களை நினைக்காத நாள் இல்லம்மா.
1: பாத்துக்கு நீங்க எல்லாரும் வேண்டுதலும் படிச்சிருச்சு.
0: உறவுகள் தொடர்கதை மின்னல் FM வானொலி அல்ல, வாழ்க்கை.

0: அழகான ஒரு சிம்பனி மாதிரி இருந்தது. ஸ்ரேயா கோஷல் அம்மாடி அம்மாடி பாடி இருந்தாங்க. கடந்த வாரம் சிக் டுடே அலை அடித்தது மலேசியாவில, இந்த வாரம் ஸ்ரேயா கோஷலுடைய அலை
1: முகன்.
0: நல்ல இசைக்கு இசையை விட மருந்து எதுவும் இல்லைன்னு இல்லையா? அந்த மாதிரி சரி, இன்றைக்கு நம்ம ஒரு விஷயம் பேசணும். 8 மணிக்கு இல்லையா, ஒருத்தவங்கள்ட்ட பார்த்து பேசணும், தெரியாதவங்களா இருந்தாலும் முகம் சுழிக்காது சிரிக்கணும் அப்படின்னு லில்லி வந்து ஒரு கதையை சொன்னாங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
1: லில்லி கிட்ட இப்ப பேசிடுவோமா?
2: 5 years old, going to be 6 this year. அவங்க வந்து கோவிட் டைம்ல பிறந்தாங்க, 2020ல.
0: சரி,
2: which is வெளியாவது அந்த டைம்ல வந்து லாக்டவுனால ரொம்ப வெளியாவதுனால
0: ரொம்ப பேர் கூட பழகுற வாய்ப்பெல்லாம் இல்ல.
2: அப்ப ஒரு காலகட்டத்துல வந்து ஆளுங்களை பார்த்தா பயப்படுவாங்க, அவங்க அழுவாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா வந்து லைக் நம்ம கேரி பண்ணிருக்க டைம்ல ஆளுங்க தான் வந்து பேபிஸ் பார்த்தா அட்மயர் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த டைம்ல நான் என்ன செய்வேன், சோ ஐ ஜஸ்ட் அவங்களை இது பண்றதுக்கு யூஸ் டு ஆக்குறதுக்காக வந்து ஹாய் ஆன்டி, ஹாய் அங்கிள் அப்படி சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ஹாய் சொல்ல சொல்லி அந்த மாதிரி. டைஸ் ஒன் டைம் ஒரு 3+ வயசு கிட்ட நினைக்கிறேன், நாங்க வந்து கொண்டூர்ல இருக்கோம். அப்ப லிப்ட் இறங்குறப்ப இவங்களே சொந்தமா ஆளை பார்த்தாலே ஹாய் அங்கிள், ஹாய் ஆன்டி, தெரியாதாலி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தேர் இஸ் அ ஒன் டைம் வந்து நோட் இஸ் ஒன் டைம் ஃபியூ டைம்ஸ் சோ இவங்க ஹாய் சொல்லுவாங்க, தட் பர்சன் ஜஸ்ட் கீப் குயட். அப்ப இவங்க அவங்க முன்னுக்கு என்கிட்ட என்கிட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பாங்க, ஐ சி ஹாய் வை தே வுட் நெவர் சி ஹாய் பேக் டு மீ மா அப்படின்னு.
0: ஒருத்தவங்க
2: ஒரு குட் மார்னிங், ஒரு ஸ்மைல் நீங்க கொடுத்தாலே மை பி சேஞ்ச் அவனோட ஹோல் டே. அது ஆஹா, ஒரு விஷ் குடுக்கறதுல ஒரு ஸ்மைல் குடுக்கறதுல வந்து ஈவன் அவங்க நம்மளுக்கு தெரியலனா கூட மேபி அந்த ஒரு நாள் போது அவங்களை வந்து அது திங்க் பண்ற வைக்கும், அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கிறதுக்கு வைக்கும். வை நாட் அது செய்யறதுல.
0: அப்படி யாராவது உங்ககிட்ட உங்க மக மாதிரி சிரிச்சு ஹலோ அப்படிலாம் சொன்னாங்களா, திரும்பி சொல்லிட்டு போங்க.
2: தெய்வம் செய்து
0: அதுவும் அடுக்குமாடி வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இதை சொல்லி ஆகணும்ல.
2: அது உண்மைதான்.
0: சரி லில்லி, ரொம்ப ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்க. உங்க மகள் அவங்க பேர் என்ன? நல்ல ஒரு பொண்ணு, ரொம்ப நன்றி. லில்லி சொன்ன கதை உண்மையிலே நமக்கு எல்லாம் ரொம்ப பொருத்தமான ஒன்று. நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கூட பேசுறது இல்ல. அடுக்குமாடி வீடுகள் இருந்தா அந்த மீன் தூக்கி லிப்ட் திறக்கும் பாருங்களா, அப்படி ஒதுங்கி ஓரமா ஒட்டிடுவோம், அதோட போய் திரும்ப கூட மாட்டோம். வெளியாகும் போது கூட ஒரு ஒரு கொஞ்சம் நகருங்கன்னு சொல்லி வெளியாகிற பழக்கம் கூட சில நேரத்தில் இருக்காது. இடிச்சுக்கிட்டு பட்டுன்னு போருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேண்டா, ஒருத்தர் ஒருத்தர் அன்பா பழகுவோம்ல.
1: ஆமா, பேசுவோம், பேசுறது அப்படின்றது ரொம்ப அழகு.
0: அதான் முதல்ல இந்த வராண்டாவை சுத்தப்படுத்தி மோப்பெல்லாம் போட்டு.
1: ஆமா,
0: அவங்களுக்கு கூட யாரும் நன்றி சொல்லலையா?
1: அது ஒரு கவலை வேற.
0: அது வேற.
1: அடுத்து வரும் பாடலோடு இந்த நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவு கொடுக்க போறோம்.
0: நாளைக்கு மின்னலுடைய பாடல் வெளியீடு காண உள்ளது. ஜே அவருடைய இசை அமைப்பில் நம்ம அருள் தான் வந்து வரிகள் எழுதியிருக்காரு. தம்பி பாடியிருக்கீங்க,
1: எல்லாம் பாடியிருக்கோம்,
0: எல்லாரும் பாடியிருக்கோம்.
1: எப்படி வந்திருக்கு அப்படின்றத நாளை தொடங்கி நீங்க மின்னல் எஃப்எம்ல கேட்கலாம்.
0: இப்போ அடுத்தது கிஷன் உங்களோட பேச காத்துட்டு இருக்காரு. விடை பெறுகின்றோம். தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: நான் உங்கள் மோகன்.
0: உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியா இருக்கட்டும் உங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சுகாதாரம் நலன் சார்ந்த சிக்கலை எதிர்கொள்ளும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான உதவிகளை பொதுச்சேவைத்துறை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. சேவை காலத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றிய அவர்களின் நலனில் அரசாங்கம் எப்போதும் கவனம் செலுத்தி வருவதாக பொதுச்சேவைத்துறை தலைமை இயக்குநர் தான்சிரி வான் அஹமான் டாஹலான் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்ற தகவல் சமூகத்திற்கான உச்சநிலை கூட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு முன்னெடுத்த தேசிய தொழில்நுட்ப புத்தாக்க மென்பொருள் மேம்பாட்டு திட்டம் NTIS வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு நிறுவனங்களின் போட்டியாற்றலை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாட்டை அந்த பன்னாட்டு அங்கீகாரம் மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஸ்லாங்கூர் மொத்த விற்பனை சந்தைக்கு அருகில் உள்ள கடை ஒன்று நேற்றிரவு சுமார் 11 மணி அளவில் ஏற்பட்ட தீயில் முற்றாக அழிந்தது. பின்னிரவு 1:20 வாக்கில் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. இதில் உயிரிழப்புகள் பதிவாகவில்லை என ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறையின் செயலாக்க பிரிவு உதவி இயக்குநர் அஷ்ருல் ரைசால் அஸ்பார் தெரிவித்தார். நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகளை ஆஸ்திரேலிய வர்த்தக அமைச்சர் டான் ஃபேரல் கண்டித்துள்ளார். கட்டாய தொழிலாளர் தொடர்பில் கென்பெராவை குறிவைப்பது தவறான செயலாகும் என்றார் அவர். இந்த வரிகள் நியாயமற்றவை, இருதரப்பின் சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தத்திற்கு முரணானவை, ஆகையால் அவை நீக்கப்பட வேண்டும் என்றார் அவர். ஜப்பானின் பணவீக்கம் ஜூன் மாதத்தில் 1.6 விழுக்காடு அதிகரித்துள்ளது. மே மாதம் அது 1.4 விழுக்காடாக இருந்தது. ஏனின் பலவீனத்தாலும் இறக்குமதி செய்யப்படும் எரிசக்தி எரிபொருள் சார்ந்த பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாலும் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. விளையாட்டு கார்பந்து. ஏசி மிலா உடனான ஒப்பந்தத்தை மூத்த விளையாட்டாளர் லூகா மோட்ரிச் மேலும் ஒரு பருவத்திற்கு நீட்டித்துள்ளதாக அந்த சீரியா கிளப் அறிவித்துள்ளது. இன்னும் 2 மாதங்களில் 41 வயதை எட்டும் அந்த மத்திய திடல் விளையாட்டாளர் 2027 ஜூன் 30 வரை ஒப்பந்தத்தை நீட்டித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் நானே தான் கிஷன், உங்களோட பேசிட்டு இருக்கேன். அடுத்த 3 மணி நேரம் என் குரல் தான் கேட்க போறீங்க, வேற வழியே கிடையாது. சரி, ஒரு அழகான வாசகத்தை படிச்சேன். என்ன அப்படின்னா, புன்னகை அப்படின்ற முகவரி நம்ம கிட்ட இருந்தா நண்பர்கள் அப்படின்ற கடிதம் நமக்கு வந்துட்டே தான் இருக்குமா. அதனால இன்றைக்கு நீங்க புன்னகைக்க மறக்க வேண்டாங்க. யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன புன்னகை போதும், உங்களுடைய நாள் பிறகு அவங்களுடைய நாளும் ரொம்ப சிறப்பா அமையும். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 ஜூலை, ஜூலை மாதம் பிறந்து 24 நாட்களை வந்து வெற்றிகரமா நம்ம கால் எடுத்து வச்சிருக்கோம், கடந்து மகிழ்ச்சியா இருக்கிறதா தெரியல.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

ஜெஸி கிஃப்ட் துர்கா விஸ்வநாத் குரலாத பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இப்போ எங்க வேலைக்கு போய் சேர்ந்தாச்சா இல்ல இன்னும் பயணத்துல இருக்கீங்க, வெளியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். அடுத்த கட்டமா நம்ம மலையாள திரைப்படத்துல வந்து ஆதித்யன் சந்திரசேகர் இவருடைய இயக்கத்துல வந்துட்டு ஒரு திரைப்படம் உருவாக்கிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி வந்து அவர் நிறைய திரைப்படங்களை இயக்கியிருந்தாரு. ஹிருதயம் அப்படின்ற திரைப்படம் நீங்க பாத்துருக்கலாம், அது ஒரு வெற்றி திரைப்படமா இருந்தது. எவரேஜ் அம்பிலி, பிறகு எங்கிலும் சந்திரிகை அப்படின்ற திரைப்படத்தை வந்து 2023 வந்து வெளியிட்டிருந்தாரு. அதற்கு பிறகு எந்த திரைப்படத்தை இயக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் இத்தனை வருடங்கள் திரைப்படங்கள் வந்து அவர் வெளியிடல. புளூட்டோ அப்படின்ற திரைப்படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காருங்க. இந்த திரைப்படம் வந்து கூடிய விரைவில் வெளிவந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிராஜ் மாதவ், அல்தப் சலீம், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படத்தில். அஜு வர்கீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஹர்ஷா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த நகைச்சுவையா

0: மாடானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்றப் பிரிவு மித்ராவின் தர்மா மடானி திட்டம் மூன்றாவது தொடரில் 168 ஆலயங்களுக்கு 3.36 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இதனுடன் சேர்த்து தர்மா மடானி மூலம் 627 ஆலயங்களுக்கு 12.54 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது.
0: மடானி உங்களுக்காக
2: நலத்திற்கு லிஷ் தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும்.

லால் ஜாப் குரியன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நேரம் காலை மணி 10:27. காலை பசியாரலாம் ஆச்சா, இன்னும் இல்லைங்க. வேலை பரபரப்பில் இதெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா சொல்லக்கூடாது. அதனால தான் பல பேருக்கு கோவம் வருதான். ஆமாம், சரியான நேரத்துக்கு சாப்பிடலைன்னா கோபம் வரும் அப்படின்றது சொல்லப்படுது. அதை பார்த்துக்கோங்க. சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சரி, இதற்கிடையில் வந்து பல நாளாக உங்கள் மனசில் இருந்த ஒரு கேள்வி, எஸ்ட்ரோ அலைவரிசையில் எப்போ மின்னல் எஃப்எம் மறுபடியும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. நிறைய அழைப்புகளும் நம்ம அறிவிப்பறைக்கு வந்து தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும் எப்ப வரும்னு கேக்குறாங்க.
1: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய கலைஞர்களை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கும் 12 மணிக்கு பிறகு நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இன்றைக்கு யார் வந்து பேச போறாங்க அப்படின்னா FOF Fight or Flight இந்த வெப் சீரீஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். 24 மணி நேரத்தில் எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுவும் 7 கதைகள் அந்த ஒரே ஒரு வெப் சீரீஸில் இருக்குங்க. 4 இளம் இயக்குநர்கள் இயக்கியிருக்கிறாங்க. கேட்கவே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குல்ல. அடுத்து 2 பேர் நம்மோடு பேச போகிறாங்க. 12 மணிக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள். 11 மணிக்கு பிறகு நீங்கள் தாராளமாக அழைக்கலாங்க. இன்றைக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கணுமா, யாருக்காக என்ன பாட்டு வேணும் சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

ஸ்ரீகுமார் ஸ்வனலதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். 24 ஜூலை இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அனுசரிக்கப்படுது. என்ன தெரியுமா? இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே. நம்மை நாமே பார்த்துக்கொள்ளும் ஒரு நாள் வந்து இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அன்பா நமக்கு நாமே அப்படின்ற மாதிரி அன்பா பார்த்துக்கணும், நம்மளை நம்ம தாங்க கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. நிறைய பேர் இதை செய்யறதுக்கு தவறிடுறாங்க, அதனால பல விதமான பிரச்சனைகள் வருது வாழ்க்கையில. மனநலம் பாதிக்கப்படுறதாகட்டும், இல்லை மன உளைச்சலுக்கு ஆளாகிறதாகட்டும், இது எல்லாமே இதுதான் மூல காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நம்மை நாமே முதல்ல நல்லா பார்த்துப்போம், சரியா? நமக்கு வந்து யாரும் இதை செஞ்சு கொடுப்பாங்க, மருந்து எடுத்து கொடுப்பாங்க, மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க, நம்மளை வெளியே கூட்டிட்டு போவாங்க, இப்படிலாம் நம்ம வந்து எதிர்பார்க்கவே வேண்டாங்க. நம்மை நாமே பார்த்து கொள்ளலாம், அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும், துணிச்சலா எதையுமே செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு நம்ம விதைக்கிறோம். நல்லதே நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது, நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ அடுத்த பாடல் ஜெசி கிஃப்ட் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஆசியான் அதிகாரப்படியான கூட்டத்தில் மியான்மர் கலந்து கொள்ளும் நாள் வெகு தொலைவில் உள்ளதாக பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சர் மாரியா தெரசா லாசாரோ கூறினார். இது இவ்வாண்டிலும் அடுத்த ஆண்டு ஆசியானின் தலைமைத்துவத்தை சிங்கப்பூர் ஏற்கும் காலகட்டத்திலும் நடக்காது. ஏனெனில் அந்நாடு 5 ஒருமித்த கருத்து 5PC பின்பற்றுகிறதா என்பது குறித்த கேள்விகள் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நபிடாவில் நிலவும் சிக்கலை கையாள 5PC தொடர்ந்து ஆசியானின் முதன்மை வழிகாட்டியாக உள்ளது. இருப்பினும் அதன் செயலாக்கத்தில் மியான்மர் காட்டும் மேம்பாடு குறித்து ஆசியான் பொறுமை காக்கும் என லாசாரோ குறிப்பிட்டார். கட்டாய தொழிலாளர் பயன்பாடு தொடர்பான கவலையை தொடர்ந்து அமெரிக்கா 60 வர்த்தக பங்காளி நாடுகளுக்கு புதிய எதிரீட்டு வரிகளை அறிவித்துள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகப்படுத்திய தற்காலிக உலகளாவிய வரிகளுக்கு மாற்றாக இந்த புதிய வரிகள் விதிக்கப்படுகின்றன. சீனா, இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட முதன்மை பொருளாதாரங்களை உள்ளடக்கி இன்று நடைமுறைக்கு வரும் புதிய வரிகள் 10 முதல் 12.5 விழுக்காடு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்று அமெரிக்க வர்த்தக பேராளர் ஜெமிசன் கிரீர் கூறினார். இதனிடையே நியூசிலாந்து உட்பட 60 நாடுகள் மீது அமெரிக்கா விதித்த புதிய வரிகள் தொடர்பில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லூசான் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். இந்நிலையில் அமெரிக்க விசாரணை கட்டாய தொழிலாளர் விவகாரம் தொடர்பில் தகுந்த ஆதாரங்களை வழங்க தவறியுள்ளது. இச்சிக்கலுக்கு வரிகள் தீர்வாகாது. அவை வணிகனுக்கான செலவு நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்க செய்யும் என அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டார். நியூசிலாந்து மீது 12.5 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகள் கவலை ஏற்படுத்தியுள்ளதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. 10 முதல் 12.5 விழுக்காடு வரையிலான வரிகள் விதிக்கப்படும் வர்த்தக பங்காளிகள் பட்டியலில் தொக்குவும் இணைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அந்த வருத்தம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு தொழில்துறைகள் வணிக நடவடிக்கைகள் பன்னாட்டு விதிகளுக்கு இணங்கி மேற்கொள்ளப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து கூடுதல் வரி விதிப்பு ஏற்கத்தக்கதன்று என அது குறிப்பிட்டுள்ளது. எனினும் மேலதிக கலந்தாய்வு அமெரிக்க தரப்புடன் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்ரிட்டுக்கு அருகிலுள்ள எவிலா வட்டாரங்களில் கட்டுக்கடங்காமல் பரவியுள்ள சில காட்டுத்தீ சம்பவங்களை அடுத்து ஸ்பெயின் தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளது. இந்நடவடிக்கை வளங்களையும் தீயணைப்பு உதவிகளையும் விரைவாக களமிறக்குவதோடு எதிர்வினை நடவடிக்கைகளை ராணுவ அவசர நிலை பிரிவின் கீழ் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது என்று உள்துறை அமைச்சு கூறியது. கடந்த சில நாள்களில் மேட்ரிட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து 10,000 மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ள வேளை ஆல்டி லீ பிரான்ஸ்னோவில் உள்ள மேலும் 3,500 பேர் வெளியேறுவதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. விளையாட்டு. ஸ்காட்லாந்து குளாஸ்கோவில் 23rd காமன்வெல்த் போட்டியை பிரிட்டன் மன்னர் 3rd சார்ல்ஸ் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையில் அப்போட்டி 10 நாள்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான விளையாட்டுகளுடன் நடைபெறுகிறது. 74 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 3,000 விளையாட்டாளர்கள் 215 தங்க பதக்கங்களை வெல்லும் வேட்கையில் களமிறங்கியுள்ளனர். அப்போட்டி மகிழ்ச்சியாக தொடங்கும் வகையில் மன்னர் சார்ல்ஸ் பிரபல பிரிட்டிஷ் அறிவியல் கற்பனை கதை தொலைக்காட்சி நிகழ்ச்சி டாக்டர் ஹூவில் இடம்பெற்றதைப் போன்று காவல் பெட்டி வடிவில் உள்ள தர்டிஸிலிருந்து ராணி கெமிலா உடன் வெளிவந்து ஹைட்ரோ அரங்கில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிறைவாக இத்தாலி சீரியா கற்பந்து. குரேஷியாவின் அனுபவமிக்க ஆட்டக்காரர் லூகா மோட்ரிச் ஏசி மிலானுடனான தனது ஒப்பந்தத்தை மேலும் ஒரு பருவத்திற்கு நீட்டித்துள்ளதாக அந்த கிளப் அறிவித்துள்ளது. இன்னும் 2 மாதங்களுள் 41 வயதை எட்டவிருக்கும் அந்த மத்திய திரள் ஆட்டக்காரர் 2027 ஜூன் 30 வரை அவ்வணியில் நீடிப்பார். 2025 ஏசி மிலான் அணியில் இணைந்த மோட்ரிச் கடந்த பருவத்தில் 37 ஆட்டங்களில் பங்கேற்றுள்ள வேளை 2 கோல்களை புகுத்தியுள்ளார். இத்துடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம். அடுத்த இடம் பெறுகிறது செய்தி விளக்கம்.

பணி ஓய்வு நிதி வாரியம் குவாப் இஃபிஷரி நிறுவனத்தில் செய்த முதலீடு வெறும் 163.4 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை உட்படுத்திய விவகாரம் அன்று. மாறாக பொதுச் சேவை ஊழியர்களின் ஓய்வூதிய வளங்களை உறுதி செய்வதற்காக நிர்வகிக்கப்படும் நிதி தொடர்புடையது. ஆகவே அது குறித்த உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ள மக்களுக்கு உரிமை உண்டு. நிதி அமைச்சின் விளக்கத்தின்படி குவாப் இந்தோனேஷியாவில் உள்ள இஃபிஷரி நிர்வாக தரப்பின் மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்க அந்நிறுவனத்தின் நிதி அறிக்கைகளை சூழ்ச்சித்தனத்துடன் கையாண்டுள்ளதாகவும் அத்தரப்பினர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது குவாப்பின் முதலீடு உண்மையற்ற தகவலின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளதை எடுத்துணர்த்துகிறது. இவ்விவகாரம் திட்டமிட்ட நிறுவன மோசடியாக உள்ள வேளை அரசாங்க வாரியம் மட்டுமின்றி பல பன்னாட்டு நிறுவனங்களும் அந்த நிர்வாக தரப்பின் சூழ்ச்சிக்கு ஆளாகியுள்ளன. இருப்பினும் மோசடியால் பாதிக்கப்பட்டதால் அனைத்து தரப்பும் குற்றங்களிலிருந்து தப்பிவிட்டன என கூறிவிட முடியாது. கண்காணிப்பு செயல்முறை, இடர் மதிப்பீடு, முதலீட்டு மறு ஆய்வு ஆகிய கூறுகள் சீராக செயல்பட்டனவா இல்லையா என்பதை மக்கள் அவசியம் கேட்டறிய வேண்டும். பலவீனம் இருப்பின் அது அடையாளம் காணப்பட்டு மீண்டும் நிகழாமல் இருக்க சரி செய்யப்பட வேண்டும். ஆனால் இப்போதைக்கு இழந்த பணத்தை மீட்பதே அதைவிட முக்கியம். அதற்கேற்றாற்போல் அம்முதலீடுகளை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குவாப் கூறியுள்ளது. குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அது குவாப் போன்ற முதலீட்டாளர்கள் இழப்பீட்டை கோர வாய்ப்பு ஏற்படுத்தும். இவ்விவகாரம் 1MDB போன்றது இல்லை என்றாலும் அவ்விரு விவகாரங்களுமே அரசாங்கத்தின் நிதியை உட்படுத்தியவை. ஆக இச்சிக்கல் 1MDB போன்றே தீர்க்கப்பட முடியுமா எனும் கேள்வி எழுகிறது. அதற்கு பதில் ஆம். குறிப்பாக சட்ட கொள்கைகள் அடிப்படையில் இதனை மேற்கொள்ள முடியும் என்பதே. இருப்பினும் அதனை கையாளும் உத்திகளில் மாற்றங்கள் இருக்கும். 1MDB விவகாரத்தில் பல்வேறு வழிகள் வாயிலாக நாடு அதன் ஒரு பகுதியை வெற்றிகரமாக மீட்டது. சொத்துக்களை கண்டறிந்து மீட்க ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுப்பது, குற்றச்செயல்கள் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வது, நிதி நிறுவனங்கள் மூன்றாம் தரப்போடு தீர்வினை எட்டுதல், நாடுகளுக்கிடையிலான எல்லை கடந்த செயலாக்க ஒத்துழைப்பு மேற்கொள்வது அவற்றுள் அடங்கும். இந்நிலையில் மோசடி அல்லது அதிகார முறைகேட்டால் முதலீட்டு நிதி பெறப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டால் இஃபிஷரி விவகாரத்திலும் இதே போன்ற அணுகுமுறை கையாளப்படலாம். இருப்பினும் இவ்விவகாரம் அரசாங்கத்தின் நிதி நேரடியாக உட்படுத்தப்பட்டு விரிவான பன்னாட்டு பரிவர்த்தனை கட்டமைப்பை கொண்ட 1MDB போன்றதன்று. இஃபிஷரி வெளிநாட்டு நிறுவனத்தில் சிறுபான்மையினரின் முதலீட்டை உட்படுத்தியது. இதனால் குவாப்பின் உரிமை பெரும்பாலும் முதலீட்டு ஆவணங்கள், இந்தோனேசிய சட்டங்கள், திவால் நிலை அல்லது வழக்கு செயல்முறைகளை சார்ந்துள்ளது. மோசடிக்கான ஆதாரங்கள் போதுமானவையாக இருந்தால் பொதுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். போலியான பிரதிநிதித்துவத்தை மேற்கொண்ட தரப்பு மீதான ஒழுங்கு நடவடிக்கை, வழக்கு தொடரப்படும் நிலையில் சொத்துக்கள் கைமாற்றப்படுவதை தடுக்க சொத்துக்களை முடக்குவது, சம்பந்தப்பட்ட சொத்துக்களை கண்டறிய வழக்கறிஞர்கள், நிதி ஒழுங்குமுறை ஆணையங்கள் உள்ளிட்ட இந்தோனேசிய அதிகார தரப்புடனான ஒத்துழைப்பு ஆகியவை அவற்றுள் அடங்கும். இந்நிலையில் நாட்டில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM அம்முதலீடு தொடர்பான விசாரணையை தொடங்கியுள்ளது. அதோடு முதலீட்டின் ஒப்புதல் நடைமுறை குறித்து ஆய்வை மேற்கொள்ள தேசிய நிதி கணக்காய்வு செயற்குழு PAC-க்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதலீடு குறித்த இறுதி முடிவை எடுப்பதில் ஊழல், அதிகார முறைகேடு, நிர்வாக நிலையில் மெத்தன போக்கு உள்ளதா என்பதை கண்டறிய அந்த விசாரணை மேற்கொள்ளப்படுவது அவசியம். இவ்விவகாரம் ஒரு முக்கிய படிப்பினையை வழங்குகிறது என்பது மறுப்பதற்கில்லை. பொது நிதி முதலீடு செய்யப்பட்டால் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல், இடர் மேலாண்மை ஆகிய கூறுகள் உயர்ந்த நிலையில் இருப்பது மிகவும் முக்கியம். மக்கள் யார் குற்றவாளி என்பதை மட்டும் அறிய முனைவதில்லை, மாறாக இழப்பை எவ்வாறு மீட்க முடியும், இதுபோன்று மீண்டும் நிகழாமல் இருக்க அமைப்பை எவ்வாறு வலுப்படுத்த முடியும் என்பதையும் அறிய விளைகின்றனர். இதற்கிடையில் நாம் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனெனில் இஃபிஷரியில் குவாப் செய்த முதலீட்டால் 160 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டாலும் அந்த வாரியம் மிகச்சிறப்பாக 12.9 பில்லியன் ரிங்கிட் நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது. இது 9.3% நிதி வளர்ச்சிக்கு நிகரானது. ஆகவே இவ்விவகாரத்தை விமர்சிக்கும் தரப்பு அந்த அரசாங்க நிறுவனத்தின் முழு முதலீட்டு அடைவு நிலையும் செயலாக்க நடைமுறையும் கருத்தில் கொள்ள வேண்டும்.
அவ்வாரியம் தொடர்ந்து 8.5 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட லாபத்தையும் ஆண்டு வளர்ச்சியையும் பதிவு செய்கிறது. இந்த பொது விவாதங்களுக்கிடையே இந்த இழப்பீட்டு விவகாரம் குவாப்பின் நிதி அல்லது ஓய்வூதிய செலவினத்தை இருக்கும் அரசாங்கத்திற்கு உதவும் அதன் திறனுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது உறுதி. ஆகவே பொது சேவை ஊழியர்களின் ஓய்வூதியத்தை வழங்கும் செயல்முறை பாதிக்கப்படாது. அதேவேளை எவ்வாறாயினும் 163.4 மில்லியன் ரிங்கிட் என்பது பொது நிதி என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. முழுமையான நிதியை காட்டிலும் சிறிய தொகை என்றாலும் அதனை மறந்திடவிட முடியாது. ஈட்டப்பட்ட ஒவ்வொரு சென்னையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இவ்வேளையில் மதிப்பீட்டின் முடிவுகள் குவாப் வாரிய உறுப்பினர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட வேளை பொறுப்பு கூறல் கட்டமைப்புக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மெத்தன போக்கு இருந்தால் பொறுப்புள்ள தரப்பினர் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தெங்கு டாத்தோசிரி ஜப்ரோல் வலியுறுத்தலுக்கு ஏற்ப எந்த ஒரு தோல்வியும் மறைக்கப்படாது. ஆனால் குவாப் வாரியம் கிட்டத்தட்ட மூடப்படும் நிலையில் இருப்பதாகவும் பொது சேவை ஊழியர்களின் ஓய்வூதிய வழங்கல் நிறுத்தப்பட உள்ளதாகவும் கூறி மக்களை ஏமாற்ற வேண்டாம். அது உண்மையன்று. பொருளற்ற பேச்சே எனும் நினைவுறுத்தலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய செய்தி விளக்கம். தமிழாக்கம் சிவசங்கரி கணபதி.

கிரிஷ் பெனிடயால் ஸ்ருதிஹாசன் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாம். பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? என்ன பாட்டு யாருக்காக வேணும்? ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்க மனசுல இப்ப தோணுதுல்ல, அது யார் என்ன பாட்டு அப்படின்றத இப்பவே நீங்க அழைத்து சொல்லலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: செலவை வந்து ரெண்டு பேருமே பகிர்ந்து ஓகே என் சம்பளத்துல என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படி நம்ம பேசி செய்யும் போது அந்த பர்சன் அங்கிட்ட இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேலன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும்போது நம்ம எப்படி அதை சொல்ல முடியும் நம்ம இறுக்கமான நிலைமையில இருக்கும் அப்படின்னு.
4: அதான் பிரச்சனை தள்ளி இருக்கிறதுக்கு இப்ப இது ரொம்ப முக்கியம்ன்றீங்க.
3: இருக்கலாம்.
5: செலவு எப்படிங்க?
3: நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம். ஃபுல் டே எங்களுக்கு வெளியதான் வேலைனா ரொம்ப நல்ல பிள்ளைங்க கால பசியாரி நான் காசு கட்டிடுவேங்க ரொம்ப வராது பாருங்களேன் புள்ள அவர்கிட்ட கொடுத்துருவேன். அதே மாதிரி அந்த டே ஃபுல்லா போகுதுன்னா டீ பிரேக் நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க நடத்துக்குவேன் அதே மாதிரி டின்னர் பிரேக் அவர்கிட்ட கொடுத்துருவேன்
5: ஏன்னா அங்கதான் நம்ம பெருசா தேடுவோம்.

0: ஒருவேளை அந்த மாதம் இடிச்சா,
1: அந்த மாதம் இடிச்சா அவங்க கண்டிப்பா அதை குறைப்பாங்க.
2: உங்க வீட்டுக்காரர் பரவாயில்ல, அவர் புரியுது. எல்லாரும் அப்படி இருப்பாங்க, எதிர்பார்க்க முடியாதுல்ல.
1: அது நம்ம கிட்ட தானே இருக்கு, நம்ம தானே அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணா அது அங்க இருந்து வரது வராது.
2: அப்பதானே அவர் ராத்திரி சாப்பாடு வாங்கி தர முடியும், நீங்க பசியார வேணும் முடிச்சுக்க முடியும்.
1: வெள்ளிக்கிழமை ராத்திரி நீங்க திருச்சி ரெண்டு நாள் லீவு.
2: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் இங்க அழைக்கிறீங்க?
1: வணக்கம் கிஷன், டைப்பிங்ல இருந்து இளமுருகன் அழைக்கிறேன். கிஷன்
0: சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு?
1: இந்த பாடல் வந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இந்த பாடல என் மக வந்து பகாங்கில ஆசிரியர் வேலை செய்யறாங்க, யோகா அம்பிகை, அவங்களுக்காக அந்த பாடல் அவங்க சமர்ப்பணம் செய்யறேன்.
0: தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி அன்புக்குரியவருக்கு பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பாட்டு யாருக்காக வேணும்? சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: உறவுகள், தொடர்கதை, தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
1: ஹலோ, எப்படி இருக்க?
2: எனக்கு
1: உறவுகள்
0: தொடர்கதை மின்னல் FM வானொலி அல்ல வாழ்க்கை.

0: ஹலோ கிஷன், வணக்கம். கிஷன்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நாங்க வந்து ஸ்ராயாங்கிலிருந்து பேசுறோம். என் பேர் இந்திராணி. நாளைக்கு எங்க அண்ணன் பேரனுக்கு பிறந்த நாள் இல்லையா? தஷ்வின் அவரு பேரு. விஜய் பாட்டுல இருந்து ஒரு பாட்டு போடுங்க அவருக்கு.
1: சரி, கண்டிப்பா அவருக்காக வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி.
0: ஓகே, நன்றி.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான் இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அடுத்து போட்டிங்ஸ்ல இருந்து பாரதி அழைச்சிருக்காரு. வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: என் குடும்பத்தாருக்கு போட்டுக்கோங்க. புது பாட்டு என் கூட்டாளி இருக்காங்க திலகவதி, அவங்களுக்கு போடுங்க.
0: அவங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி.
1: இருக்காங்க செல்வராணி, சேகரன், உங்களுக்கு எல்லாம் போட்டுருங்க.
0: ஓ, இன்னும் முடியல. சரி சரி, வந்துகிட்டே இருக்கு பாட்டு, கேக்கலாம். நன்றி. அங்க தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. அன்புக்குரியவருக்கு பாடல் கேட்கணும் அப்படின்னா தாராளமா கேட்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: இது நம்ம நேரம். ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தகுதியான 1572 நெல் பயிரிட்டார்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரே முறை மட்டும் வழங்கப்படும் 500 ரிங்கிட் வாழ்க்கை செலவின நிதி உதவியை பினாங்கு அரசாங்கம் அங்கீகரித்துள்ளதாக முதலமைச்சர் சவ் குன்யோ தெரிவித்துள்ளாா். ஸ்லாங்கூர் பாண்டா புத்ரா பெருமாயில் உள்ள வேளாண் மொத்த சந்தையில் ஏற்பட்ட தீயை தொடர்ந்து முழுமையான சீரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் செயல்முறை பிரிவு துணை இயக்குநர் அஸ்ரூல் ரேசால் அஸ்பார் தெரிவித்துள்ளார். பின்னிரவு 1:20 மணிக்கு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் அதிகாலை 4:30 மணிக்கு 70 விழுக்காட்டு தீ அணைக்கப்பட்டது. 400 சதுர மீட்டர் பரப்பளவுள்ள வளாகத்தில் ஏற்பட்ட அத்தி கட்டடத்தின் 90 விழுக்காட்டினை அழித்துள்ளது. 16வது நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து ஜூலை 18 தொடங்கி நேற்று வரை 253 பரப்புரை நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொது அமைதியையும் பாதுகாப்பினையும் சீர்குலைக்காமல் சட்டத்திற்கு ஏற்ப அந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை காவற்படை கண்காணிக்கும் என மாநில காவற்படை தலைவர் டத்தோ அல்பானி அஹமத் குறிப்பிட்டார். 2022 நியூயார்க் பண்பாட்டு மையத்தில் தம்மை கத்தியால் குத்தி கொல்ல முற்பட்ட நபருக்கு எதிராக பிரபல நாவல் ஆசிரியர் சல்மான் ரோஸ்டி கூட்டரசு நீதிமன்றத்தில் சாட்சி அளித்துள்ளார். அக்கொலை முயற்சி குற்றத்திற்காக 28 வயது ஹடி மாத்தார் என்பவருக்கு கடந்த ஆண்டு நியூயார்க் நீதித்துறை 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அந்த தாக்குதலில் ரோடே தனது ஒரு கண்ணின் பார்வையை இழந்தார். பன்னாட்டு வான் போக்குவரத்து சங்கம் IATA-வின் 9வது தலைமை இயக்குநராக பாகிஸ்தான் சுவிஸ் பொருளாதார நிபுணர் ஜடியா ஜஹிதி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பதவியை வகிக்கும் முதல் பெண் இவராவார். இவ்வாண்டு நவம்பர் முதல் நாள் தொடங்கி அவரது நியமனம் செயல்பாட்டுக்கு வரும் என IATA அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நடப்பு தலைமை இயக்குநர் வில்லி வாஷின் பதவிக்காலம் இம்மாதம் 31ஆம் நாள் நிறைவடைய உள்ளதை தொடர்ந்து ஜடியா அப்பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விளையாட்டு சீன பொதுப்பூப்பந்து போட்டி. நாட்டின் முதன்மை மகளிர் இணையினர் பெலிதான் எம்தினா இன்று நடைபெறும் காலிறுதி சுற்றில் களமிறங்குகின்றனர். அவர்கள் ஜப்பானின் யுகி ஃபுகுஷிமா மயோ மட்சுமோட்டோ இணையுடன் பொருதுவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: தொடர்வது மணி நட்சத்திரம் அங்கம். உள்ளூர் கலைஞர்களின் திறமையை கொண்டாட நாங்க இங்க காத்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கும் இரண்டு கலைஞர்கள் வந்திருக்காங்க. இதற்கிடையில் உள்ளூர் கலைஞர்களின் திறமைகளை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் நோக்கத்துடன் இசைத்துறை வலுவூட்டும் கருத்தரங்கமும் மின்னல் வானொலியின் புதிய பாடல் வெளியீட்டு விழாவும் நாளை வந்து நடக்கப் போகுதுங்க. இங்க வந்து இசை மற்றும் படைப்பாற்றல் துறைகளுடன் தொடர்புடைய பல்வேறு அரசு அமைப்புகள் ஃபினாஸ், முஸ்தி, மைக்ரேட்டிவ் வெஞ்சர், தகவல் அரங்கங்கள் வந்து அமைக்க போறாங்க. கலைஞர்களுக்கான மானியங்கள், பிறகு நிதி கடன் வசதிகள், பயிற்சி திட்டங்கள், அரசின் பல்வேறு ஆதரவுகள் குறித்து அதிகாரிகள் வந்து நேரடியாக விளக்கம் அளிக்க போறாங்க. ஒரு கலைஞரின் திறமைக்கு அடுத்தபடியே அமைச்சு தருவது அப்படின்றது சரியான வழிகாட்டுதல் தான். அந்த வழிகாட்டுதல ஒரே இடத்துல பெறுவதற்கான சிறந்த வாய்ப்பை மின்னல் ஏற்படுத்தி தந்திருக்கு. அதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெருமையும் இருக்கு. இப்போ அடுத்து இரண்டு கலைஞர்கள் பேச போறாங்க, பாடலுக்கு பிறகு சந்திக்கலாம்.

0: ஒவ்வொரு வாரமும் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா கலைஞர்களின் திறமையை கொண்டாடிட்டு இருக்குங்க. அந்த வரிசையில இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா டான்ஸ் வித் டான்சர்ஸ் 6.0 இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பெஞ்சி இணைஞ்சிருக்காரு, பேசலாம்.
1: வணக்கம் விஷயம், வணக்கம் மினிலாசம், வணக்கம் மினிலாசம் நேர்கள்.
0: பெஞ்சி தான் வந்து இந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டாளர் இல்லையா? இப்போ டான்ஸ் வித் டான்சர்ஸ் அதை பற்றி சொல்லுங்க.
1: டான்ஸ் வித் டான்சர்ஸ் வந்து 6 வருஷமா நடக்குது. இது என்ன அப்படின்னா மலேசியால இருக்கிற எல்லா டான்சர்ஸும் வந்து ஒண்ணு கூடுவோம். வருஷம் வந்து ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் இந்த பழைய மாஸ்டர்ஸ் இருப்போம்ல, ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு ஒரு சேர்மேனா எடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்போம். முதல் வருஷம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் அரு, ரெண்டாவது வருஷம் மாஸ்டர் ரவி, மூணாவது வருஷம் மாஸ்டர் டீட்டோ, நாலாவது வருஷம் மாஸ்டர் சாய் கோகிலா, அஞ்சாவது வருஷம் மாஸ்டர் யோகேஷ், இப்ப இந்த வருஷம் நான் சேர்மேனா இருக்கேன். சோ நாங்க என்ன செய்வோம்னா அந்த டான்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியா ஒண்ணு செய்வோம். அதே டைம்ல சில டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு அவார்ட்ஸ் கொடுப்போம், அப்புறம் முடியாத மாஸ்டர்ஸ்க்கு ஒரு உதவி தொகை வழங்குவோம். இந்த மாதிரி எல்லாம் வருஷம் வருஷம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 6வது வருஷம்.
0: 6வது வருடமா இந்த முயற்சியில இறங்கி இருக்கிற ஒட்டுமொத்த குழுவுக்கும் மனமார்ந்த பாராட்டு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சியா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இல்லையா? கலைஞர்களுக்காக கலைஞர்கள் சில முன்னெடுப்புகள் எடுக்கும் போது அதை பாக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது எங்க நடக்குது, எப்போ நடக்குது பெஞ்சி?
1: ஓகே, இது வந்து 31st July சிங்கா மண்டபத்துக்கு வந்து நடக்குது. இது நடன கலைஞர்கள் மட்டும் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நடன கலைஞர்களுக்காக ஸ்பெஷலா செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 7:30 நிகழ்ச்சியில வந்து அப்படி கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற டான்சர்ஸ் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கலாம்.
0: எங்க நடக்குது, எப்போ நடக்குது அப்படின்ற விவரங்களை சொல்லிட்டீங்க. இப்போ இதன் நோக்கம் என்ன, எதற்காக இந்த முன்னெடுப்பு வந்து நீங்க எடுத்தீங்க, நம்முடைய கலைஞர்களுக்காக இதை செய்யணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
1: ஓகே, இது ஆரம்பத்துல அதாவது நான் சொன்ன மாதிரி 6 வருடமா செஞ்சுட்டு இருக்கோம். இது செய்யறதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த ஒற்றுமையை காட்டுறதுக்காக, ஒரு யூனிட்டியை காட்டணும். நடன கலைஞர்கள் எல்லாருமே ஒன்றாதான் இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு இது. அது மட்டும் இல்லாம கலைஞர்களும் ஒன்றாதான் இருக்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நடன கலைஞர்கள் வந்து நடனம் ஆடுறதுக்காக வரவங்க, அதே டைம்ல பாத்தீங்கன்னா நடிகர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்க, எம்சி பண்றவங்க இவங்க எல்லாமே வருவாங்க பாருங்களேன். யூனிட்டியை காட்டுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வருஷம் வருஷம் நம்ம செஞ்சுக்கிட்டு
0: இருக்கோம். மகிழ்ச்சி பெஞ்சி, நிறைய விவரங்களை பகிர்ந்திருந்தீங்க. இதே மாதிரி அடுத்த வருடமும் நீங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம கலைஞர்களுக்காக. ஒட்டுமொத்த குழுவுக்கும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டு நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி கிஷன், நன்றி மின்னல் FM நேயர்கள். டான்ஸ் வித் டான்சர் 6.0.

0: பேர் என்னங்க சேருது அப்படின்னு யாரும் சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
1: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
0: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
1: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
0: அப்ப அத பார்த்து செஞ்சிடலாம்.
1: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, சராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23. கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23.
5: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
6: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
5: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
6: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
5: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
7: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஜெய் ராகவேந்திரா இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். மன்னி நட்சத்திரம் நிகழ்ச்சி தொடங்கியாச்சுங்க. இன்றைக்கு இரண்டு கலைஞர்கள் நம்ம அறிவிப்பறைக்கு வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு கதை களத்தை பற்றி பேசுவதற்காக இன்றைக்கு வந்திருக்காங்க. FOF Fight or Flight இந்த வெப் சீரிஸ் பற்றி சிறப்பு நேர்காணல் இப்போ தொடர்ந்து இடம்பெற போகுது. இந்த திரைப்படத்தை பத்தி பேசுறதுக்காக விக்னேஷ் சுப்பிரமணியம் மற்றும் அகஸ்டின் ராய் வந்திருக்காங்க. விக்னேஷ் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர், நடிகர். அகஸ்டின் ராய் இந்த பக்கம் இருக்காரு, இயக்குனர், காஸ்டிங் டைரக்டர், நடிகர். வணக்கம் இருவருக்கும், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்க. சாப்பிட்டாச்சு, எம்பா சாப்பிட்டாச்சு, நிகழ்ச்சிக்கும் வந்தாச்சு. இப்போ இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த FOF இதை பற்றி தான் வந்து பரபரப்பா இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுவும் 24 மணி நேரத்தில் 5 கதைகள், 4 இளம் இயக்குனர்கள். இந்த யோசனையே ரொம்ப வித்தியாசமா இங்க நம்ம கலைஞர்களுக்கு மத்திய ஒரு புதுவிதமான முயற்சி எடுத்திருக்கீங்க. அதற்கு முதல்ல மனமார்ந்த பாராட்டுகள் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு.
2: நன்றிகள், நன்றிகள்.
0: இப்ப உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க அகஸ்டின். நீங்க இதற்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அதெல்லாம் சொல்லுங்க.
2: ஓகே, ஆமா, ரொம்ப கடந்த காலத்துக்கு போகாம மோஸ்ட் ரீசன்ல இருந்து வந்துடலாம். நான் ஆக்சுவலி வந்துட்டு பல வருடமா வந்து ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், குறும்படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறமா வந்து இதை வேற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன், ஒரு போட்டியில் கலந்து அது மூலியமா தான் நம்ம இந்த டீமையே ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலி நம்ம விக்கியா இருக்கட்டும், விக்கியெல்லாம் வந்து அந்த போட்டியில் சந்திச்சது தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அண்ட் மறுபடியும் குறும்படங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். அது மூலியமா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து அது கொஞ்சம் தடைப்பட்டு சரி இதை எப்படியாச்சும் ரிவைவ் பண்ணுமே, எல்லாத்துக்கும் ஒரு இது வேணுமேனு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போஷர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து ஆடிஷனுக்கு போக ஆரம்பித்தேன். சரி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சி அது மூலியமாக ஏதாச்சும் எக்ஸ்போஷர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிடைச்ச ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி, பசங்க 3 அண்ட் ஹவுஸ் கணவன், இது ரெண்டுலேயும் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி அது தொடர்ந்து மீண்டும் நம்மளோட அந்த திரைப்படத்தை செய்யறதுக்கு ரிவைவ் பண்றதுக்கான ஒரு முயற்சியா இந்த FOF வந்து நம்ம வந்துட்டு யோசிச்சு சின்னதா ஸ்டார்ட் பண்ணி அது இவ்வளவு பெருசா நம்ம கிரியேட் பண்ணி அதை லான்ச் பண்ணி முடிச்சோம்.
0: சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய்கிட்டே இருக்கீங்க அகஸ்டின். இப்ப அந்த பக்கமா விக்னேஷ் இருக்காரு. விக்னேஷ் சொல்லுங்க, நீங்க உங்களுடைய தொடக்கம் எப்படி தொடங்கிச்சு இந்த கலைத்துறையில பயணம்?
1: FOF பத்தி அவர் சொல்லிட்டாரு, என்னை பத்தி நான் சொல்லிடுறேன்.

0: நான் தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஸோ கற்றுக்கிறதுக்காக தான் வந்துட்டு டிஓபியாக வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நிறையா மியூசிக் வீடியோ செஞ்சுருக்கேன், நிறையா ஷார்ட் ஃபிலிம் செஞ்சுருக்கேன், இந்த நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆக்டராக நினைக்கிற ஒரு ஃபியூ இது பண்ணியிருக்கேன். ஸோ படம் எடுக்கணும்னு ஆசை வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு படம் எடுத்தேன், மாட்டு பாயின்னு இருக்கும், அது வந்து ஆன்லைனில் இருக்கும். அது வந்து என்னோடய 23 வயசில் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதில் எவ்வளோ ஒரு தடங்களை பார்த்தேன், அந்த தடங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ குறும்படமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த எஃப்ஓஎஃப் முடிஞ்ச பிறகு எங்களோட டார்கெட் வந்துட்டு ஒரு தேட்டரிக்கல் படம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அனுபவம் இருந்து பண்ணமா அதோட விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதை நான் கற்றுக்கிட்டேன் இத்தனை வருஷத்தில். ரொம்ப பேர் படித்து கற்றுக்குவாங்க, நான் ஃபிலிம் ஸ்கூலுக்கு போகல, நாங்கள் யாருமே அந்த ஃபிலிம் ஸ்கூலே எங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்டோம். அதுதான் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது.
1: வாழ்க்கையின் அனுபவ பாடங்கள்ல உங்களுக்கு நிறைய பாடங்கள் கிடைச்சிருக்கு, அதுதான் உங்களை செதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தரமான இயக்குனர் உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல குறும்படத்துல இருந்து தொடங்குவாங்களாம். ஆரம்பத்துல இருந்து வந்தாதான் நமக்கு தெரியும் அந்த நுணுக்கங்கள் என்னென்ன அப்படின்றது. அதுவும் இப்போ நீங்க செஞ்சிருக்கிற இந்த விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது. 24 மணி நேரத்தில் 5 குறும்படங்களை ஒன்றா இணைக்கிற மாதிரி
0: தானே
1: இடத்துல எடுத்திருக்கீங்க. அதுவும் தனித்தனியா
0: தனித்தனியா,
1: அதுவும் 4 இயக்குநர்கள் இளம் இயக்குநர்கள் இயக்கிருக்கீங்க. இந்த முயற்சியில இறங்கணும் அப்படின்னு நினைச்சது எதனால, எஃப்ஓஎஃப் அப்படின்ற அந்த தலைப்பு கொடுத்தது எதற்காக, அதை சொல்லுங்க.
2: அதுக்கான முதல் நோக்கம் ஆக்சுவலி வந்து நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி, நம்ம ஒரு திரைப்படம் எடுக்கலான்னு ஒரு முயற்சி செஞ்சு அதுக்கான ஆடிஷன்ஸ் எல்லாம் பண்ணி ப்ரொடியூசர்ஸையும் சந்திச்சு ப்ரொடியூசர்ஸ் ஓகே ஆகியும் கடைசியாக அது தடைப்பட்டுருச்சு, அது செய்ய முடியாமல் போச்சு. பட் நம்ம பக்கம் எல்லோருடைய பார்வையும் ஈர்க்கணும்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. ஆனால் ஏதாவது ஒன்று எல்லோரும் பண்ணுற மாதிரி 10 சேர்ந்து 11 ஏதோ ஒன்று பண்ணாமல் நம்மளை எல்லோரும் பார்க்கணும்னா ஏதாச்சும் சம்திங் ஸ்பெஷலாக செய்யணுமே, இல்லை டிஃப்ரென்ஸாக செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு, வை நாட் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நவ டேஸ் வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த லவ் ஸ்டோரிஸை விட அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப ஆர்வம் கட்டுறாங்க. அதில் ரொம்ப ஆர்வம் கட்டுறாங்க, பிகாஸ் அவங்களுக்கு அந்த கியூரியோசிட்டி இருக்கும், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற கியூரியோசிட்டி. ஸோ அதை மையமாக கொண்டு ஓகே வை நாட் இதை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்து, அது நம்ம பக்கம் எப்படி ஆளை ஈர்க்க வைக்கணும், அப்போ ஈர்க்க வைக்கணும்னா ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை வந்து ஒரு சீரீஸ் டைப்பில் செட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸாக மாற்றணும். அண்டு எல்லாம் ஒரே மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இயக்குநர்கள், ஏன்னா ஒவ்வொரு இயக்குநருக்கும் வந்து ஒவ்வொரு பார்வை இருக்கும், ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்கும், அது வேறுபட்டு இருக்கும். அதனால் வெவ்வேறு ஆளாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் இது. அண்ட் தென் இறுதியிலையும் இன்னொரு 2 ஷார்ட் ஃபிலிமும் நம்ம கூட வந்து இணைஞ்சிச்சு.
0: இன்னொன்று சொல்லிக்கிறேன், அவர் சொன்ன மாதிரி வெவ்வேறு இது. இன்னொன்று வந்துட்டு நாங்கள் ஃபார்ம் பண்ண விஷயம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, கீதாஷினி அவங்க தான் ஆக்சுவலி மெயின் பில்லர்னு சொல்லலாம் இதுக்கு. அவங்க தான் வந்துட்டு நானும் அவங்களோ, நான் டிஓபி எடிட்டராக வேலை செய்கிறப்ப எனக்கு வந்து கதை எழுந்துற ஆசை இருக்குது, பட் எனக்கு டைம் இல்லை. அப்போ கீதாஷினிட்டு தான் சொல்லுவேன், எனக்கு ஒரு கதை செஞ்சு தாங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு. அப்போ இந்த எஃப்ஓஎஃப்ஓட மெயின் கதை எல்லாமே அவங்க செஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கதை ஸ்க்ரீன் ரைட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, டைரெக்ஷனும் பண்ணுவாங்க. இவர் வந்துட்டு நடிப்பார், டைரக்ஷன் பண்ணுவார், ஒகஸ்தீன் வந்துட்டு அதே மாதிரி கேஸ்டிங் டைரக்டரும் பண்ணுவார். அப்போ நம்ம கூட வந்துட்டு டேவ் இருக்கார், டேவின்றன் டேவ். அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ணதில்லை. அப்போ நாங்கள் சொன்னோம், உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தோம். அவர் ஃபர்ஸ்ட் டைம் இது டைரக்ட் பண்ணியிருக்காரு. எந்த எங்களுக்கு ப்ரொமோஷன் சைட் எல்லாம் அவர் தான், அவரோட டிஏகே எவல்யூஷன் அவங்க தான் இது பார்த்துக்கிறாங்க. என்னோடய சைட்லேருந்து நான் டிஓபி எடிட்டிங் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணுறேன், டெக்னிக்கல் சைடு என்ன முடியுமோ அது. அப்போ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து நம்ம ஒன்று செய்வோம். ஏன்னா நம்ம தனித்தனியாக போனோமா பார்வைகள் தனியாக இருக்கும். ஒரு டீமாக போகிறப்ப நம்ம டீம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமே. இப்போ நம்ம டீமுக்கு இப்போ நீங்களே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்றீங்க, நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கதை வேணும் வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம், நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது, உங்கள்கிட்ட கதை வேணும், உங்கள்கிட்ட நடிகர்கள் வந்தால் போதும், நம்ம அதை செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களை மாதிரி நியூ கமருக்கு நம்ம கொடுக்கலான்னு பார்க்குறோம். நாங்களும் நியூ கமர் தான், பட் இருந்தாலும் அந்த ஜேர்னியில் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஆனால் இது மூலியமாக ஒரு 3 பேர் நம்ம சேர்த்துருக்கோம். அவங்க சொல்ல விரும்பலை, அவங்க படைப்புகளை விளையாக்குன பிறகு அவங்க சொல்லுவாங்கன்னு நான் கண்டிப்பா எனக்கு தெரியும் அவங்க சொல்லுவாங்க.
1: இந்த எஃப்ஓஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க.
0: எல்லாமே மெஜாரிட்டி வந்து புதுசு, வாய்ப்புகள் நிறைய இடத்துல கிடைக்காதவங்க நம்மள்கிட்ட கேட்டு வந்தோடனே உடனே நம்ம எடுத்துட்டோம். நம்ம நார்மலாக வந்து இந்த ஃபாலோவர்ஸ் இந்த லைக்ஸ் இதை பார்த்து எடுக்கிறது இல்லை, முக்கியமாக ஆர்வம். ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு ஷூட்டிங் டிலே ஆகுனுச்சுன்னா ஆர்வங்கள் அவங்களுக்கு போய் நெக்ஸ்ட் டே வரமாட்டாங்க. சில பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை, அந்த ஆர்வம் மட்டும்தான் ஒருத்தவங்கள நம்மளை கடைசி வரைக்கும் நிற்க வைக்கும். ஸோ ஆர்வம் யாருக்கு இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அவங்களை எடுத்துவோம்.
1: ஏன்னா 24 மணி நேரத்தில் எடுத்து முடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம்
0: கிடையாது.
1: ஒரு நாளுக்குள்ள சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும், இதை செய்யணும், இதை முடிச்சிடணும், இப்பக்குள்ள இதை பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா?
0: தூக்கமே இல்லாம இருக்கும் சில டைம்ல.
1: சீமா, அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த உருவாக்குன FOF. இப்போ அந்த கதை களத்துக்கு நம்ம வந்துடலாம். மொத்தம் 5 கதைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஆஃபேர்ல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. அப்ப நான் சொன்னதை நேர்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, எதனால இந்த கதைகள் உருவாச்சு அப்படின்றதையும் சொல்லிருங்க.
0: ஓகே, இந்த கதைகள் வந்து இவர் சொன்ன மாதிரி கிரைம் பேஸ். எப்படின்னா, இப்போ நம்ம பிரெயினுக்குள்ளே வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஃபைட் ஆஃப் ஃப்ளைட். ஃபைட்னா வந்துட்டு நம்ம சண்டை போடணும். அதாவது வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம பிரெயின் முதல்ல கெட்டதை யோசிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லதை யோசிக்காது, கெட்டதை தான் யோசிக்கும். அவங்கள என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். ரெண்டாவது வந்து ஃப்ளைட். நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், இதுக்கு சொல்யூஷன் இருக்குது, நம்ம விட்டுட்டு போயிடுவோமே, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். பட் மெஜாரிட்டி 70%, 80%க்கு அந்த செகண்ட் சாய்ஸ் வராது, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் வரும், எடுத்தோடனே வன்முறைகள். ஸோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த FOF-ஓட ஷார்ட் ஃபிலிம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நடந்தது, ஒவ்வொரு ஊரில் நடந்த விஷயத்த நம்ம எடுத்து ட்ரூ இன்சிடென்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தவிர பண்ணிடாதீங்க. ஏன்னா லைஃபு என்றைக்கும் வந்துட்டு நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. அந்த முதல்ல கோவப்பட்டு எடுக்கிற விஷயம் நம்ம லைஃப் அழிச்சிரும். யோசிச்சு எடுத்தமா நம்ம, இது வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட கான்செப்டே அப்படியே இருக்கட்டுமே, நீ எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பிரெயின் ரெண்டு தான் யோசிக்கும், சண்டை போடலாமா, நீ தான் நம்ம யோசிக்கலாமா, அதுதான் இது
1: கான்செப்ட். நம்ம கையில தான் இருக்கு,
0: நம்ம கையில தான் இருக்கு. ஆமா,
2: சிம்பிளாக ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இடது புறமா வலது புறமா, நல்ல வழியா கெட்ட வழியா, அந்த டைம்ல உன் பிரெயின் என்ன திங்க் பண்ணுது, அதான்.
1: சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த FOF சார்ந்து நம்ம பேச போறோம். அடுத்து ஒரு பாடல் ஸ்ருதி கொண்டு வராங்க, கேட்கலாம், அதற்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: மணி நட்சத்திரம் அங்கம் இன்றைக்கு தரமான ஒரு படைப்பை கொண்டாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். FOF ஃபைட் ஆஃப் ஃபிளைட் இந்த வெப் சீரிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல்ல மனமார்ந்த பாராட்டு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா 24 மணி நேரத்துல 5 கதைகள், 4 இளம் இயக்குநர்கள் இந்த புதிய முயற்சியில இறங்கி அதை வெற்றிகரமா வந்து வெளியிட்டு இருக்காங்க, வெளியிட போறாங்க கூடிய விரைவில். விக்னேஷ் சுப்பிரமணியம் மற்றும் அகஸ்டின் ராய் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமா இப்ப உங்ககிட்ட கேட்க போற கேள்வி என்னன்னா, முதல்ல நீங்க இந்த கலைத்துறைக்கு வந்த உடனே நீங்க காதலிச்சது வந்து நடிக்கிறதையா இல்ல கேமராவையா இல்ல இயக்கத்தையா, எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மனசுக்கு?
1: எனக்கு மனசு
0: காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனைவியை சொல்லிடாதீங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
1: கேமரான்னு சொல்லலாம். நான் 14 வயசுலேருந்து, நான் எங்கள் அப்பா ஒரு வீடியோகிராஃபர், ஸோ எனக்கு சின்ன வயசில் கேமரா தர மாட்டார், எங்கள் அண்ணனுக்கு மட்டும் தருவார். ஸோ அதிலே எனக்கு ஜேலஸ் வந்துருச்சு. ஒரு நாள் அந்த கேமரா பிடிக்கணும்,
0: விஐபி படத்தில் வர்ற மாதிரி இருக்கு,
1: கேமரா பிடிக்கணும், அந்த கேமரா ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா மேலே உள்ள வெறி தான் நான் ஒரு நடிகனா ஆகணும்னு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நடிகனா ஆவ என்னோட முடியல, சரி நம்ம டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆகினேன். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி கேமரா என்னோட ஹேண்டில் பண்ண முடியும். கேமரா பற்றி நீங்கள் என்கிட்ட எந்த விஷயத்துலையும் போய் சொல்ல முடியாது, மாட்டிக்குவீங்க.
0: அந்த அளவுக்கு நெருக்கமாக கவனிக்கிற ஒரு நபர் வந்துட்டு நம்ம விக்னேஷ் சுப்பிரமணியம். சரி, இப்போ அடுத்து நம்ம அகஸ்டின்ட்ட வந்துடலாம். ஒரு நடிகரை தேர்வு செய்யும் போது நீங்கள் முதல்ல கவனிக்கிறது அவங்களுடைய திறமையா இல்லை நம்பிக்கையா இல்லை ஒழுக்கத்தையா, எதை நீங்கள் பார்ப்பீங்க?
2: அவங்களோட தன்னம்பிக்கையை முதல் நான் பார்ப்பேன் அந்த க்ரௌடில். பிகாஸ் இது வந்து நான் வந்து கடந்து வந்த ஒரு விஷயன்றதுனால நான் முதல் அதை பார்ப்பேன். அவங்களோட அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க, அவங்க தோற்றமாக இருந்தாலும் சரி, அவங்க நடிப்பு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா முதல் அந்த தன்னம்பிக்கை பார்ப்பேன். அது மட்டும் எனக்கு நாங்கள் கிடச்சிருச்சுன்னா அவங்கக்கிட்டருந்து அந்த நடிப்பை நான் அவங்களுக்கு எப்படியாச்சும் அவங்கக்குள்ளே நான் உழுப்பு கட்டிடுவேன். அந்த அந்த அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்குது. நடிக்க வச்சிருக்கேன், வராதுன்னு அப்படின்னு சொல்லணுங்களை கூட நான் செய்ய வச்சிருக்கேன். காரணம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த விடாமுயற்சியும் அந்த கமிட்மெண்ட் அண்ட் அந்த நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ். ஒரு 40 பேர் அங்க இருந்தாலும் அவங்க முன்னுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது செய்யறேன் அப்படின்னு போது ஒத்துக்கிறாங்களே, அதுவே முக்கியம், ரொம்ப பெரிய விஷயம். அதுவே உன்னை ஜெயிக்க வச்சிரும், உன்னை நடிக்க வச்சிரும். ஏன்னா நீ அதை அத்தனை பேத்துக்கு முன்னுக்கு கூச்சமே இல்லாம நீ செய்யறேன்னு ரெடியா இருக்க. அதுக்கப்புறம் உனக்கு அந்த பயிற்சி கொடுத்தோம்னா, இங்க ஆல்ரெடி உன்னோட பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, உனக்கு அந்த பயிற்சி கொடுத்தோம்னா அது நீ ஒப்பிக்க போற முடிஞ்சு.
0: அதாவது ஒரு சாதாரண திரைப்படத்திற்கு நீங்க சொல்றீங்க, சரி இப்போ 24 மணி நேரத்துல எடுக்க போறீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு நடிக்கும் போது நீங்க அறிமுகப்படுத்தின அந்த நடிகர்கள்லாம் எப்படி?
1: அதுல ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்றேன்.
0: கண்டிப்பா
1: நாங்க ஒரு நான் அந்த FOF-ல ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தோம்ல, அதுல வந்து நான் செலக்ட் பண்ண ஹீரோ வேற, சைட் கேரக்டர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் அகஸ்டினை செலக்ட் பண்ணேன். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனோடனே ஒரு டேக் முதல் ஹீரோ வச்சு எடுத்தேன். எடுத்தோடனே தெரிஞ்சிருச்சு இவர் இந்த 24 மணி நேரம் செட் ஆகாதுன்னு. ஐயா ரோலை மாற்றிக்கலாமா, நீங்கள் போலீஸ் ஆயிருங்க, இவர் அகஸ்டினை நான் மெயினாக நடிக்க வச்சிடறேன்னு. அகஸ்டின் முதல் வேணான்னாரு, நான் சொன்னேன் நான் ஸ்டடி பண்ணலை அப்படின்னாரு, உங்களுக்கு வரோம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் தூக்கி மெயினாக போட்டு ஃபுல்லாக செய்யுங்க அப்படின்னா. அப்போ அந்த பாயும் வந்துட்டு என்ன சொன்னார்ண்ணே, நல்ல வேலைண்ணே எனக்கு இந்த ரோல் கொடுத்தீங்க, எனக்கு மெயின் வேணானே. நான் என்னன்னா லுக்கை பார்த்தேன். நான் வந்து நம்ம ஒரு ஸ்டோரி எழுந்துறப்ப நம்மளுக்கு வந்து அவங்க லுக்கை வச்சு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இவங்க இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அகஸ்டின் வந்து போலீஸ் ஏற்கனவே நடிச்சிருக்கிற வசி அவருக்கு அது நல்லாயிருக்கும் நான் யோசிச்சிட்டேன். பட் ஆன் த ஸ்பாட்டில் நாங்கள் மாற்றணும். ஏன் மாற்றணும்னா வேறு வழி இல்லை, நம்மளுக்கு வந்து ஷூட்டிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், அப்போ நம்மளுக்கு வந்து நடிக்கக்கூடியவங்க வேணும், பெருசாக நடிக்காட்டியும் அட்லீஸ்ட் புரிஞ்சிட்டு நடிக்கணும்.
0: ஸோ இருவருமே பார்த்தாலுமே எங்களுக்கு இப்போ போலீஸ் அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி பார்த்ததுக்கு ரொம்ப பொருத்தமான இரண்டு பேர் இன்றைக்கு அறிவிப்பில் உட்காந்துருக்கீங்க. சரி, ஒரு காட்சி எத்தனை முறை எடுத்தாலுமே இது இன்னும் சரியில்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுன ஒரு காட்சினா என்னன்னு சொல்லுவீங்க?
2: அதுக்கு முன்பு நான் ஒரே ஒரு சின்ன ஒரு நன்றி சொல்லிட்டுமா, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பேசி பேசிக்கிட்டு இருந்தோம் அதே தலைப்பை ஒட்டி தான். விக்னேஷ் அப்படின்ற ஒரு அவர் பேரும் விக்னேஷ் தான், அவரும் நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் நடிச்சவர் தான். அவரும் இதே மாதிரி தான், லாஸ்ட் மினிட்ல அவர் ஒரு ஒரு ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ரோல் கதாபாத்திரத்துக்கு கூப்பிட்ட உடனே ஒன்றுமே சொல்லாமல் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டார். அது நீங்கள் சொன்ன மாதிரி உடனே வந்து உடனே நடிச்சு கொடுத்தாரு. அவரும் எந்த ஒரு ஹோம் ஒர்க்கும் பண்ணல, முத வரேன்னு சொன்னாங்களே அந்த கமிட்மெண்ட், நான் பண்ணுவேன் அந்த அந்த கான்ஃபிடென்ஸ், அது போதும். நீ என்ன பண்ணும் ஏது பண்ணுன்ட்டு வில் லெட் யூ நோ.
0: சரி, விக்னேஷ் கேட்டார்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் நினைக்கிறோம்,
2: அவருக்கு ஒரு நன்றி நாங்கள் சொல்லிக்கலாம்.
0: சரி, இப்போ எந்த காட்சி வந்து உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுச்சு ஆனால் வந்து அதை இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் செய்ய தோணுச்சு, எந்த எந்த கதை காட்சி நீங்கள் சொல்லுவீங்க?
2: அந்த மாதிரி வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு நிறையா இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ ஈஸிலி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட மாட்டோம். அந்த ஒரு டேக் வந்துச்சுன்னா அது வரணும், சும்மா ஏதோ இந்த சீன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஆக்சுவலி நிறையா இருக்குது, அவ்வளோ ஈஸிலி.
1: ஆனால் அந்த டைம் அந்த டைம் தான் எங்களை வந்து போதும்பா சாமி இதை முடிச்சுக்கங்க அந்த நேரம் எங்களை வந்து
0: கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கு இல்லையா. சரி, நான்கு இயக்குநர்கள்ல யார் வந்து அதிகமா பதற்றப்படுவாங்க, யார் ரொம்ப அமைதியா இருப்பாங்க?
1: என்னோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும், நான் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அதுலதான் இருப்பேன், போன் பாய்க்க மாட்டேன். எனக்கு வந்து போன் செட்ல யார் பச்சாலும் பிடிக்காது, டிக்டாக் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, யாராச்சும் பார்த்தாங்கன்னா நான் முறைப்பேன். ஸோ என் கேரக்டர் அப்படி, எனக்கு வந்து நானே போனை வந்து தூக்கி உரமா வச்சிருவேன். ஆனால் அதுக்கு முன்னே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அது என்னோட நான் ஷூட்டிங்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா.
0: நாலு பேர்ல யார் அமைதி?
1: அமைதினா வந்து கீதா.
0: கீதா
1: ஏன் அவங்க அமைதியா இருப்பாங்கன்னா, எனக்கும் கீதாக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ எனக்கும் அவங்களுக்கும், இப்ப அவங்க டைரக்டர் அவங்க ஒரு ஷார்ட் யோசிக்கிறாங்கன்னா நான் வந்து டிஓபியா வேலை செஞ்சேனா எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு. அதனால சொல்லிடுறாங்க, விக்கி உங்க கூட வேலை செஞ்சா எனக்கு தலைவலி இல்லை, விக்கி நீங்க கொஞ்சம் பாத்துருங்க அப்படின்வாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க.
0: பொறுமையா இருக்கிறது கீதா.
1: நான் அதாவது கீதாட்ட சொல்லுவேன், நீங்க வேற டிஓபி கிட்ட அடுத்த தடவை வேலை செய்யுங்க அப்படின்னு.
2: நம்ம குழுல வந்து ரொம்பவே அவங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி தான்.
0: சரி, யார் ரொம்ப பதற்றமா இருப்பாங்க?
2: பதற்றம் அப்படின்றத விட யாரு ரொம்ப ஃபயரா இருப்பா அப்படின்னு, ஃபயர்னா லைக் இன் டர்ம்ஸ் ஜெனரலி ரொம்ப சத்தமாவோ இல்ல கடுகடுன்னு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன்னா அது கண்டிப்பா நான் தான். நம்மளோட குழுல நான் வந்து எனக்கு வந்து நான் இவர் சொன்ன மாதிரியே அந்த ஸ்ட்ரிக்ட் எஸ் ஓகே, ஆனா நமக்கு தான் அந்த டைம் ஃப்ரேம்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள வேலையை முடிக்கணும்னா முழு ஈடுபாடோட அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சாதான் டைம் வேஸ்ட் ஆகுது, விரையமாகாது. அப்ப அந்த மாதிரி செய்யணும்னா எல்லாருமே டிசிப்ளினா எல்லாருமே ஒரே லைன்ல ஃப்ளோவில் போகணும். யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் பண்ணா கூட அங்கே தடை ஒரு ஏற்படும், நம்மளுக்கு டிலே நடக்கும். ஸோ அதனால இதுக்கெல்லாம் நான் ரொம்ப டென்ஷன் ஆவேன்.
1: ரைட்டா, நம்மளுக்கு ப்ரொடியூசர்ல
2: ஆமா
1: நம்ம நம்ம காசை தான் போட்டுருக்கு.
2: அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு
1: தயாரிப்பாளர். அப்ப நடந்த ஒவ்வொரு நேரமும் நம்ம
2: நிகழ்ந்த நாங்க ஏத்துக்கிட்ட செலவு எல்லாமே வந்து எங்களோட சொந்த பணம் தான். ஒரு இரு உதவி கிடைச்சு, லைக் நம்ம டேஃப் அவரும் ஒரு இயக்குனர் தான் நம்ம இதுல, அவர் மூலியமா வந்துட்டு ஒரு டியூரிங் ஷூட்ல வந்துட்டு கேட்டரிங் ஃபுட் இதெல்லாம் வந்து அப்பப்போ ஸ்டில் நமக்குள்ளதான் விதின்.
1: இன்னொன்னு சொல்லி ஆகணும், கீதாஷின் இருக்காங்களே அவங்களோட செட்டில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு என்ற விஷயமே வராது. நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டு மூணு வேலை சாப்பிட்டு தான் போவீங்க. என்னோட எங்களோட ஒரு டீம் எப்படின்னா, நம்ம இந்த ஒரு எந்த ஒரு இது செஞ்சாலும் சாப்பாடுக்கு மட்டும் நான் ரொம்ப இடத்துல இந்த மாதிரி பட்டிருக்கேன். ஆனால் நம்ம வரவங்க அந்த சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட், அதுலேயே கணிச்சிருவாங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. ஸோ நான் அதனால எனக்கு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த செட்டில் சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பண்ணாவது. ஸோ கீத்து வந்து அந்த விஷயத்தில் அவங்க ஹஸ்பண்ட் கேத்தரிங் சர்வீஸ் எங்களுக்கு அந்த பிரச்சனையும்
0: வசதியாக போயிருச்சு. நல்ல கலைஞர்கள் உங்களை சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்கும், உங்களால் இதை வந்து நல்ல முறையில் 24 மணி நேரத்தில் எடுத்து முடிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த கதைக்கு வந்துடுவோம். 5 கதைகள் அப்படின்னு சொல்லும்போது தனித்தனியே எதை பற்றி இருக்க போகுது அதை சொல்லுங்க.
1: ஓகே,
0: நேர்கள் காத்துட்டு இருப்பாங்க.
1: இது இது எல்லாம் வந்துட்டு ட்ரூ இன்சிடென்ட் வசி. ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடக்கிற ஒரு கருத்து வேறுபாடுனால அவங்களுக்குள்ள ஒரு கொலைகள் அந்த நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காதலன் காதலி, அதாவது வயசானவருக்கு சிறு வயசுக்கும் உள்ள காதல், அவங்களுக்குள்ள மனம் வந்து மாறும், அதாவது அந்த பிள்ளைக்கு. ஸோ அதை பற்றி ஒரு கதை. இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளைய வந்துட்டு அவங்க வந்து எப்படி துன்புறுத்தணும், ஒரு ஆம்பளைய வந்து
2: பலாத்காரம்
1: அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும் அது. இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு கதை வந்துட்டு உடம்புல வந்து சில வரியர்கள் விஷயம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம சிந்தனை வந்து கெட்டதா யோசிக்கும்ல, அந்த சிந்தனையை கடைசியாக நம்ம கெட்டது கொண்டு போவோம், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எண்ணங்களை வச்சும் ஸ்டோரி பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத ஆளை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா பொம்பளைங்க ஆம்பளைங்களை சேர்க்க மாட்டாங்க, ஆனால் ஒரு ஆம்பளை அழகான பொண்ணை பார்த்தா அழகாக இருந்தால் அவங்க பேசினா நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம், ஆம்பளை மனசு வந்து அலப்பாஞ்சி அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்து பார்ப்போம். பட் அதில் வந்து டேஞ்சர் இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றியும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 கதைகளும் இதுக்குள்ளே தான் இருக்குது.
0: சரி, 24 மணி நேரத்தில் எடுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவால் இல்லையா? கேமரா ஆன் ஆன பிறகு நடந்த மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு சம்பவம் அப்படின்னு என்ன சொல்வீங்க நீங்கள் இயக்கும் போது? ஏன்னா இது எல்லாமே உண்மை சம்பவங்கள், அதை இயக்கும் போது எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடந்துருக்கு.
1: எதிர்பாராம கேமரா ஆன் பண்ண பிறகு இல்லை, நான் எடிட்டிங்லாம் பண்ணுறப்ப நான் இந்த கதைகளை பற்றி பேசுகிறப்ப எனக்கு வந்து ஒரு ஃபோபியா மாதிரி வரும். தூங்குறப்ப என்ன வரும்னா நம்ம கெட்டதாகவே இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோமே, நம்ம லைஃப்ல இது இந்த மாதிரி நடக்கக்கூடாதோ இல்லை இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு ஒரு எண்ணங்கள், இல்லை பேய் படம் எடுத்தால் பேய் விஷயங்கள் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம அதை வந்து அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும், பிகாஸ் ஏன்னா அதை எடிட் பண்ணுறோம், 24 மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்,
2: அதே சிந்திச்சுக்கிட்டு
1: இருக்கோம், நம்ம அதை பற்றி கதை எழுந்துறோம்ல. ஸோ நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் அலைப்பாயம் அலசினேஷன் மாதிரி வரும். பட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு கடவுள் இருக்காரு, ஃபேமிலி இருக்காங்க, வி ஹாவ் டு டைவர்ட். இது கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் வரும்.
0: சரி, அடுத்து ஒரு பாடல் வருது, பாடலுக்கு பிறகு பேசலாம்.
3: காதல் என்பது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வரம், காதலிக்கிறவங்க மட்டும்தான் அதை உணர முடியும். சந்தோஷம் அப்படிதான் உன்னை மொதல் பார்த்ததும் வாழ்ந்த உன் கூட தான் வாழணும்னு தெரியும்.

0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வந்து விக்னேஷ் மற்றும் ஆகஸ்டின் வந்து பேசிட்டு இருக்காங்க. வெப் சீரிஸ் FOF ஃபர்ஸ்ட் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. சரி, ஒரு காட்சி எதிர்பார்த்ததை விட இன்னும் ரொம்ப அழகா வந்திருக்கே அப்படின்னு நீங்க நினைச்ச தருணம் ஏதாவது ஒன்று இருக்கா அந்த மாதிரி இந்த ஐந்து கதைகள்ல?
1: அது வந்து நான் நினைப்பேன் பெயின்ல, ஆக்சுவலி அது வந்து இன்னும் வரல. பட் அந்த ஒரு டேக் வந்து மகளை காண, மகளை இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அப்பா கதறுற கதறல், அந்த அந்த சினாரியோ வந்து எனக்கு சீரியஸ்லி நான் பே ஐஸோட பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: அந்த ஹீரோ யாரு?
1: பக்கத்துல தான் இருக்காரு. அந்த கதறிய, அந்த அந்த தரையில விழுந்து கதறிய அந்த தந்தையே அவர் தான், நம்ம விக்னேஷ் தான். எனக்கு நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விக்னேஷோட அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தேன், எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. நான் பூரி படைஞ்சேன் வேற. அவர் பக்கத்துல நான் இப்படி அந்த டைம்ல நிக்கும் போது எனக்கு வந்துட்டு அந்த ஒரு இது வந்துருச்சு, ஐயோ நான் இவர் பக்கம் நம்ம வந்து ஐயோ நம்ம கிட்ட அவ்வளவு குவாலிட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு.
0: பாவா இருக்கிறனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன்.
2: இருக்கலாம்.
0: இப்போ இந்த ஐந்து கதைகள்ல ஒரு கதையை மட்டும் நீங்க இரண்டு மணி நேரம் திரைப்படமா எடுக்க வாய்ப்பு கிடைச்சா எந்த கதையை தேர்வு பண்ணுவீங்க?
2: நானே மிஸ்ஸிங். அது வந்து எப்படின்னா ரெண்டு கப்பலுக்குள்ள வயசு, பெரிய வயசு கேப் இருக்கும். ஸோ அந்த கதையில வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு, பட் ஷார்ட் ஃபிலிமாசி நம்ம அதில் நிறைய எலமெண்ட்ஸ் போட முடியல. அதை நம்ம படமாக எடுத்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும்னு எனக்கு ஃபீல் பண்ணுது. இப்போ உள்ள சிச்சுவேஷன் ட்ரெண்டுக்கு அது நல்லா இருக்கும்.
0: நீங்க எடுத்த எல்லா கதைகளுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள், நடந்த உண்மை சம்பவங்கள்,
2: உண்மை சம்பவங்கள்
0: கதைகளா எடுத்திருக்கீங்க.
1: அது மட்டுமல்லாது ரொம்ப சென்சிட்டிவான தலைப்புகள், டாபிக்ஸ். அது
2: கையாளுறது
1: வந்து ரொம்ப சென்சிட்டிவான, நம்மளால அதை சொல்ல முடியாது நேரலையில். பட் ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்களே யூடியூப்ல போய் பாருங்க. சமூகத்துக்கு எதிரான டாபிக்ஸா இருக்குன்னு அப்படின்னு நினைக்காம இதெல்லாம் எதனால நடக்குது, நாங்க காட்டினது வந்து புதுசா எதையும் காட்டல, நிகழ்ந்த விஷயம்.
2: இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு
1: சொல்ல, நிஜ வாழ்க்கையில நிகழ்ந்த சம்பவம்
0: மிக முக்கியமான.
2: இது எப்படின்னா இது நடக்கணும்னு இல்ல, இது நடக்க கூடாது. அப்ப பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸா இருக்கும்,
1: அல்லது அதை தவிர்ப்பது எப்படி
2: அப்ப என்ன ஒரு பயம் வரும்னா, ஐயோ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாத அப்படின்னு அவங்களுக்கு தோணணும் அப்படின்னு எங்களுக்கு அதுதான் வேணும். அப்புறம் இது வந்து நம்ம எப்ப ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம்,
1: மாத இறுதியில, எண்ட் ஆஃப் மந்த்,
0: இந்த மாதம்
2: ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்.
0: ஆகஸ்ட் முதல்
1: நாள்
2: ஹீரோ ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல், அதில் ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். இது நாங்கள் யார்ட்டையும் சொல்ல, போஸ்டரும் இல்லையாக்கல, ஃபர்ஸ்ட் மின்னல் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் சொல்கிறோம். அது
0: எங்களுக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதிகாரப்பூர்வமாக எங்ககிட்ட நீங்கள் சொன்னதை 1 ஆகஸ்ட் மறக்காமல் நாங்களும் பார்த்துடுறோம்.
2: கண்டிப்பாக
0: அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுங்க.
2: ஹீரோ ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில்.
0: சரி, இப்போ இந்த FOF-ஐ பார்த்த பிறகு புதிய இயக்குநர்களுக்கு என்ன நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு இளைஞர் பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ நானும் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இளைஞருக்கு வந்து என்ன வார்த்தை சொல்ல போறீங்க?
1: அதுவும் ஆக்சுவலி வந்து அதுவும் நம்மளுடைய நோக்கங்களில் ஒன்று தான். ஏன்னா நாமெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு பாதைகளை கடந்து வந்திருக்கோம், நிராகரிக்கப்பட்டு நிறைய தோல்விகளை சந்திச்சு, சப்போர்ட்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ நான் வந்து ஒரு இயக்குனராக முயற்சி பண்ணுறேன், ஆனால் நான் சொந்தமாக ஒரு படைப்பை கொடுக்கறதுக்கு எனக்கு கேமரா இல்லை, அதை கையாளுறதுக்கு கேமராமேன் இல்லை, எடிட்டிங் பண்ணுறதுக்கு எடிட்டர் இல்லை. ஸோ இப்படி எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க.
2: அதெல்லாம் ஏன் இல்லாமல் போனீங்க? ப்ரொடியூசர் இல்லை.
1: ஸோ இதனால எங்க மூலியமா அவங்களுக்கு என்ன ஊக்கம் கிடைக்கும் அப்படின்னு நாங்க சொல்றோம்னா, எங்களை ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. நான் யாரோ, விக்னேஷ் யாரோ, கீதா யாரோ, நாங்க மூணு பேரும் வந்து தொடர்பு இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆனா எங்களுக்குள்ள அந்த சந்திப்பு வந்து அந்த அந்த அந்த குறும்பட போட்டி, அது மூலியமா நடந்த உருவான நட்பு, ஒரு டீமா ஃபார்ம் பண்ணோம். நான் ஒரு டைரக்டர், இவர் கேமராவை, விக்னேஷ் வந்து கேமராவை கையாள முடியும், எடிட்டிங் பண்ண முடியும், கீதாஷினி டைரக்டர், அண்ட் நானும் ஆக்டர். ஸோ அதனால ஓகே, வி ஹாவ் வாட் இட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீமை ஃபார்ம் பண்ணி செய்ய ஆரம்பித்தோம். இதே மாதிரி தான் அங்கே தனியாக நீங்கள் தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க, முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் யார் யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்த நாங்களே ஃபார்ம் பண்ணி வந்திருக்கோம், செஞ்சுருக்கோம், நீங்களும் முடியும், ஃபார்ம் யுவர் ஓன் டீம், இல்லையா தாராளமாக எங்கள் கூட வந்து இணையலாம்.
2: நிறைவு
0: பகுதிக்கு வந்துட்டோம், அடுத்த கட்டமா என்னென்ன செய்யலாம்?
2: அடுத்தது வந்துட்டு இந்த FOF சீசன், இது வந்து சீசன் 1, நம்ம சீசன் 2 கொண்டு போறதுக்கு இருக்கும். பட் சீசன் 1-க்கும் சீசன் 2-க்கும் கனெக்ஷனே இல்லை. சீசன் 2 டோட்டலி வித்தியாசமா புதுசாக கொண்டு வரலான்னு இருக்கும். இது வந்து எப்படின்னா இதில் சிங்கிள் சிங்கிள் எடுத்த மாதிரி இல்லை, ஒரே ஸ்டோரியில் அப்படியே வரும். எப்படி நீங்கள் படத்தில் சீரீஸ் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் தான் நம்ம படத்துக்கு போக போகிறோம், உண்மையிலே தேட்டர் இருக்கிற ஃபிலிம். அதுக்கு போ.
1: அதுதான் நம்மளுடைய பிரதான கோல்.
0: கண்டிப்பா அது நடக்கணும்னு சொல்லி
1: அதுக்காக தான் இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு இதோ நம்மளோட டைம் விரயமானாலும் பரவாயில்ல, பணம் விரயமானாலும் பரவாயில்ல, நம்மள காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
0: உழைப்பை போட்டிருக்கீங்க. நிச்சயமா அதற்கான வெற்றி கூடி சீக்கிரம் உங்களை தேடி வரும். இந்த அளவில் நீங்க வந்ததுக்கு நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த சாதனைகளுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம்.
2: உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம்,
1: எங்களை அழைச்சதுக்கு. எஸ் மின்ல நன்றி,
0: மிக்க நன்றி. மீண்டும் சீக்கிரத்துல சந்திக்கலாம். இந்த வெப் சீரிஸ்க்காக நாங்களும் காத்துட்டு
2: இருக்கோம்.
0: நன்றி. அடுத்து உங்களை சந்திக்கிறதுக்காக இசையும் இசையும் நிகழ்ச்சியில பிரேமா கிருஷ்ணன் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமோகன்.

0: மலேசிய பன்னாட்டு சுக்கோக் 4.7 மடங்கு அதிக சந்தாவை பதிவு செய்தது. 6572 பினாங்கு விவசாயிகளுக்கு ஒருமுறை நிதி உதவி. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியா அதன் 1.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான பன்னாட்டு சுக்குக் விலையை இதுவரை இல்லாத குறைந்த விலை வேறுபாட்டில் நிர்ணயித்துள்ளது. 4.7 மடங்கு அதிகமான சந்தா கோரிக்கையையும் முதலீட்டாளர்களிடமிருந்து 9.5 பில்லியன் டாலருக்கும் மேற்பட்ட தேவையையும் பதிவு செய்துள்ளது. இந்த வெளியீடு 5.75 ஆண்டு முதிர்வு காலத்திற்கு 850 மில்லியன் டாலரையும் 10 ஆண்டு முதிர்ச்சிக்கு 650 மில்லியன் டாலர் உள்ளடக்கியது என்று நிதியமைச்சர் தெரிவித்தது. இந்த வலுவான தேவை மலேசியாவின் நிதி பொருளாதார சீர்திருத்த செயல் திட்டத்தின் மீது முதலீட்டாளர்கள் கொண்டுள்ள தொடர்ச்சியான நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்று அது மேலும் கூறியது. அதேவேளையில் நாட்டை சரியான பாதையில் செலுத்தும் மடானி பொருளாதார கட்டமைப்பால் மலேசிய பொருளாதாரம் தொடர்ந்து இயக்கப்படுவதையும் உறுதி செய்வதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். 500 ரிங்கிட் மதிப்பிலான ஒருமுறை வழங்கப்படும் பந்துவான் சர இடோப் நிதி திட்டத்திற்கு பினாங்கு நிர்வாக செயற்குழு MMK ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் வாயிலாக 6572 நெல் விவசாயிகளும் 1005 விவசாயிகளும் பயன்பெறுவர் என முதலமைச்சர் சவுகுன்யோ கூறினார். நாட்டின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது விளங்குகிறது. இந்நிதியுதவி மாநில விவசாயத்துறையில் பதிவு செய்த விவசாயிகள் பட்டியலுக்கு ஏற்ப கூடிய விரைவில் விநியோகிக்கப்படும் என சவுகுன்யோ விளக்கினார். நகரசம்பிலான் நம்பிக்கை கூட்டணி பேஜ் மாநில ஆட்சியை கைப்பற்றினால் அதன் மந்திரி பசார் வேட்பாளராக டத்துஸ்ரீ அமிருடன் ஹரோனை நியமிக்க ஒருமனதாக முடிவெடுத்துள்ளது. மாநில பிஎச் கட்சியின் தலைவராக அவரை தவிர வேறு எந்த வேட்பாளரும் இப்பதவிக்கு பரிந்துரைக்கப்படவில்லை என டிஏபி தலைமைச் செயலாளர் அந்தனி லொக்சியோஃபுக் கூறினார். மாநில அரசியலமைப்பின்படி மந்திரி பசார் மலாயின இஸ்லாம் மதத்தவராக உள்ள சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். இந்நிலையில் தாம் அப்பொறுப்புக்கு பரிந்துரைக்கப்படுவது என்பது தீங்குழைக்கும் வதந்திகளே என அந்தனி லாக் விளக்கினார். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பரப்புரைகளை மேற்கொள்வதற்காக மாநில காவற்படை 253 விண்ணப்பங்களுக்கு அனுமதி அளித்துள்ளது. மொத்தம் 276 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் அனுமதி அளிக்கப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் சட்டத்திற்கு உட்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பையோ ஒழுங்கையோ சீர்குலையாத வகையில் நடத்தப்படுவதை உறுதிப்படுத்த போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வர் என மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அஸ்வானி அகமட் கூறினார். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் KPKM வேளாண் தோட்டக்கலை விவசாய சுற்றுலா கண்காட்சி 2026 மகா வாயிலாக நுட்ப தொழிற்கல்வி டிவெட் பயிற்சி திட்டங்களில் இளையோரின் பங்கேற்பை அதிகரிக்க இலக்கிட்டுள்ளது. மகாவில் தொழில்நுட்பம், நவீன விவசாய இயந்திரங்களை உள்ளடக்கிய கண்காட்சிகள் நவீன விவசாயத்துறையில் திறன் வாய்ந்த இளையோரை ஈர்க்க முக்கிய பங்காற்றுவதாக KPKM தலைமைச் செயலாளர் டாக்டர் இஷாம் இஷா கூறினார். இன்றைய வேளாண் துறை பாரம்பரிய முறைகளை சார்ந்திருப்பதில்லை. மாறாக திறன்மிகு இயந்திரங்கள், மின்பொருள் இணையம் IoT, செயற்கை நுண்ணறிவு AI போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இத்துறை வளர்ச்சி கண்டுள்ளது என்பதை மகா 2026 மூலம் வருங்கால தொழிற்கல்வி பட்டதாரிகளுக்கு எடுத்துரைக்க உள்ளதாக அவர் கூறினார். தேர்வுகளில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமின்றி தங்கள் திறன்களுக்கு ஏற்ற தரமான வேலைவாய்ப்பை பெறுவது இன்றைய இளையோர் எதிர்கொள்ளும் முதன்மை சவாலாக உள்ளது. தொழில்துறையில் கல்வி என்ற திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் பங்கேற்பாளர்கள் வெறும் கோட்பாடுகளை மட்டுமே கற்றுக்கொள்வதில்லை. மாறாக அவர்கள் உண்மையான பணிச்சூழல், பணி கலாச்சாரம், அத்துறையில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றையும் கற்றுக்கொள்வதாக திறன் மேம்பாட்டுத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் கமருசாமான் முகமது அலி தெரிவித்தார். பயிற்சி அளித்து வேலைக்கு அமர்த்துதல், வேலையில் சேர்ந்த பிறகு பயிற்சி வழங்குதல் ஆகிய அணுகுமுறைகள் மூலம் பங்கேற்பாளர்கள் உண்மையான பணிச்சூழல் அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளை அங்கீகரிக்கப்பட்ட திறன் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு.
2: பேறுகால நீரிழிவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது குழந்தையை பாதிக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது.
1: மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப சீரான உணவு, மிதமான உடற்பயிற்சி என வாழ்வியல் முறை வழியாகவும் இவ்வகை நீரிழிவை கட்டுப்படுத்தலாம்.
2: உடல்நலம் காத்து உயிர் நலம் பேணுவோம்.
0: தென்சீன கடலில் நடத்தை விதிமுறை COC தொடர்பான கலந்தாய்வில் ஆசியானும் சீனாவும் ஆக்ககர முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளன. அந்த உடன்பாடு இவ்வாண்டு இறுதிக்குள் இறுதி செய்வதை இலக்காக கொண்டு அந்த பேச்சு நடைபெற்று வருகின்றது. அந்த சிக்கலை களைவதில் எல்லா தரப்பினரும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சர் த்ரேசா லாசாரோ தெரிவித்தார். சட்ட அம்சங்கள், புவியியல் வரம்பு, சுய ஒழுங்குமுறைக்கான வரையறை உள்ளிட்ட சில முதன்மை விவகாரங்களை துல்லியமாக ஆராய்வதற்காக தற்போது மாதந்தோறும் நேரடி சந்திப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தென்கொரியாவின் பொருள்கள் மீதான இறக்குமதி வரிகள் தற்போதைய 15 விழுக்காட்டு விகிதத்திலேயே நீடிப்பதை உறுதி செய்ய அந்நாடு அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த திட்டமிட்டுள்ளது. 1974 வர்த்தக சட்டத்தின் 301 பிரிவின் கீழ் கட்டாய உழைப்பு தொடர்பான கவலைகளை குறிப்பிட்டு தென்கொரியா உள்ளிட்ட 60 வர்த்தக பங்காளிகள் மீது வாஷிங்டன் புதிய வரிகளை அறிவித்ததை தொடர்ந்து அந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. தென்கொரிய பொருள்கள் மீதான அமெரிக்காவின் எதிரீட்டு வரிகளை 15 விழுக்காட்டிற்கு குறைக்க சோலும் வாஷிங்டனும் கடந்த ஆண்டு இணக்கம் கண்டன. ஜப்பானில் முக்கிய பணவீக்கம், மேற்காசிய போர், ஏன் நாணயம் வலுவிழந்தது போன்ற காரணங்களால் கடந்த மாதம் 1.6 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இது மே மாதத்தில் 1.4 விழுக்காடாக இருந்ததாக அதிகாரப்படியான தரவுகள் தெரிவிக்கின்றன. இறக்குமதி செய்யப்பட்ட ஆற்றல், எண்ணெய் சார்ந்த பொருள்களின் விலை உயர்வு பொருள்களின் விலைகளை தொடர்ந்து அதிகரித்ததால் முக்கிய பணவீக்கம் வேகமடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சு கூறியது. அமெரிக்க டாலருக்கு எதிராக சுமார் 40 ஆண்டுகளிலே மிக குறைந்த மதிப்பில் வர்த்தகமாகி வரும் ஏன் நாணயத்தின் வீழ்ச்சி வளங்கள் குறைவாக உள்ள ஜப்பானுக்கு எண்ணெய், உணவுப் பொருள்கள் போன்ற இறக்குமதிகளின் செலவையும் அதிகரித்துள்ளது. பல நிறுவனங்கள் அமெரிக்க செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை காட்டிலும் சீன செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை தெரிவு செய்யும் சிக்கலுக்கு எதிர்வினையாற்றும் அழுத்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளார். முன்னதாக இவ்வாரம் வெளியிடப்பட்ட சீனாவின் மூன்ஷூட் நிறுவனம் வெளியிட்ட கிமி K3 அமெரிக்காவின் என்ட்ராப்பிங் நிறுவனத்தின் மிக சக்தி வாய்ந்த மாதிரியின் திறனை திருடி உருவாக்கப்பட்டது என வெள்ளை மாளிகை அறிவியல் தொழில்நுட்ப கொள்கை இயக்குநர் மைக்கேல் கராட்சிஸ் கூறினார். விளையாட்டு 2026 மத்திய பருவ உலகக்கிண மின் விளையாட்டு. பிரான்ஸ் பாரிஸில் நடைபெற்ற முழு நிலை தொடக்கப் போட்டியில் கம்போடியாவின் ப்ரோ இ ஸ்போர்ட்ஸ் அணியிடம் 100 2-1 என தோற்பதற்கு காரணமான பலவீனங்களை விரைவாக சரிசெய்ய ஸ்லாங்கூர் ரெட் ஜெயன்ஸ் SRG அணி உறுதியுடன் உள்ளது. கம்போடிய லீக்கில் ப்ரோ இ ஸ்போர்ட்ஸின் செயல்பாட்டை ஆய்வு செய்த பிறகு அந்த அணியிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்பார்ப்பதாக SRG தலைமை பயிற்றுநர் மைக்கேல் அங்கோலோ போகார்டோ தெரிவித்தார். இருந்தும் முக்கியமான தருணங்களில் ஏற்பட்ட சிறிய தவறுகளால் தோல்வியை சந்திக்க நேரிட்டதாக அவர் கூறினார். அர்ஜென்டினா தற்காப்பு ஆட்டக்காரர் நிக்கோலோஸ் ஒதமேண்டி உலக காட்பந்து போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அந்த 38 ஆட்டக்காரர் தேசிய அணிக்காக 139 போட்டிகளில் பங்கேற்றதுடன் அமெரிக்காவில் நடைபெற்ற ஸ்பெயினுக்கு எதிரான உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்திலும் களமிறங்கியது குறிப்பிடத்தக்கது. FC போர்டோ, வலன்சியா, மான்செஸ்டர் சிட்டி, பென்ஃபிகா ஆகிய அணிகளுடன் ஐரோப்பாவில் தனது சிறப்பான 16 பயணத்தை நிறைவு செய்த பிறகு ஒதமேண்டி அண்மையில் அர்ஜென்டினாவின் முன்னணி அணியான ரிவர் பிளேட்டில் இணைந்தார். மலேசிய பன்னாட்டு சுக்கோக் 4.7 அதிக சந்தாவை பதிவு செய்தது. 6572 பினாங்கு விவசாயிகளுக்கு ஒருமுறை நிதி உதவி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசிய மடானே அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அனிருத் பிரியா மல்லி பாடிய பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். கடந்து போன எதுவுமே திரும்பி வர போவது இல்லை. ஆக வாழும் நிகழ்காலத்திலே சரியான பாதையில் எதிர்காலத்தை நோக்கி பயணிப்போம். வெள்ளிக்கிழமை பொழுதில் உங்களை சந்திக்கின்றேன். நான் பிரேமா கிருஷ்ணன். இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சுற்றுலா தலங்கள் பயணங்கள் குறித்து நம்ம பேசும். ஆக இன்றைக்கு எதை குறித்து பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதை விரும்புவீங்களா அல்லது நண்பர்களோடு செல்வதே பிடிக்குமா? நண்பர்களோடு சுற்றுலா செல்வது குடும்பத்தோடும் சுற்றுலா செல்வதும் வெவ்வேறு அனுபவங்களை நமக்கு தந்திருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த நண்பர்களோடு செல்லும் போது சுதந்திரமாக பயணித்து புதிய செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. குடும்பத்தோடு சென்றால் பாதுகாப்பாகவும் அன்பும் அக்கறையும் நிறைந்த சூழலில் அனைவரோடும் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஆக இரண்டிற்கும் பாத்தீங்கன்னா தனித்தனி சிறப்புகள் இருக்கின்றன. ஆக நீங்க எதை விரும்புவீங்க? குடும்பத்தோட சுற்றுலா போக பிடிக்குமா அல்லது நண்பர்களோட போக பிடிக்குமா? அழைக்கலாம் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8.

0: குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ இப்பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.

0: ஜாஸ்தின்லருந்து முருகன் அழைச்சிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல பிடிக்குமா அல்லது நண்பர்களோடு போக பிடிக்குமா?
1: கண்டிப்பா குடும்பத்தோட போறதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வருஷம் வருஷம் பிளான் போட்டுருவேன். இந்த வருடம் வந்து கேமரா ஹைலண்ட் போயிட்டு வந்தேன். இந்த 5ஆம் படிக்கிற லீவுக்கு அடுத்த இந்த 12ஆம் மாசம் மகளுக்கு அரங்கேற்றம் முடிஞ்சு அரங்கேற்றம் முடிஞ்சு குண்டாசாங் போறோம் சபாவுக்கு.
0: நீங்க ஆசிரியரா? பள்ளிக்கூட ஆசிரியரா?
1: பள்ளிக்கூட ஆசிரியர் ஸ்கூலாம் ஆசிரியர் இருக்கேன். வழிகாட்டி ஆசிரியராக இருக்கேன்.

0: ஓ அப்படியா, சரி. ஆக குடும்பத்தோடு செல்வதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: ஏன்னா அதுல கிடைக்கிற அன்பு, அந்த பாசம், அந்த உணர்வு அது வேற லெவல். ஏன்னா வருஷம் கேமரன் போனோம்னா பிள்ளைங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த டீ குடிப்பேன், அந்த பாரத் டீல போய் குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்போம், ஹாப்பியா இருப்போம்.
0: அப்படிங்களா, சரி. இப்ப நண்பர்களோட போன அனுபவம் இருக்கும் இல்லையா?
1: இது வரைக்கும் இல்ல.
0: ஓ அப்படியா, சரி.
1: இந்த முதல் இது வந்து குடும்பம் தான், எனக்கு குடும்பம் தான். பண்ண நண்போட போயிருக்கிறேன், நண்போட போயிருக்கிறேன். திருமணம் பண்ண பிறகு இது வரைக்கும் குடும்பத்தோட தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அது ஒரு சந்தோஷம் எனக்கு, ஆத்ம திருப்தி. பிள்ளைகளோட உறவாடுறது, பிள்ளைங்க மனசிட்டு பேசுறது, அது வந்து வேற அளவில். வீட்டுல பேசுறதுக்கும் வெளியில போய் பேசுறதுக்கும் அது ரொம்ப ஒரு டோட்டல் டிஃபரெண்டா இருக்குது வாழ்க்கையில.
0: அப்படியா, சரி. குடும்பத்தோடு செல்வது பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க ஆசிரியர் முருகன். நன்றி.
1: நன்றி, உங்க தமிழுக்கும் நன்றி.

0: உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் தர்மா மடானி திட்டம் மூன்றாவது தொடரில் 168 ஆலயங்களுக்கு 3.36 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இதனுடன் சேர்த்து தர்மா மடானி மூலம் 627 ஆலயங்களுக்கு 12.54 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது.

0: இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். அடுத்து வந்து சிங்கசிப்பூர்ல இருந்து லட்சுமி அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு வந்து குடும்பத்தோட சுற்றுலா செல்ல பிடிக்குமா அல்லது நண்பர்களோடு போகணும் அப்படின்னு ஆசையா?
1: குடும்பத்தோட போனாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். குடும்பத்தோட போனா அது ஒரு தனி சந்தோஷம் தான் நம்மளுக்கு.
0: ஆக குடும்பத்தோடு செல்வதுதான் லட்சுமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. அடுத்த நேரையை சந்திக்கலாம். இப்போல இருந்து டேஃப் அழைச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, குடும்பத்தோடு செல்வது சுற்றுலா பயணம் பிடிக்குமா அல்லது நண்பர்களோடு போவது பிடிக்குமா சொல்லுங்க.
1: குடும்பத்தோடும்
0: போதும் பிடிக்கும், நண்பர்களோடும் போதும் பிடிக்கும், இரண்டுக்குமே நீங்க வந்து இங்க வாக்களிக்கிறீங்க
1: அப்படிதானே? கண்டிப்பா, எனக்கு ரெண்டும் வந்து இதுதான், ஃப்ரெண்டும் முக்கியம் நண்பரும் முக்கியம்.
0: சரி, இரண்டுக்குமே வாக்களிச்சிருக்கீங்க. நன்றி.
1: தேங்க்யூ.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: செலவு வந்து ரெண்டு பேருமே பகிர்ந்து ஓகே என் சம்பளத்துல என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படி நம்ம பேசி செய்யும் போது அந்த பர்சன் அங்கிட்ட இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேலன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும் போது நம்ம எப்படி அதை சொல்ல முடியும் நம்ம இறுக்கமான நிலைமையில இருக்கோம் அப்படின்னு
2: அதான் பிரச்சனை தள்ளி இருக்கிறதுக்கு இப்ப இது ரொம்ப முக்கியம்ன்றீங்க
1: இருக்கலாம்
3: செலவு எப்படிங்க
1: நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம் ஃபுல் டே எங்களுக்கு வெளியதான் வேலைனா ரொம்ப நல்ல பிள்ளைங்க கால பசியாரி நான் காசு கட்டிடுவேங்க ரொம்ப வராது பாருங்களேன் அவர்கிட்ட கொடுத்துருவேன் அதே மாதிரி அந்த டே ஃபுல்லா போகுதுன்னா டீ பிரேக் நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க நான் எடுத்துக்குவேன் அதே மாதிரி டின்னர் பிரேக் அவர்கிட்ட கொடுத்துருவேன்
3: ஏன்னா அங்கதான் நம்ம பெருசா தேடுவோம்
1: அதெல்லாம் பட்ஜெட் பெருசா போவோம்
3: ஒருவேளை அந்த மாதம் இடிச்சா
1: நன்றி
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: இசை மீசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து ஈப்போல இருந்து பாலசுப்ரமணியம் அழைச்சிருக்கிறாரு, சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம்மா. ரெண்டுமே அருமையான சூழ்நிலைமா. ஒண்ணு வந்து குடும்பத்தோட மற்ற அந்த பேர பிள்ளைகளோட போறதற்கு அது ஒரு இன்பமா, அருமையா இன்பம். ரெண்டாவது இந்த முண்டாள் மாணவர்கள் அப்படின்னு நம்ம சிறுபயத்துல படிச்சோம்ல, அந்த படிச்சு அந்த நண்பர்கள் கூட போய் அந்த பரஸ்பரமான ஒரு உறவு இருக்கு, அந்த ரீ யூனியன் ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் வேலை மதிக்கவே முடியாது. அதெல்லாம்
0: இரண்டுமே நீங்க வந்து பிடிச்சிருக்குன்றீங்க.
1: ஆமாமா, இன்றைய காலகட்டத்துக்கு.
0: சரி, நன்றி ஐயா. குடும்பத்தோடு சுற்றுலா பயணம் செல்வது பிடிக்குமா அல்லது நண்பர்களோடு போக பிடிக்குமா அப்படி சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். காஜாங்கல இருந்து பசுபாலன் அழைச்சிருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எப்படி?
2: ஓ, குடும்பத்தோடு தான். நம்ம ஃபேமிலி எல்லாம், நானு, மக, பேரப்பிள்ளைங்க, வைஃபு, மருமக எல்லாம் வந்து 10 பேர் இருக்கும். யாவது ஒரு பிளான் பண்ண டக்குனு கிளம்பிடுவோம். எல்லாரும் முக்காவாசி இப்போ சொல்ல போன பீனேங்க, அங்கடி போ தாய்ப்பிங்க, அப்புறம் கெஞ்சிங்க,
0: குடும்பத்தோடு செல்வது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் பிற்பகல் மணி 1:52 ஆகிவிட்டது. மதிய உணவுலாம் சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா போய் சாப்பிட்டுருங்க. நல்ல ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து நாம் சாப்பிடுவோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா திரை தகவல். ஆக மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்த திரைப்படம் ஜனநாயகன். அதனுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறையில் கைதியாக இருக்கும் விஜய் வெளியே வந்த பின் சிறை அதிகாரி கௌதம் மேனன் அவருடைய மகளை சித்தப்பா ஸ்தானத்திலிருந்து வளர்க்கின்றார். அவரை கொல்ல வில்லன் ஒருவர் வருகின்றார். அதற்கு பிறகு என்னெல்லாம் நடக்கின்றது, அந்த வில்லனுக்கும் நடிகர் விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த முன்பகை என்ன, இப்படிதான் வந்து கதை வந்து தொடங்குகின்றது. ஆக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஜனநாயகன் திரைப்படம் என்றே சொல்ல வேண்டும். திரையரங்குகளில் வெளிவந்திருக்கின்றது. அந்த திரைப்படத்தை நீங்களும் பார்த்து ரசிக்கலாம். இப்பொழுது வாங்க அந்த படத்தில் இடம்பெற்ற பாடலோடு கேட்டு ரசிக்கப் போகின்றோம். ஹனிரூட் விஜய் பாடிய பாடல்.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா படே.
2: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: என்ன கேக்குறாங்க?
2: எப்ப வரும்னு கேக்குறாங்க.
3: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
2: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: கண்ணா எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
2: வந்தாச்சு. மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நைட்டு மட்டும் போடு லைட்டு.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்த நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகர். தேசிய வீரர்கள் நாளை ஒட்டி நிதியமைச்சு கூடுதலாக 2 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை ஒதுக்கியுள்ளது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நகரசம்பிலான் கமாஸ் முதல் பஹாங் மந்தகாப் வரை 41.7 மில்லியன் ரிங்கிட் செலவை உள்ளடக்கிய ரயில் தண்டவாளத்தை மேம்படுத்தும் திட்டமும் அதனுடன் தொடர்புடைய பணிகளும் கடந்த மாத 19ஆம் நாள் முழுமையாக நிறைவடைந்ததாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் கூறினார். 2016 தொடங்கப்பட்ட அந்த திட்டம் 2019 நிறைவு பெற திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கிழக்கு கரை பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தை தொடர்ந்து அது சுணக்கம் கண்டதாக அவர் தெரிவித்தார். மேம்பாட்டு பணிகளுக்காக 9 ஆண்டுகள் மூடப்பட்டிருந்த பினாங்கு அருங்காட்சியகம் தற்போது புதிய தோற்றத்துடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. 18 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான அந்த சீரமைப்பு திட்டம் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் சவ் குன்யோ தெரிவித்தார். சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை திறந்திருக்கும் பினாங்கு அருங்காட்சியகம் August 31 வரை இலவச அனுமதியை வழங்குகிறது. அமெரிக்கா ஆசியான் நாடுகளுடன் ஆற்றல் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக திரவ இயற்கை எரிவாயு விநியோகம் முதல் சிறிய அளவிலான அணு உலைகள் வரையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் ஆசியான் வட்டாரத்தின் ஆற்றல் தேவையை நிறைவு செய்ய உதவ முடியும் என ஆசியானுக்கான அமெரிக்க தூதர் கெவின் கிம் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம் பிலிப்பீன்ஸில் கடல்சார் திறன்களை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 15 மில்லியன் யூரோ மதிப்பிலான புதிய உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த உதவி உயிரிழப்பு ஏற்படுத்தாத கண்காணிப்பு கருவிகள் மூலம் பிலிப்பீன்ஸின் கடல்சார் திறன்களை மேலும் வலுப்படுத்தும் என்று அந்த ஒன்றியத்தின் வெள்ளை விவகாரங்களுக்கான உயர் பெயராளர் கஜாகாலாஸ் கூறினார். விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. அர்ஜென்டினாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனுபவம் வாய்ந்த 2 ஆட்டக்காரர்களின் வருகை 2026-2027 பருவத்தில் சபா எஃப்சியின் நிலையை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாக்குதல் ஆட்டக்காரர் கொன்சாவும் கோல் காவலர் 28 வயது ஹுவான் ஃபிளரேஃபீசியும் 1 பருவத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக சபா எஃப்சி கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானே அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்காக மனதுக்கு நெருக்கமான பழம்பாடல்கள் தன் பிற்பகல் 3 மணி வரை நாம ஒளிபரப்பு செய்ய போகின்றோம். ஆக நேயர்களுக்கு தெரிந்திருக்கின்றது, செய்தி முடிந்த உடனே பாத்தீங்கன்னா தொலைபேசி அழைக்க தொடங்கியாச்சு. ஆம் நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கும் நேரம் இது. ஆனால் பாடல் பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அந்த பாடல் குறிப்பாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற காரணத்தையும் நீங்கள் சொல்லணும். ஆக அழைக்கலாம் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8 இந்த எண்கள்லாம் நான் சொல்லணுமா சொல்லுங்க. இங்கதான் அழைக்க தொடங்கிட்டாங்களே நம்மளோட ஒலிபரப்பு அறையில பாத்தீங்கன்னா தொலைபேசி அதை வந்து அப்படியே மின்னது, அந்த அளவுக்கு வந்து தொலைபேசி ஓயாமல் அழைக்க தொடங்கக்கூடிய நேரம் இது. வாங்க இப்போ உங்களுக்கு எல்லோருக்குமே இந்த வெள்ளிக்கிழமை பொழுது ஒரு தன்முனைப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடல்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜோஹர்ல இருந்து முருகையா அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: பாரதநாதன் படத்துல இருந்து எல்லா நாடக மேடை இங்கும் நடிக்கிற கூட்டம்.
0: குறிப்பா இந்த பாடல் தேர்ந்தெடுக்க என்ன காரணம்?
1: பொருமராஜ் பாட்டு கேட்டுமா?
0: ஓ, இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க.
1: ஆமாமா.
0: சரி, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டோம். வேலையில இருக்கீங்களா?
1: ஆமாமா.
0: சரி, எல்லாருக்காகவும் அந்த பாடல் விரும்பி கேட்டிருக்கீங்க, சேர்ந்தே ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றிமா.

0: எல்லாம் நாடக மேடை.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: பினாங்கில இருந்து தேவி அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க தேவி உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு இஷ்டமான பாடல் நிலவுல சம்பந்தப்பட்ட பாட்டு தான், அனசரியா வரமாடுச்சு.
0: எப்படி மறந்தீங்க? எந்த நிலவை நீங்க கூட்டு வர ஆசைப்படுறீங்க இப்ப?
1: ஆயிரம் நிலவி வா.
0: இப்ப நீங்க கேட்டுட்டீங்க, அடிமை பெண் திரைப்பாடலை கேட்டிருக்கீங்க, உங்களுக்காகவே ஒளிபரப்பு செய்யற. அப்புறம் நிலவை இப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்துருமா? ஒளி கொடுக்கறீங்க, ஆதரவு கொடுக்கறீங்க, அன்பை கொடுக்கறீங்க, அத நீங்க தான் நிலவு.
1: நன்றி.
0: நன்றி நன்றி உங்களுக்கான பாடல் அடுத்து ஒளிபரப்பு செய்கின்றோம்.

0: நெத்தியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: நெருக்க நெருக்கமான பழம் பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்து பாத்தீங்கன்னா புக்கீட் மர்த்தாஜாம்ல இருந்து சிவனேஷ் அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு எங்கிருந்தோ ஆசைகள் அந்த பாட்டு வேண்டும்.
0: சரி, எத்தனையோ பாடல்கள் இருக்கும் போது குறிப்பா இந்த பாடல் ஏன் தேர்வு பண்ணிருக்கீங்க?
1: எனக்கு ஏன் தேர்வுனா, இந்த பாட்டு வந்து ஒரு எந்த ஜெயலலிதாக்காக பாக்கலாம், இன்னொன்னு பாட்டு கேக்கிறதுக்கும் நல்லா சுவாரஸ்யமா இருக்குது, அதுக்காக தான் அந்த பாட்டு கேக்கு.
0: அப்படியா? நான் கூட ஏதோ கதை சொல்ல போறீங்க, அதனால நானும் அப்படின்னு சொல்லி கொட்ட ஆரம்பிச்சிருக்கும் பாருங்க.
1: என்ன
0: தெரியுமா, உங்களுக்கு அழைப்பு கிடைச்சிருச்சு, அதனால அந்த மகிழ்ச்சியில வார்த்தை வரல.
1: ஆமா,
0: எவ்வளவு நேரம் முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் 98.
0: ஐயோ, அப்படியா? 98 முறை நீங்க அழைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான விருப்ப பாடல் நம்ம ஒலிபரப்பு செய்கின்றோம்.
1: எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாட்டை வந்து நான் கேக்குறேன்.
0: ஓ, இப்ப வந்துருச்சு வார்த்தை, சமர்ப்பணம் பண்றீங்க?
1: ஆமா.
0: சரி,
1: உங்களுக்கும் சேர்த்து. சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: சரி, நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நெஞ்சை விட்டு அகலாத பழம் பாடல்களை நாம் ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். சந்திரா பாட்டி அழைச்சிருந்தாங்க, தனிமையா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இப்ப ஒளிபரப்பு செய்கின்ற பாடல்கள் அவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பேசலாம் அப்படின்னு சொன்னேன், வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை உடனே வச்சுட்டாங்க, யானு தெரியல. இந்த மாதிரி தனிமையில இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்ற பாடல்கள் நிச்சயம் வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரேமா, பட்டாபுரம் சுங்கைபுல்லூர்ல இருந்து சகுந்தலா முனியாண்டி பேசுறேன்.
0: சகுந்தலா முனியாண்டி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீட்டுல என்ன சமையல்?
1: இன்னைக்கு வீட்டுல வந்து சைவம்மா, இன்னைக்கு சாம்பாரு, புடலங்காய் கூட்டு, அதெல்லாம் செஞ்சோம்.
0: எல்லாம் செஞ்சீங்க, சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு.
0: சாப்பிட்டு அப்படியே பாடல் கேட்டுக்கிட்டு உடனே எனக்கும் அழைக்கிறீங்க.
1: ஆரம்பத்துல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன்
0: பாருங்க. உங்களுக்கு 2:30 உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் பெண், அந்த பாட்டு ஜானகம்மா அப்படிதான் பாடி இருப்பாங்க. ஜானகம்
0: நல்லா பாடுறீங்க, நீங்களுமே கொஞ்சம் பாடுங்க.
1: இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் பெண்களே, ஐயோ மறந்து போட்டுட்ட
0: பாடல் வரி மறந்து போச்சு.
1: மறந்து போச்சு, எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துல மறந்துருச்சு.
0: சரி சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.

0: பணக்காரன் மகள் திரையில் இடம்பெற்ற பாடலை பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரலில் கேட்டு ரசித்தோம். அடுத்து கோத்தாத்தீங்கில இருந்து சின்னசாமி ஐயா அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா அந்த பாடலை விரும்பி கேக்குறேங்க.
0: அந்த பாடலை விரும்பி கேட்க என்ன காரணம்?
1: அந்த பாடல் வந்து அந்த காலத்துல எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க பாட்டி வந்து அந்த பாடல வந்து சொல்லுவாங்க, படிப்பாங்க, மனசு படி அப்படியே படுக்க வைப்பாங்க, என்னை வந்து தூங்க வைப்பாங்க.
0: இந்த பாடலை பாடி உங்களை தாலாட்டு பாட்டு போல பாடி உங்களை தூங்க வைப்பாங்களா?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஒரே ஒரு ஊரிலே இந்த பாடலை கேட்கும் போதே மனசுக்கு வந்து ஒரு இதத்தை தரும், ஒரு மாதிரி ஏதோ ஒரு சோகமும் நம்மளை வந்து பிடித்துக் கொள்ளும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குமே.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஆக இந்த பாடலை கேட்டா இப்ப பாட்டி ஞாபகம் வருமே?
1: ஆமாங்க, பாட்டியும் இப்ப இல்லைங்க, அவங்க ஞாபகம் தான் வருது. என்ன செய்யறது, அது அவங்க நேரம், அவங்க அந்த காலம்.
0: பாட்டிக்கு பிடித்த பாடல் உங்களுக்கும் பிடித்த பாடலாக இருக்கிறது, எங்களுக்குமே பிடித்த பாடல் தான். இந்த பாடலை கேட்கும் போது ஏதோ ஒரு மனம் வந்து கொஞ்சம் கலங்க வைக்கும். இப்ப அனைவரும் சேர்ந்து அந்த பாடலை கேட்கலாம். நன்றி,
1: நன்றி, வணக்கம், வாய் கொடுத்ததுக்கு
0: நன்றி.

0: மடுக்காத மேதை திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நான் சொன்னதான் அந்த பாடலை கேட்கும் போது மனதுக்குள் ஏதோ ஒரு ஒரு நெகிழ வைக்கக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா பினாங்கிலிருந்து ஜரினா அழைச்சிருக்காங்க. அவங்க என்ன பாடலை விரும்பி கேட்க போறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: பாவம் பழமும் கைகளில் ஏந்தி, பழம் பழம் பழம் தானுமா?
0: அந்த படத்தில் இடம்பெற்ற பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் இதோ, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: மற்றவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல் FM.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க, நம்மை இணைப்பது மின்னல் FM.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகர். நெகிரி சம்பிலானின் 16 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு ஜூலை 28 நாள் நடைபெறும் வேளை அன்றைய நாள் வாக்களிப்பு மையங்கள் காலை 8 திறக்கப்பட்ட பின் பிற்பகல் முதல் மாலை 5 கட்டங்கட்டமாக மூடப்படும். கூட்டரசு அரசாங்க பதிவேட்டின்படி மாநில தேர்தலுக்கான 18 முன்கூட்டிய வாக்களிப்பு மையங்கள் நண்பகல் 12 மூடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்முறை 16,884 வீரர்களும் அவர்களின் துணைவியரும் 5,455 காவல்துறை உறுப்பினர்களும் முன்கூட்டியே வாக்களிப்பர். அரச மலேசிய காவற்படை PDRM தலைநகர் குவாலலம்பூரில் குற்றச்செயல்களை தடுக்கும் நடவடிக்கைகளை பலப்படுத்துகிறது. இதில் கட்டாயப்படுத்தி பிச்சை எடுக்கச் செய்யும் கும்பல் முறைகேட்டை முறியடிப்பதும் அடங்கும் என குவாலலம்பூர் காவல்துறை தலைவர் டத்துஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். பொது ஒழுங்கையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்துவதில் திட்டமிட்ட பிச்சை எடுக்கும் செயல் காவல்துறைக்கு நீண்டகால சவாலாக நீடிப்பதாக அவர் கூறினார். சபா குடிநுழைவுத்துறை அங்குள்ள 5 மேற்கொண்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கைகளின் வாயிலாக சட்டவிரோத அந்நிய நாட்டவர் 130 பேரை தடுத்து வைத்தது. கனிங்காவ், சண்டகன், லஹடத்து, சம்பூர்ணா உள்ளிட்ட நகரங்களில் 541 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையின் போது முறையான ஆவணம் இல்லாதது உட்பட பல்வேறு குற்றங்களுக்காக அவர்கள் பிடிப்பட்டதாக குடிநுழைவுத்துறை அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. இந்தியாவின் இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி இயக்கத்தின் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கவுள்ளதாக தெரிவித்தனர். தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என மோடி கூறியதைத் தொடர்ந்து அந்த சந்திப்பு நடத்தப்படவுள்ளதாக அக்கட்சியின் ஊடக தொடர்பாளர் சௌரவ் தாஸ் கூறினார். அந்நாட்டு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதன் பதவி விலக கோரி இளையோர் போராட்டங்களை நடத்தினர். ஈரானும் அமெரிக்காவும் தாக்குதல்களை மேற்கொள்கின்ற நிலையில் பஹ்ரைனில் பாதுகாப்பு கருதி எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அங்குள்ள மக்கள் அமைதியை கடைபிடிக்குமாறும் அருகிலுள்ள பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பிற்பகல் 3:45 வரை வாழ்த்து நேரம் இடம்பெறும். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்க மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்காக சுருமுகி குமரன் குரலில் பாடலை கேட்கலாம்.

0: இப்போ பிரியங்காவில் அதிர வைக்கும் ஆடி தள்ளுபடி. குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
1: ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

0: ஒன்ன போல அழகன கண்டதல்ல அப்படின்னு சொல்லி அழகான மலேசிய பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயர் விவேக் ஜி பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்புல இணைந்து இருக்கின்றோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்த்து நேரம் இடம்பெற போகின்றது. இன்று ஜூலை 24ஆம் தேதி யாருக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ நீங்க மின்னல் FM டிக்டாக் பக்கமா வந்து அங்க வந்து வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வாழ்த்தை படிக்க நான் வந்து காத்துட்டு இருக்கேன். அங்க நேரலையில நீங்க வாங்க, பேசலாம், பேச முடியாது, வாழ்த்தை நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அதனை நான் படிக்க தயாரா இருக்கிறேன். ஆக இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே மின்னலின் பிறந்த நாள் வாழ்த்து.
1: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

உதய் நாராயணன் குரலில் பாடலை கேட்டோம். விறுவிறுப்பான பாடல. சரி, மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மகன் சிராஜுடீன் அவருக்காக வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். இப்போவில் இருந்து ஷாஜஹான் மகன் சிராஜுடீனுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. 26 ஜூலை வந்து தம்பி சுகுமாரன் அவருக்கு பிறந்த நாள், ஆனால் இப்பொழுது அவர் எங்களோடு இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணவேணி வந்து அவருக்காக வாழ்த்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய காஜாங்கிலிருந்து ஷேக் முகமது அவர் வந்து தன்னுடைய மகளுக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. ஆஃபியா மரியம், ஆஃபியா மரியம் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நசி கண்டார் அல் மாலிக் அவருடைய மனைவி அனிஷா பானு அவங்களுக்காக வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக இன்றைய பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அல்லது நாளை நேற்று கொண்டாடி முடித்தவர்கள் கூட வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்னும் போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு முன்பே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு பிறந்தநாள் வருதுங்க அப்படின்னு சொல்லி நெருக்கமானவர்கள்ட்ட சொல்லி அந்த ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மறந்துடக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி நபரா நீங்கள் எப்படி?

பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். விஜயன் வந்து தன்னுடைய மகன் ஹீரன் நாயர் அவருக்காக வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அலினா பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவருக்காக வாழ்த்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். பந்தைங்கை சேர்ந்த ரிக்கி அவருக்கு வந்து ஜூலை 28ஆம் தேதி பிறந்த நாள். ஆக லோகேஷ் சிவமணி ஜெஞ்சாரம்ல இருந்து வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கலாதேவி கணேசன் தம்பி ஹரி கிருஷ்ணனுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் செல்வேந்திரன் ஹரி கிருஷ்ணன் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இரண்டு பேரும் ஒருவரான்னு தெரியல. கல்யாணி ராமசாமி சொல்லியிருக்காங்க, பள்ளி தோழர் மோசஸ் அவருக்கு வந்து நேற்று வந்து பிறந்த நாளாம். 1962ஆம் ஆண்டு கோல்டன் ஸ்டார் ஜோஹோர் லாபிஸ் சஹா, ஓ அங்கோளங்களா, அவருக்காக வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், கணவர் முகுந்தன் சுப்பிரமணியம் அவருக்காக வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நம்ம துர்கா முத்துக்குமார், ஆஹா சரி. அப்புறம் வேற யாரு, முதல் தடவை பேசியிருக்கேன். ஓகே, நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்து சொல்லிட்டே இருக்காங்க. சுந்தர் வந்து சொல்லியிருக்காங்க, என் தங்கையின் மகள் இன்று 14ஆவது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்க பேர் வந்து பனிமலர் மகேந்திரன். எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. தொடர்ந்து நம்ம வாழ்த்தை படிக்கலாம். இப்ப பாடலுக்கு போயிட்டு வருவோம். ஹரிச்சரண் ஹரிணி திப்பு பாடிய பாடல்.

ஹரிச்சரன் ஹரிணி திப்பு பாடிய பாடலை கேட்டோம். அப்படியே இந்த மாதிரி இனிமையான பாடலாம் கேட்டுட்டு கேட்டுக்கொண்டே எங்களுடைய பெயரெல்லாம் வானொலியில சொல்லுவீங்களா அப்படி சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய நேயர்கள், அதுவும் பாத்தீங்கன்னா மின்னலம் டிக்டாக்ல வந்து நேரலையில வந்து வாழ்த்தெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பெயர் பட்டியலாம் அப்படி கட கடன்னு வாசிச்சிடுறேன். நிஷா வந்து அவங்களுடைய தோழி சரஸ்வதிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேகா வந்து தன்னுடைய மாமா ஜெகநாதனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கயல் வந்து சரளாக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நந்தகுமார் அவருக்குமே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நிஷா வந்து கோல்டன் அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கு. அம்மாவுக்காக வாழ்த்து சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு பேரும் அம்மா பேரும் சொல்ல மறந்துட்டாரு. சரணியா பாத்தீங்கன்னா சாயிஷ் குமார் 3 வயது மகன் வந்து பிறந்தநாளை கொண்டாடி இருக்கின்றார். ஆக அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா சரணியா, அப்பா வந்து செல்வகுமார். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜூலை 11 மகள் வந்து மின்னக்கா மின்கா அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. பாஷா அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் எல்லோருக்காகவும் வாழ்த்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சுந்தரி அவங்க வந்து சொல்றாங்க, இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. 60வது வயது பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய சித்தி அவங்களுக்கு மேடம் கிரேசா அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சன் அப்படின்ற மாரி பேர் போட்டிருக்காங்க. அவங்க உண்மையான பேர் என்னன்னு தெரியல. தாஷீலன் அவர் வந்து வருகின்ற ஜூலை 26 வந்து பிறந்தநாள் கொண்டாட போறாரு. தாஷீலன் அவிதா லக்ஷ்மி இருவருக்குமே 1 வயது பிறந்தநாள் கொண்டாட்டமா ஆக ஜூலை 26 நினைக்கிறேன், இரட்டையர்கள் நினைக்கிறேன். அதனால இருவருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வாழ்த்து சொன்னவங்க விஜய் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று என்னுடைய பிறந்தநாள் பேர் வந்து பரிமலா சண்முகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிமலா அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. நேற்று வந்து கணவர் சுந்தர்ராஜ் அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க. மனைவி செல்லம், மகன்கள் ரஷ்வின், ஷர்வின், கஷ்வின் இவங்க எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பாஞ்சாலி வந்து இஷா பேரப்பிள்ளைகளை தாரா இஷா இவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து நாளை மருமகன் வேணு அவருக்கு பிறந்த நாள். மனைவி ரூபா, மகன் சகீஃப், மகள் சமீரா, வாணி, ஜோஹர்ல உள்ளவங்க சுசிலா பெருமாள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பவினேஷ் ராஜ் அவருக்கு கையல் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 28 என் தங்கை புவனேஸ்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரம் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. அர்ச்சனா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்களா. தங்கை புவனேஸ்வரன் சொன்னாங்க, தம்பி வந்து தங்கை ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி, எப்படி இருந்தாலும் புவனேஸ்வரருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே மின்னலின் பிறந்தநாள் வாழ்த்து.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில் காயில் இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி அன் யத்ரிப மஸலம் மா பஊலதன் ஃபமா ஃபௌகஹா فاما الذين امنوا فيعلمون انه الحق من ربهم واما الذين كفروا فيقولون ماذا اراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به الا الفاسقين صدق الله العظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே பல்வேறு உதாரணங்களை அடிப்படையாக கொண்டு பல நல்ல விஷயங்களை நமக்கு போதித்து தருகிறான். இந்த உதாரணங்களை நாம் மனிதர்களுக்கு ஏன் போதிக்கிறோம் என்கிற காரணத்தை அல்லாஹ் சொல்கிற போது அதை நல்ல அறிவாளிகள் விளங்கிக் கொள்வார்கள் என்றும், இந்த திருக்குர்ஆனிலே எல்லா மக்களுக்கும் விளங்குகிற விதத்தில் எல்லா உதாரணங்களையும் நாம் கூறியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா உதாரணங்களை கூறுவதற்கு உண்டான காரணங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஒரு உதாரணத்தை சொல்லுகிற போதுதான் உண்மையை சத்தியத்தை விளக்குவதற்கு இலகுவான வழியாக அமைந்திருக்கிறது. உதாரணங்களோடு ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிற போது உண்மையை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு காரணங்களாக உதாரணங்கள் விளங்குகின்றன. திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் நேரடியாக விளக்கத்தை பெற்றுத்தரும் உதாரணங்களையும் மறைமுகமாக விளக்கத்தை பெற்றுத்தரும் உதாரணங்களையும் நம்மால் படித்து விளங்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பைஹக்கி என்கிற நபிமொழி கிரந்தத்தில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல் குர்ஆன் நஸல அலா ஹம்ஸத் அவ்ஜுஹ். இந்த திருக்குர்ஆன் இருக்கிறதே, இது ஐந்து அடிப்படையில் இறக்கப்பட்டிருக்கிறது. ஹலால் வ ஹராம் வ முஹ்கம் வ முத்தஷாபிஹ் வ அம்சால். ஹலால் எது, ஹராம் எது, எது தெளிவானது, எது தெளிவற்றது மற்றும் உவமைகள், உதாரணங்கள், இவை இந்த அடிப்படையில் தான் திருக்குர்ஆன் வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஃபஅமலு பில் ஹலால், எது ஹலாலோ அதை அமல் செய்யுங்கள். வஜித்தனிபுல் ஹராம், எது ஹராமோ அதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். வத்தபி அல் முஹ்கம், எது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வஆமினூ பில் முத்தஷாபிஹ், எது உங்களுக்கு புரியவில்லையோ அதை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். வஅத்தபிரு பில் அம்சால், உதாரணங்களை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அந்த வகையில் நாம் அற்பமாக நினைக்கிற புழு பூச்சிகளை கூட திருக்குர்ஆன் நமக்கு உதாரணங்களாக காட்டுவதற்கு தயங்கியதில்லை. எறும்பை பற்றி சூரா அன் நம்மல் என்கிற அத்தியாயத்திலேயும், சிலந்தி பூச்சியை பற்றி அல் அன்கபூத் என்கிற அத்தியாயத்திலேயும், கரையான் எறும்பை பற்றியும் கூட சூரா சப என்கிற அத்தியாயத்திலேயும், வெட்டுக்கிளி மற்றும் தலையில் கடிக்கும் பேன் பூச்சியை பற்றி ஆராஃப் என்கிற அத்தியாயத்திலேயும், ஈயை பற்றி சூரா அல் ஹஜ் என்கிற அத்தியாயத்திலேயும், தேனியை பற்றி அந்நகல் என்கிற அத்தியாயத்திலேயும், கொசுவை பற்றி அல் பக்ரா என்கிற அத்தியாயத்திலேயும் திருக்குர்ஆன் உதாரணங்களோடு நமக்கு சில விஷயங்களை விளக்கி கூறுகிறது. இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி அன் யத்ரிப மஸலம் மா பஊலதன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹு தாலா கூறுகிறான், ஒரு உதாரணத்தை நாம் உங்களுக்கு கூறுவதாக இருந்தால் அல்லாஹு தாலா வெட்கமே படமாட்டான். அது கொசுவை விட அற்பமான பூச்சியாக இருந்தாலும் கூட அதை உதாரணம் குறிப்பிடுவதற்கு அல்லாஹு தாலா தயங்க மாட்டான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், கொசு என்பது நம்முடைய இரண்டு கைகளால் அடித்து நசுக்கி சாகக்கூடிய ஒரு அற்பமான பூச்சி என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, கொசு என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. எப்படி யானை நமது கண்களுக்கு பிரம்மாண்டமான படைப்பாக தென்படுகிறதோ அதே போன்றுதான் படைப்பின் விஷயத்தில் கொசுவும் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நுண்கருவி மூலம் பெரிதுபடுத்தப்பட்ட அதன் தோற்றத்தை காட்டி அதன் அற்புதங்களையும் விந்தையான அதன் ஆற்றலையும் நமக்கு விளக்கி காட்டுகிற போது நாம் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. அதன் தலையில் மட்டும் 100 கண்களும் வாயில் 48 பற்களும் கொண்ட கொசுவிற்கு அதன் உடலில் 3 இதயங்கள் உள்ளன. அதன் தும்பிக்கை நுனியில் 6 அறைகளும் ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனி அலுவல்களும் உண்டு. ஒவ்வொரு பக்கத்திலேயும் 3 இறக்கைகள் கொண்ட கொசுவிற்கு எக்ஸ்ரே கருவி போன்ற நுண்ணிய தெர்மோமீட்டர் பொருத்தப்பட்ட சிகப்பு நிறத்தில் ஒரு நுண்ணிய கருவி அதனுள்ளே படைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வேலை என்ன தெரியுமா? அது மனித உடலில் இருளில் வந்து அமர்ந்து இரத்தத்தை உறிஞ்சும் போது யாரும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் மனிதனுடைய நிறத்திற்கு ஏற்றவாறு தன் நிறத்தை மாற்றிக் கொள்கிறது. அதனிடம் உள்ள மெல்லியதாக அதே சமயம் கூர்மையான ஊசியால் கடினமான தடிப்பமான துளுகளை கூட துளையிட்டு இலகுவான முறையிலே இரத்தத்தை உறிஞ்சி குடித்து தன் பசியை தீர்த்து கொள்கிறது. மனிதனின் இரத்த வாடையை 60 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருந்தாலும் கூட எளிதில் நுகர்ந்து தெரிந்து கொள்கிற அற்புதமான ஆற்றலை ஒரு கொசு அடைந்திருக்கிறது. 2.5 மில்லிகிராம் எடை கொண்ட கொசுவிற்கு 47 பருக்கள் இருக்கின்றன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கொசுவுக்குள்ளே அல்லாஹு தாலா இவ்வளவு அற்புதங்களையும் ஆற்றலையும் வைத்திருக்கிறான். உருவத்தில் யானையையும் திமிங்கலத்தையும் பிரம்மாண்டமான படைப்பாக நாம் கருதுகிற அதே நேரத்தில் ஆய்வாளர்கள் கொசுவும் ஒரு பிரம்மாண்டமான திறமைகளும் ஆற்றலும் நிறைந்த படைப்பு என்று நமக்கு அதன் அற்புதத்தை எடுத்துச் சொல்கிற போது திருக்குர்ஆனுடைய வசனங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இன்னல்லாஹ லா யஸ்தஹீ அன் யல்ரிப மஸலமா பஊலா. அல்லாஹு தாலா கொசுவை விட அற்பமான பூச்சிகளையும் கூட உதாரணம் காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டான் என்று ஏன் சொன்னான் என்று இப்போதுதான் புரிகிறார். மனிதனை கடித்து இரத்தத்தை உறிஞ்சுவது பெண் கொசுதான் என்றும் அறிவியல் உலகம் நமக்கு கூறுகிறது. எனவேதான் திருக்குர்ஆன் வசனம் பஊலத்தன் பெண் கொசு என்கிற பெண் பாலை இந்த இடத்திலே நமக்கு குறிப்பிட்டு கோடிட்டு காண்பிக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது, ஆண் கொசு என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் பஊலத்தன் பெண் கொசு என்கிற பெண்பாலை பயன்படுத்தி பெண் கொசுதான் மனிதனை கடிக்கும் என்கிற அறிவியல் உண்மையை நமக்கு உணர்த்து காட்டுகிறது திருக்குர்ஆன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய வரலாற்றில் கொசுவிற்கும் மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். செய்தனா நபி இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் பாபிலோனை தலைநகராக கொண்டு உலகையே ஆட்சி செய்து வந்த கொடுங்கோல் மன்னன் நம்ருதின் வரலாற்றை ஹதீஸ்கலை வல்லுநரான இமாம் தபரி ரஹமஹுல்லா அவர்கள் ஜாமியுல் பயான் என்கிற ஹதீஸ் கித்தாபிலேயும் தாரீஹுர் ரசூல் வல் முலூக் என்கிற வரலாற்று நூலிலேயும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அலம் தர இலல்லதி ஹாஜ் இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன்னத்தாஹுல்லாஹுல் முல்க். அல் பக்கரா சூராவின் 258 வசனத்தில் நம்ருத் என்கிற கொடுங்கோல் மன்னனுக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த விவாதத்தை குறிப்பிட்டு திருக்குர்ஆன் இந்த வசனங்களை கூறுகிறது. நம்ருத் இப்னு கன்ஆன் என்கிற அரசனின் அரசவை சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் தௌஹீதை பற்றியும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து உரைத்த போது இது கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹ்யி வயுமீத், என்னுடைய ரப்பு உயிர்ப்பிக்கிறான் நாடியவர்களை மரணிக்கச் செய்கிறான் என்று தன்னுடைய இறைவனின் ஆற்றலை எடுத்துச் சொன்ன போது கால அன ஒஹி வ உமீத், நான் தான் இறைவன், நான் தான் கடவுள் என்று கூறி மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு விடுதலை கொடுத்து நான் இவனுக்கு உயிர் கொடுத்து விட்டேன் என்று வாதம் செய்தான். அதே நேரத்தில் அரண்மனையில் எந்த குற்றமும் செய்யாத ஒரு பாமர மனிதனை கொண்டு வந்து வெட்டி கொன்று விட்டு என்னாலும் ஒரு உயிரை கொடுக்கவும் முடியும், ஒரு உயிரை எடுக்கவும் முடியும் என்று விதண்டாவாதமாக வாதம் செய்தான். கால இப்ராஹிம் என்னுடைய இறைவன் அல்லாஹு தாலா கிழக்கிலே இருந்து சூரியனை உதிக்கச் செய்கிறான், நீ வேண்டுமானால் அதை மேற்கிலே இருந்து உதிக்கச் செய் பார்க்கலாம் என்று வாதிட்ட போது ஃபபுஹித்தல்லதி கஃபர், நம்ருத் மன்னன் வாயடத்து போய்விட்டான் என்று திருக்குர்ஆன் நடந்த வரலாறை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அல்லாஹுவோடு போர் செய்யப் போகிறேன் என்று கூறிவிட்டு மிக உயரமான கோபுரத்தை கட்டி அதன் உச்சியிலிருந்து கழுகின் மீதேறி வானத்தின்பால் அம்புகளை எறிந்தான் நம்ரூத். இதை பற்றி அந்நஹலு சூராவின் 26வது வசனம் குறிப்பிடுகிற போது, ஃபத்தல்லாஹு புன்யானஹும் மினல் கவாயிதி ஃபஹர்ர அலைஹிம் ஸக்ஃபு மின் ஃபௌகிஹிம், அவன் முகடின் மீது ஏறி அம்புகளை எறிந்தான், வாத்தாஹுமல் அஸாபு மின் ஹைஸு லா யஷ்ஊரூன், அவர்களுக்கு தெரியாமலேயே அல்லாஹு தாலா வேதனையை கொடுத்தான் என்று இந்த வரலாற்றை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்கிறார். இப்ராஹிம் நபியை நெருப்புக் குண்டத்தில் தூக்கி எறிவதற்காக மிகப்பெரிய நெருப்புக் குண்டத்தை தயார் செய்தான் நம்ரூது மன்னன். குல்னா யா நார்கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம், 7 நாட்கள் நெருப்புக் குண்டத்தில் இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்தவித கவலையும் சலனமும் இல்லாமல் அல்லாவை அமைதியாக தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை மட்டுமே அந்த நெருப்பால் பொசுக்க முடிந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றும் திருக்குர்ஆன் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இவ்வளவு கொடுமைகளையும் அகங்காரத்தையும் அதிகாரத்தையும் கொண்ட நம்ரூத் மன்னனின் ஆட்சி 400 ஆண்டு காலம் நீடித்தது. ஆணவமும் பெருமையும் கொண்ட நம்ரூது மன்னனின் ஆட்சி எப்படி முடிவுக்கு வந்தது என்பதை இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது. ஒரு நாள் அவன் அரண்மனையில் அமர்ந்திருக்கிற போது அவனுடைய நாசி துவாரத்தின் வழியாக ஒரு கொசு உள்ளே சென்றது. அவன் தலைப்பகுதிக்கு உள்ளே சென்று அந்த கொசு மூளைக்குள்ளே சென்று கடித்துக் கொண்டே இருந்தது. அப்போதே தலையில் ஒரு விதமான அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பு தாங்க முடியாமல் தன் தலையை யாராவது அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு சுத்தியலை தயார் செய்து அவ்வப்போது தன் தலை மீது அடிப்பதற்காக ஒரு பணியாளரை நியமித்தான் நம்ரூது மன்னன். அடிப்பதையே வேலையாக கொண்ட அந்த பணியாளன் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து ஓங்கி அந்த சுத்தியலால் நம்ரூது மன்னனின் தலையின் மீது அடித்தான். அப்போது தலை இரண்டாக பிளந்து இறந்து போனான் நம்ரூது மன்னன். 400 ஆண்டு கால மன்னன் நம்ரூதுடைய தலை வெடித்தபோது ஒரு சிறிய கொசு மிகப்பெரிய கொசுவாக பறந்து சென்றது என்பதாக வரலாற்று புத்தகங்களில் நாம் படிக்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேங்கி நிற்கும் மழை நீரிலும் மனிதர்கள் பயன்படுத்தும் நீர்நிலைகளிலும் முட்டையிடுகிற கொசுக்கள் ஒரே நேரத்தில் 100 முட்டைகள் இடுமா? அதனால் டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல் நோய்கள் வேகமாக பரவுகிறது. உலகில் 2700 வகையான கொசுக்களால் சிக்கன்குனியா, யானைக்கால் நோய், மூளை காய்ச்சல் போன்ற பல்வேறு உயிரை பறிக்கிற ஆபத்தான நோய்கள் மிக இலகுவாக வேகமாக பரவுகிறது. மனிதர்களின் இறப்பிற்கு மிகப்பெரிய காரணமாக கொசுக்கள் விளங்குகின்றன. எனவே முதலில் கொசுக்கள் உற்பத்தியாகாமல் இருப்பதற்காக வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டிற்கு வெளியேயும் நீர் தேங்குவதை அப்புறப்படுத்த வேண்டும். கொசு விரட்டிகளை பயன்படுத்தி அதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் கொசுக்களை விரட்டியடிக்கின்ற இயற்கையான செடி வகைகளையும் மூலிகை வகைகளையும் வளர்ப்பதன் மூலம் கொசு உற்பத்தியாவதை தடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கொசுக்களால் ஏற்படுகிற எல்லாவிதமான பாதிப்புகளை ஒட்டும் நம்மையும் நம் மக்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்தி மனிதர்கள் அனைவரும் வளமாக நலமாக வாழ்வதற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உதவி செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. #பஞ்சாரன் ஜாக்கின்.

0: இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் புவனா வீரமோகன். போதும் என்று நினைக்கும் இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகின்றது, புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடங்குகிறது, அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கின்றது. ஆக அன்பை தருவோம், இன்பம் பெறுவோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன் நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். கட்டாய தொழிலாளர் விவகாரம் தொடர்பாக மலேசியா மீது விதிக்கப்பட்டுள்ள புதிய எதிரீட்டு வரிகள் குறித்த முடிவு மனநிறைவு அளிக்காவிட்டால் அரசாங்கம் அமெரிக்காவுடன் தொடர்ந்து கலந்தாய்வை மேற்கொள்ளும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த வரி விகிதங்கள் தொடர்பாக வாஷிங்டன் வெளியிட்டுள்ள அண்மைய அறிவிப்பை அரசாங்கம் கவனத்தில் கொண்டுள்ளதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். நாட்டின் நலன்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பேச்சு நடத்தப்படும் என்றார் அவர். தெனாகா நேஷனல் நிறுவனம் வட்டார ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் மேலும் மேல்திறன் கொண்ட கொள்முதல் சூழல் அமைப்பை உருவாக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருவதாக அதன் கொள்முதல் தலைமை செயல் அதிகாரி அமீர் மஹமூத் அப்துல்லா தெரிவித்துள்ளார். விநியோகச் சங்கிலியில் ஏற்படும் துரித மாற்றங்களையும் புவிசார் அரசியல் நகர்வுகளையும் தெனாகா நேஷனல் நிறுவனம் எதிர்கொண்டு வருவதால் அந்த முனைப்பு மிகவும் அவசியம் என அவர் கூறினார். ஜப்பானின் ஃபூஜி சிகரத்தில் ஏறியபோது நிலைகுலைந்து சுவிட்சர்லாந்து ஆடவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் மூலம் இந்த மலையேற்ற பகுதியில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. அதேவேளை மலையேற்றத்தின் போது காயமடைந்து இரவு முழுவதும் கூடாரத்தில் இருந்த 99 வயது மூதாட்டியை மீட்பு பணியாளர்கள் காப்பாற்றியுள்ளனர். பிரான்சில் ஏற்பட்டுள்ள கட்டுக்கடங்காத காட்டுத்தீயை எதிர்கொள்ள உதவுமாறு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். அங்கு நிலைமை மிகவும் மோசமடைந்து வருவதாக அவர் எக்ஸ்தளத்தில் இடுகையிட்டுள்ளார். மேலும் 2400 ஹெக்டேர் நிலம் தீக்கிரையான வேளை 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. விளையாட்டுக் கட்பந்து. சபா எஃப்சி 2026-2027 ஆண்டுக்கான சூப்பர் லீக் பருவத்தில் களமிறக்குவதற்காக அனுபவம் வாய்ந்த அர்ஜென்டினா விளையாட்டாளர்கள் இருவரை ஒப்பந்தம் செய்துள்ளது. கோன்சா என அறியப்படும் 30 வயது கொன்சாலோ இக்னாசியா டி ரென்சோவும் கோல் காவலர் 28 வயது ஹுவான் பிளேரேபிசியும் ஒரு பருவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக சபா எஃப்சி அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. அவர்கள் இருவரும் பல நாடுகளில் விளையாடிய அனுபவம் பெற்றவர்கள் என அது கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானே அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, தீரா இசையில் சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, மனசு உடம்புலாம் நல்லா இருக்குதுங்களா? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வெள்ளிக்கிழமை மாலை மணி 6 ஆனாலே உங்க மனசு பேச போகுது. அதே நேரத்தில் உங்க மனசுக்கு பிடிச்சமான பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஆக என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு நம்ம போகலாம்.

கீரா இசையில் நாம் இருக்கின்றோம். ஆக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஆக நிறைய பேர் வேலை முடிந்து பல திட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம். சில பேர் வந்து வெளியூர்களுக்கு போய்கிட்டு இருக்கலாம், பயணம் பண்ணிட்டு இருக்கலாம், பல இடங்கள்ல மழையா இருக்காங்க வந்த அழைப்புல தெரியுது. அதனால இந்த நேரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. பாடலை கேட்டுக்கிட்டு அப்படியே மழையில பயணம் செய்யும் போது அந்த ரசனையே வேறுதான். அந்த மாதிரியாக ஒரு பாடல் உங்களுக்கு நாங்க கொண்டு வரோம். ஆக பார்த்து பத்திரமா பயணம் செய்ய இது எங்களுடைய அன்பான வேண்டுகோள்.

கீரா இசை இது மாலிமணி 4:18 நிமிடம் ஆயிடுச்சு. சில அலுவலகத்திலிருந்து கூட வானொலியை கேட்கலாம். சரி, இப்போ இப்போ எஸ்ட்ரோல நம்மளுடைய மின்னல் எஃப்எம் கேட்க முடியலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு நல்ல பதில் கிடைச்சிருக்கும். எஸ்ட்ரோ அலைவரிசை 873 என்ற எண்கள் யாரும் மறக்க மாட்டீங்க. இந்த எண்கள்ல நீங்க மின்னல் எஃப்எம் ஒலிபரப்ப கேட்கலாம் அப்படின்ற நல்ல செய்தி உங்களுக்கு நாங்க கொண்டு வரோம். கருப்பு திரையில் மீண்டும் நெருப்பாய் மின்னல் எஃப்எம். சரி, போட்டி அங்கம் ஆரம்பிக்க போகுதுங்க. மின்னல் எஃப்எம் நேயர்கள் எதுக்குமே சிலச்சவர்கள் இல்ல. குறிப்பா பாடல்கள்னு வந்துட்டா சிறப்பான ஒரு ரசனைத்தன்மை, ரொம்ப அழகான ரசனைத்தன்மை எப்போதுமே மின்னல் நேயர்களுக்கு இருக்குது. அந்த வகையில பாடல்களோட இசையை ரசிக்கிறது மட்டும் இல்ல, பாடல் வரிகள்னு எங்களுக்கு சாதாரண விஷயம் ஜுஜுபி மாதிரி அப்படின்னு சொல்ற நேயர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த போட்டி அங்கத்தை தான் அடுத்தது நாங்க உங்களுக்கு கொண்டு வரோம். ஒரு பாடலோடைய ஒரு சின்ன பகுதியை உங்களுக்கு நாங்க ஒளிபரப்போம். அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடி காட்டணும், சொல்லி காட்டலாம், நீங்க கவிதையா வாசிச்சு காட்டலாம், அது உங்க விருப்பம். இப்பொழுதே அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-9712-119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: பட்டு பட்டு பூச்சி போ

0: போட்டியங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதல் போட்டி இது. அங்க இரண்டு போட்டிகள் இருக்குங்க. இந்த முறை முதல் போட்டியில வாய்ப்பு கிடைக்காதுங்க. அடுத்தடுத்த போட்டிகள்ல முயற்சி பண்ணலாம். ஒரு பாடலுடைய ஒரு பகுதியை ஒளிபரப்புவோம். அந்த பகுதியின் அடுத்த வரையை நீங்க சொல்லி காட்டணும், இல்லைன்னா பாடி காட்டணும், இல்ல கவிதையா பாடிங்க வந்து வாசித்து கூட காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து நீங்க அழைப்புல வந்திருக்கிறாங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் சுஷிலா பேசுறேன்.
0: சரி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டீங்க, உங்களுக்கும் வணக்கங்க.
1: என்ன ஆடி வெள்ளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரெண்டாவது வாரம்
0: எதுங்க?
1: ஆடி வெள்ளிக்கிழமை.
0: ஓ, ஆடி வெள்ளிக்கு வாழ்த்து சொல்றீங்களா? சரி சரி, ஓகே, நல்லதா போச்சு. நல்ல நாள், இன்றைக்கு மங்களகரமான நாள், எல்லாருக்கும் நல்லதாவே அமையட்டுமே. சரியா,
1: ரொம்ப நன்றி.
0: சரி, இப்ப ஒரு பாடல் இருக்கு, ஒரு பாடலுடைய ஒரு பகுதி உங்களுக்கு ஒளிபரப்புவோம். ரொம்ப சுலபமாங்க, சுலபம்தாங்க, ஆனாலும் இந்த பாடல் ரொம்ப பிரபலமான பாடலும் கூட. சரிங்களா, அந்த பாடலை முத கேளுங்க. அடுத்தது வரி என்னவா இருக்கும்ன்றத நீங்க பாடி காட்டணும். சரிங்களா, கவிதையா வாசிச்சு கூட காட்டலாம், அது உங்க விருப்பம். சரிங்களா, கேளுங்க. திரும்பவும் கேட்கலாமா? முதல்ல பாடல திரும்பி கேட்கலாம் ஒரு பகுதியை. நல்லா கேட்டுக்கங்க, அடுத்த வரி நல்லா நீங்க அதோடு சேர்ந்து பாடி காட்டிடுங்க. சரிங்களா?
1: ஓகே.

0: காலம் பார்த்தையோ வரமாட்டீண்டே மனசுல இருக்கு வரமாட்டீங்க.
1: இல்ல நீங்க வந்து சரியா பாடுறீங்க தான், ஆனா அடுத்த சரணத்துக்கு போயிட்டீங்க. கேப்போமா பதில் என்னன்னு?
0: கேப்போம்.

0: நீங்க வந்து அடுத்த சரணம் இன்னொரு சரணத்துக்கு போயிட்டீங்க சரியா? ஆற்று மணலில் வந்துட்டீங்க நீங்க அதுக்குள்ளார. சரி பரவாயில்லையா, இதெல்லாம் என்ன மன்னிப்புங்க, இதெல்லாம் முயற்சி, பெரிய முயற்சி பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பாடல் உங்களுக்கு தான் சரிங்களா?
1: வணக்கம்.
0: ஆக இன்னொரு போட்டி அங்கம் இருக்குங்க, நீங்களும் தாராளமா அழைத்து எங்க கிட்ட பேசலாம், பாடலாம். ஆக தயார்னா எங்களுக்கு தாராளமா அழைக்க தொடங்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45.
2: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
1: இப்போதைய மாணவர்களின் எடுக்கேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டிலிருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைனப்ஸ் இ டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பாக்கர். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடியே சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மைனாப்ஸ் இட்யூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றைய சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: மைனாப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 1100 9712 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசா.

0: இன்னொரு போட்டி எங்க இருக்குன்னு சொன்னீங்களே எங்க அப்படின்னு சில நேயர்கள் அழைச்சிருந்தீங்க. இருக்குங்க கண்டிப்பா, எப்படி சொன்னது சொல்லாம நாங்க செய்யாம விடுவோம் உங்களுக்காக. இன்னொரு போட்டி அங்கம் இருக்கு, நிறைய நேயர்கள் தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் இங்க காஜாங்கல இருந்து நூர்ஜான் பேசுறேம்மா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா நல்லா இருக்கும், சிறப்பா இருக்குமா. இன்னைக்கு டீ காஃபி எல்லாம் முடிஞ்சுங்களா?
0: பாருங்க வேலையில இருக்கிற பொண்ணு கிட்ட டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டுன்னு ஆசை
1: காட்டலாமா? வந்திருப்பீங்க நிகழ்ச்சி.
0: என்ன சமையல்மா வீட்டுல
1: இன்னைக்கு? வந்து சைவம்மா, இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பழட்டிட்டோம்.
0: அப்படியா? சரி, வாங்க இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் இருக்கு. நல்ல பாட்டு சொல்லுங்க. அதான் அது கேக்கலாம். அடுத்த வரி என்னன்னு பாடி காட்டணும் நீங்க.

0: ஐயோ திருப்பி வர மாட்டுது.
1: சரி
0: ஐயோ நடு இது வர மாட்டுதுங்கம்மா.
1: சரி பதில் என்னன்னு பாத்துடலாம்.
0: பாத்துடலாம்.

0: என்னது கூட சேர்ந்து பாருன மாதிரி கேட்டுச்சு.
1: அந்த
0: நேரத்துல வரி மறந்துருச்சோ. முயற்சி பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல, அதுவே பெரிய விஷயம் தான். ரொம்ப நன்றி அழைத்து பேசினதுக்கு.
1: ரொம்ப நன்றி பூனா, ரொம்ப நன்றி.
0: வணக்கம், பாய்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேட்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: திங்களே நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
3: லிங்கம் சமையலறை சின்னம், அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: லிங்கம்ஸ்
5: கட்டாய தொழிலாளர் சிக்கல். அமெரிக்காவுடனான வரி கலந்தாய்வை தொடர்கிறது மலேசியா. டச் அண்ட் கோ மின் பணப்பை மூலம் ஓய்வூதியம், பெறுநர்கள் நெருக்கடிகளை சமாளிக்க உதவும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். கட்டாய தொழிலாளர் விவகாரம் தொடர்பில் புதிய எதிரீட்டு வரிகள் குறித்த முடிவில் மனநிறைவு இல்லையெனில் அரசாங்கம் அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். புதிய வரி விகிதம் தொடர்பாக அமெரிக்கா அண்மையில் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அரசாங்கம் கவனத்தில் கொண்டுள்ளது. மேலும் அந்த எதிரீட்டு வரி விகிதம் ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதால் அதனை ஆக்ககர முன்னேற்றமாக மலேசியா கருதுவதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் நாட்டின் நலன்கள் தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்வதற்காக மேலதிக கலந்தாய்வு தொடர்ந்து நடத்தப்படும் என்று நிதியமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். மற்றொரு நிலவரத்தில், தபோங் ஹாஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையம் RCI அறிக்கை கடந்த 3 வெளியிடப்படவில்லை. ஏனெனில் அந்த அமைப்பு மீதான பொதுமக்களின் நம்பிக்கை குறைவதை தவிர்க்க அந்த முடிவை எடுக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ அன்பார் கூறினார். அந்த நேரத்தில் அறிக்கையை வெளியிடுவது சந்தாதாரர்களிடையே பீதியை தூண்டுவதோடு பெருமளவில் நிதி திரும்ப பெறப்படுவதற்கு வழிவகுக்கும் என்ற அச்சமிருந்தது. அதுமட்டுமின்றி அந்த வாரியத்தை முடக்கக்கூடிய இடரும் இருந்ததாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே இஸ்ரேல் மக்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடை செய்யும் மலேசியாவின் முடிவு யூதர்களுக்கு எதிரான மனப்பான்மையால் எடுக்கப்பட்டதன்று, மாறாக இஸ்ரேலின் ஒடுக்குமுறைக்கும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான நிலைப்பாடும் அதற்கு காரணம் என பிரதமர் டாக்டர் அன்வார் வலியுறுத்தினார். பாலஸ்தீன மக்களை ஒடுக்குவதில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே மலேசியாவின் நிலைப்பாடு அமைந்துள்ளதேயன்றி யூதர்களுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு உண்மையில்லை என்று அவர் விளக்கினார். இஸ்ரேலிய குடிமக்கள் மீதான கட்டுப்பாடுகள் விவகாரத்தில் மலேசியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். தலைநகர் பந்தாய் டாலாங் கம்போங் கிருச்சியில் உள்ள ஸ்ரீபந்தாய் தேசிய இடைநிலைப் பள்ளி இருந்த இடத்தில் ஸ்ரீபந்தாய் தேசிய பள்ளியை நிர்மாணிக்கும் திட்டம். அந்த பகுதியை சுற்றியுள்ள சில பள்ளிகளில் நிலவும் மாணவர் நெரிசல் சிக்கல்களுக்கு கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பகுதியில் அதிகரித்து வரும் கல்வி தேவைகளுக்கு ஏற்ப அந்த புதிய பள்ளி குறைந்தது 36 வகுப்பறைகளை கொண்டிருக்கும். பள்ளி கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக அந்த இடத்தில் உள்ள கட்டடங்களை இடிக்கும் பணிகள் சில மாதங்களுக்குள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு அமைச்சரும் லிம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீஃபாமி பட்டேல் தெரிவித்தார். பொதுச்சேவைத்துறை JPA-வின் புதிய முனைப்பின் மூலம் 835,000 மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுநர்கள் தற்போது மிகவும் வசதியான பாதுகாப்பான சேவைகளை பெறுகின்றனர். மை பசாரா பிளாஸ் சலுகைகளின் விரிவாக்கத்துடன் இணைந்து ஓய்வூதியம் செலுத்துவதற்கான மாற்று வழியாக டச் அண்ட் கோ மின் பணப்பை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று பொதுச்சேவை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ ஒன் அஹமத் டல்லன் அப்துல் ஆசிஸ் கூறினார். நிதி மோசடி காரணமாக வங்கிக் கணக்குகள் முடக்கப்படுவதால் ஓய்வூதியத்தை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு உதவும் வகையில் பொதுத்துறையில் இத்தகைய முனைப்பு முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பஹாங் அரசாங்கம் அம்மாநிலத்தில் உள்ள 43,600 மேற்பட்ட கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியேற்றக்காரர்களிடமிருந்து பெறப்பட்ட நில உரிமைக்கான விண்ணப்பங்களுள் 99.5% விழுக்காடு மீதான நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ளது. வாரிசு தொடர்பான சிக்கல்களால் சுமார் 200 வழக்குகள் மட்டுமே நிலுவையில் உள்ளன. எனினும் இந்த ஆண்டுக்குள் அவற்றுக்கு தீர்வு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ ஒன் ரோஸ்டி ஒன் இஸ்மாயில் தெரிவித்தார். நீண்ட காலமாக நில உரிமை தொடர்பான சிக்கல்களை களைவது உள்ளிட்ட ஃபெல்டா மக்களின் தொடர்ச்சியான நலனை உறுதி செய்வதில் பஹாங் அரசு கொண்டுள்ள கடப்பாட்டை அந்த அடைவு நிலை வெளிப்படுத்துகிறது. அரச மலேசிய காவற்படை குவாலலம்பூரில் பிச்சை எடுக்கும் கும்பல்கள் உள்ளிட்ட குற்றச்செயல்களை ஒழிக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது. அவற்றுள் பெருநிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் புதிய காவல் சாவடிகளை அமைக்கும் நடவடிக்கையும் அடங்கும். தலைநகரில் பொது பாதுகாப்பையும் அமைதியையும் பேணுவதில் காவல்துறை எதிர்கொள்ளும் நீண்டகால சவால்களில் பிச்சை எடுப்பது, வழிப்பறி கொள்ளை போன்ற குற்றங்களும் அடங்கும் என குவாலலம்பூர் காவற்படை தலைவர் டத்தோ ஃபாடில் மர்சூஸ் தெரிவித்தார். எனவே அந்த சிக்கலை கையாள்வதில் பெருநிறுவனங்கள், சமூகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்பு பெரிதும் வரவேற்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
6: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
7: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
8: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
4: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
8: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
5: இந்தோனேசியா இயற்கை வள ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் அந்நிய செலாவணி வருவாயை உள்ளூர் நிதி அமைப்புக்கு உள்ளேயே ஏற்றுமதியாளர்கள் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தனது விதிமுறைகளிலிருந்து அமெரிக்கா, சீனா, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு விலக்களித்துள்ளது. இருதரப்பு உடன்பாட்டின் கீழ் நாட்டின் கட்டுப்பாட்டுக்கு மதிப்பளிக்கும் அதேவேளை தற்போதுள்ள பொருளாதார தொடர்புகளை தக்கவைத்துக் கொள்வதற்கும் இது மேற்கொள்ளப்படுவதாக பொருளாதார விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் அயர்லங்க அர்த்தாத்தோ கூறினார். ஜூன் முதலாம் நாள் செயல்படுத்தப்பட்ட அந்த கொள்கையை மேலாய்வு செய்யும் வகையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடா அரசு அமெரிக்காவின் புதிய வரிவிதிப்புக்கு முன்னதாக மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட எதிர்வினை நடவடிக்கைகளை சீர்தூக்கி பார்க்கும் என பிரதமர் மகேனே குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தேர்வுகளும் ஆராயப்படும் வேளை வாஷிங்டனுடனான கலந்தாய்வின் முடிவை பொறுத்தே அங்கு அமையும் என அவர் கூறினார். இவ்விவகாரத்தில் முன்னதாகவே கனடா எவ்வித நடவடிக்கை எடுப்பதையும் தவிர்க்கும் வேளை அது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்தார். பிரேசில் அதன் பொருட்கள் மீது 12.5% விழுக்காடு வரி விதிக்கும் அமெரிக்காவின் முடிவை நிராகரித்தது. அதனுடன் பன்னாட்டு வணிக அமைப்பு WTOவில் இதன் தொடர்பில் தீர்வை எட்ட முயலும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வாஷிங்டன் 60 பொருளாதாரங்கள் மீது வரி விதித்துள்ளது தன்னிச்சையான நியாயமற்ற நடவடிக்கை என சாடிய பிரேசில் அதன் பாதுகாப்புவாத வர்த்தக கொள்கையை மறைக்க கட்டாய தொழிலாளர்கள் விவகாரத்தை எழுப்பியுள்ளது என கூறியது. இவ்விவகாரம் குறித்த விசாரணையின் போது முன்னரே ஆவணங்கள் விளக்கத்தை அளித்துள்ளதையும் அது சுட்டிக்காட்டியது. இதனிடையே அமெரிக்காவின் வரிவிதிப்பால் அதிர்ச்சியடைந்துள்ள உலக நாடுகளுக்கு நடுவே ஐரோப்பிய ஒன்றியம் மனநிறைவை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க பெருநிறுவனம் கூகுள் மீது பிரசல்ஸ் விதித்த தண்டத்துக்கு எதிர்வினையாற்றும் வகையில் அமெரிக்கா செயல்படும் என அச்சத்தில் அக்கூட்டணி இருந்தது. இருப்பினும் அமெரிக்கா விதித்த 10 விழுக்காடு வரை அந்த ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எட்டப்பட்ட உடன்பாட்டிற்கு ஏற்ப உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய பேச்சாளர் ஒலிவ் கல் கூறினார். விளையாட்டு, வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள பஹ்ரைன் கிராண்ட் பிரி பந்தயத்திற்கு மாற்றாக செப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் ஃபார்முலா 1 F1 பந்தயத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து இளைஞர் விளையாட்டு அமைச்சு தீவிரமாக ஆலோசனைகளையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறது. 2017 பிறகு மலேசியாவில் மீண்டும் F1 பந்தயத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்த தொடக்க தகவல்களை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் தமது அமைச்சும் பெற்றுள்ளது. உள்ளதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தஃபிக் ஜொஹாரி கூறினார். இது தொடர்பில் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருக்குமாயின் அவை இறுதி செய்யப்பட்டதும் அறிவிக்கப்படும் என்றார் அவர்.

கட்டாய தொழிலாளர் சிக்கல். அமெரிக்காவுடனான வரி கலந்தாய்வை தொடர்கிறது மலேசியா. டச் அண்ட் கோ மின் பணப்பை மூலம் ஓய்வூதியம், பெறுநர்கள் நெருக்கடிகளை சமாளிக்க உதவும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானே, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீராசையில் இணைந்திருக்கின்றோம். 5:16 ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரம், ரொம்ப சீக்கிரமா நேரம் போய்கிட்டு இருக்காது. அந்த மாலை நேரமான குறிப்பா தீராசிக்கு வந்தாலே அது உண்மையை நடக்குங்க, நம்புறீங்களோ இல்லையோ அப்படின்னு தெரியல. ஏன்னா பாடல்கள் அப்படி ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேலை முடிந்து வீட்டுக்கு போறவங்களுக்கு எங்களுக்கு அசதியை தொலைக்கிற ஒரு விஷயமா தீராயிசை எப்போதுமே கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆர்டிஎம் இப்போ 8:73 நீங்க மின்னல் எஃப்எம் கேட்க போறீங்க. எஸ்ட்ரோ அலைவரிசையில மறந்துடாதீங்க, மீண்டும் உங்களுக்காக நாங்க நினைவுபடுத்துறோம். சரி, வெள்ளிக்கிழமை ஆனாலே தீராயிசையில வந்து விளையாட்டு தொடர்பாக நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு விளையாட்டு சம்பந்தமா பேச போறோம். அதற்கு முன்பா மனோ சித்ரா குரலில் பாடல் வருது, தொடர்ந்து இணைந்திருக்கேன்.

செஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளாங் சிட்டி, கிளாங்ல ஷாலாம் கொடலங்க இந்த வட்டாரத்தில் வந்து கோச்சிங் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு கடந்த ஒரு 15 வருடமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்மிண்டன் துறையில் வந்து நம்ம மலேசியாவில் வந்து நம்ம இந்திய பெண்கள் அவங்களோட பங்காற்றும் போது சிறப்பாக இருக்கு, வேற லெவலில் இருக்காங்க. இது வந்து ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம பாஞ்சுக்கலாம் தொடங்கி அதோட கொஞ்சம் இந்த அவ்வளோ பேர் சொல்ல முடியல. ஆனால் நிறைய பேர் வந்தாங்க, அந்த அளவுக்கு பாஞ்சுக்கலாம் அளவுக்கு வர முடியல. ஆனால் இப்போக்கு பார்த்தீங்கன்னாக்கா தீனா நல்லா விளையாடுறாங்க, சிறப்பாக விளையாடுறாங்க. இன்னும் லட்சணியா நிறைய அப்கம் பிளேயர் நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஸோ அது மலேசியா லெவலுக்கு வந்து வர்றது வந்து பெரிய விஷயம். அதுவும் பெண்கள் தான் நான் ஏன் சொல்றேன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா கிளாங் சிட்டி ஷாலாமில் வந்து நிறைய நான் போன விளையாடும் போது கோச்சிங் பார்க்கும்போது பக்கத்து கோட்டை வந்து பெண்கள் ஈடுபாடு நிறையா இருக்கு. மீதி பார்த்தீங்கன்னா சைனீஸ் மலேஸ் தான் நிறையா. இப்ப அவங்களோட ஈடுபாடுக்கு பெண்களோட ஈடுபாடுக்கு வந்து நான் பார்க்கும் போது எனக்கும் ஒரு பெருமையா இருக்கு. நான் கோச்சா வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது. நம்மளும் வரமாட்டேன் ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இப்ப வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை வந்து எனக்கு கோச்சிங் கடும்போது வந்து அவங்களோட ஆர்வம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்களாக்கா அதான் நம்மளோட இந்தியர்கள் மலேசியா விளையாடும் போது இவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்வு தோன்றுது. ஸோ நிறைய விஷயம் செய்யலாம். பவர் ஷட்லர்ஸ், பவர் லேடிஸ் அந்த மாதிரி நிறைய கிளைங்ஸ் வந்து நிறைய பேர் உருவாகி ஒரு ரெண்டு பேர் இல்ல அந்த குரூப் என்டைய குரூப் வந்து ஒரு 40-50 ஸ்டூடியோ ஐ மீன் பிளேயர்ஸ் வச்சு ரன் பண்றாங்க. பெரிய ஒரு விஷயம். கேம் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். இந்த இன்ஃபார்மேட்டிவ் வந்து நிறைய பேர் சேரணும், பகிரணும். இந்த எங்க கோச்சிங் செய்யறாங்க நிறைய வச்சு செஞ்சாக்காவே நம்ம வேற லெவலுக்கு போயிடலாம். நன்றி, வணக்கம்.

பாடல்கள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பாடல்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், மின்னலுக்கான பாடல் அப்படின்ற ஒரு விஷயம். ஆக இப்ப மின்னல் எஃப்எம் சமூக வலைதளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்களை நாங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே வேளையில இன்றைக்கு ஒரு காணொலி பதிவா இருக்குது, கடந்த பாடல்கள் அதற்கு நாங்க செய்த பதிவுகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த வகையில இந்த ஆண்டுக்கான மின்னல் எஃப்எம் உடைய பாடல்கள் உங்களுக்காக நாங்க கூடிய சீக்கிரம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம அறிமுகம் பண்ண போறோம். ஆக கண்டிப்பா நாளையிலிருந்து நீங்க வந்து வானொலியில கேட்கலாம். ஆக இதுவரைக்கும் கடந்து வந்த பயணத்துல நிறைய பாடல்கள், மின்னல் எஃப்எம் உடைய பாடல்கள், நிறைய பாடல்கள் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் இல்ல ஒரு இடைவெளிக்கு பிறகு பாடல்கள் வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு புதிய பாடல், மின்னலுக்கான பாடல் தயாரா ஆகிக்கிட்டு இருக்குது. ஆக அந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்க மின்னல் எஃப்எம் உடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் வழியா பாத்தீங்கன்னா அந்த பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. மின்னல் எஃப்எம் அறிவிப்பாளர்களும் ஒரு சில இடங்கள்ல பாடி இருக்கோம், அதையும் நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். ஆக பொறுத்துக்கு இங்க கேட்கும் போது ஆனா நல்லா இருக்கு பாடல், கண்டிப்பா நீங்க கேட்கணும் அதை. சரி, அடுத்து மனோ சித்ரா குரல்ல பாடல் வருது. இதற்கிடையில வியாபாரங்கள் தொடர்பாக நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இன்றைக்கு பூக்கடை வச்சிட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க பேச போறாங்க, அவங்க கடையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்ல காத்துட்டு இருக்காங்க. அடுத்து வரும் பாடலுக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருக்கிறேன்.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.

0: தீராயி செய்யுது. சரி, இப்போ வியாபாரம் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தீராயி சில சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில கோகிலா மலர் இவங்களை தான் சந்திக்க போறோம். பேர்லயே மலர் வச்சிருக்கிறாங்க, இவங்க பூக்கடை வைத்து நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம்.
1: வணக்கம், நான் வந்து கண்மலர் பேசுறேன். நாங்க வந்து பஹாவுல வந்து பூக்கடை வச்சிருக்கோம். எங்க பூக்கடை பேர் வந்து கொகி கன் ஃபாரஸ்ட். வந்து நான் மட்டும் இந்த தொழில் செய்யல, நானும் என்னோட அக்காவும் சேர்ந்துதான் இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கோம். 40 வருஷமா இந்த தொழில நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். முதல் வந்து எங்க அம்மா தான் இந்த தொழில் இந்த வியாபாரத்தை பூ வியாபாரத்தை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்க படிச்சிட்டு இருந்தோம். அப்ப அப்பா தான் இது ரொம்ப ஆர்வம் கொடுத்தாரு இந்த பிசினஸ் எங்களை வந்து செய்ய சொல்லி. எங்க கடை வந்து இப்போதைக்கு வந்து பணக்கடை எதிர்த்தாப்புல வந்துட்டு கோகி கன் ஃபாரஸ்ட்னு கடை இருக்கும், அங்கதான் என்னோட கடை இருக்கு. நான் வந்துட்டு கேமரமலையில இருந்து டைரக்டா வந்து பூ எடுத்து நாங்க இங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கோம். நான் வந்து என்ன சாம்பதி பூ, அப்புறம் வந்துட்டு மல்லிகை பூ, அது அப்புறம் வந்துட்டு முல்லைப்பூ, நிறைய வந்து நிறைய கோர்சஸ் எல்லாம் வேற நாங்க செய்யறோம். எப்படின்னா வந்துட்டு கல்யாண மலை, கல்யாண மாலைங்க வந்து நாங்க நிறைய டிசைன் வந்து கட்டிட்டு இருக்கோம். கல்யாண மாலை, பரச மாலை, அதை விட வந்துட்டு காடி டெக்கவும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். எங்க பூக்கடையில வந்து நிறைய வந்து பூஜை பொருட்களும் நாங்க விக்கிறோம். நாங்க வந்து இப்ப ஆடி மாசம் அதுவுமா வந்துட்டு நாங்க எங்க கடையில வந்துட்டு இப்போ வேப்பல மாலை, அப்புறம் வந்து இந்த சாமந்தி பூ மாலைங்க, முல்லைப்பூ சரம், கதம்ப சரம், எல்லா விதமான பூ வந்து நாங்க வந்து இங்க நியாயமான விலையில வந்து நாங்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து இங்க 40 வருஷமா நாங்க இருக்கோம். என்னோட பழைய கஸ்டமர் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் முத வந்து என்னோட கஸ்டமருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க இல்லன்னா இன்னைக்கு வந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நிறைய வந்து என் கடையில வந்துட்டு கோயில் மாலைங்க வந்து நிறைய விதவிதமான கோயில் மாலைங்க, இப்ப வந்து கோயில் மாலைங்க கூட நிறைய முன்ன மாதிரி இல்லாம இப்ப நிறைய டிசைன் மாலைங்க எல்லாம் வந்துருச்சு. சோ அந்த மாதிரி டிசைன் மாலைங்க எல்லாம் வந்து நாங்க இங்க வந்து கட்டுறோம். சோ கல்யாண மாலைங்களும் எங்க கிட்ட வந்து எவ்வளோ 1000-2000 மேலையும் மேல போய்கிட்டு தான் இருக்கு எங்க கடையில இருந்து. சோ நிறைய பேர் எங்களுக்கு இங்க ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறோன்னு நாங்க வேண்டிக்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து பேச வச்சதுக்கு நின்னலேஷனுக்கு வந்து நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றி.

0: லிங்கம்ஸ்
1: சோறு தவிர மத்த எல்லாமே லிங்கம்ஸ் மசாலையில தயார் பண்ணது.
2: சாப்பிட்டு பார்த்து
3: சொல்றேன்.
4: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
5: இன்றைய வணக்கம் மின்னலில்
6: செலவு வந்து ரெண்டு பேருமே பகிர்ந்து ஓகே என் சம்பளத்துல என்னால இது இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படி நம்ம பேசி செய்யும் போது அந்த பர்சன் அங்கிட்ட இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேலன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும் போது நம்ம எப்படி அதை சொல்ல முடியும் நம்ம இறுக்கமான நிலைமையில இருக்கோம் அப்படின்னு.
7: அதான் பிரச்சனை தள்ளி இருக்கிறதுக்கு இப்ப இது ரொம்ப முக்கியம்ன்றீங்க.
6: இருக்கலாம்.
7: செலவு எப்படிங்க?
6: நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம். ஃபுல் டே எங்களுக்கு வெளியதான் வேலைனா ரொம்ப நல்ல பிள்ளைங்க கால பசியாரி நான் காசு கட்டிடுவேங்க ரொம்ப வராது பாருங்களேன் அவர்கிட்ட கொடுத்துருவேன். அதே மாதிரி அந்த டே ஃபுல்லா போகுதுன்னா டீபிளுக்கு நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க நடத்துக்குவேன் டின்னர் போய் அவர்கிட்ட கொடுத்துருவேன்.
7: ஏன்னா அங்கதான் நம்ம பெருசா தேடுவோம்
6: அதெல்லாம் பட்ஜெட் பெருசா போவோம்.
7: ஒருவேளை அந்த மாதம் இடிச்சா
6: நன்றி.
5: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

போக்குவரத்து நிலவரங்களை பார்க்க போறோம். குறிப்பா இப்போ கேலாய்க்கு போகணும், உங்களுக்கு வந்து விமானத்துக்கு நேரமாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான செய்திங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிட் நெடுஞ்சாலையில 4வது கிலோமீட்டர் பண்டார் சிரணியாலேருந்து கேலாய் செல்லக்கூடிய சாலையில ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. 33.3வது கிலோமீட்டர்ல ஆக 4 மணி நேரமா நிறைய கார்கள் வந்து அங்க நெரிசல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வலதுபுற சாலை மூடப்பட்டிருக்கிறது, கடுமையான நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கேலாய் போறவங்க இதை நினைவுல வச்சுக்கோங்க. அதனை அடுத்து கேஎல் காரா நெடுஞ்சாலையில கந்திங் சம்பா செல்லக்கூடிய சாலையில வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. காரணம், கோம்பா கிட்ட வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குதான், அதனால வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 16வது நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைகளில் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எல்லா தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளார். அந்த தேர்தல் பரப்புரையின்போது ராணுவ உறுப்பினர்களிடையே கொள்கைகளை பரப்பும் வகையில்தான் கூட்டங்களை நடத்தியது உள்ளிட்ட அவதூறு குற்றச்சாட்டுகளுக்கு தானும் ஆளானதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். வெளிநாடுகளில் உள்ள மலேசிய தூதர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள வியூக ஒத்துழைப்புக்கான கூடுதல் வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் ஆக்ககர அரச தந்திரத்தை பேண வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஃபதீலா யூசுப் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். பன்னாட்டு நிலையில் மலேசியாவின் தயாரிப்புகள், முதலீடுகள், ஆற்றல்மிக்க வாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகளையும் அவர்கள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் இவ்வாண்டு மேயில் தொடர்ந்து ஆக்ககரமாக இருந்ததாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. முன்னணி குறியீடு 0.8, விழுக்காடு உயர்ந்து 114.4 பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 113.5 இருந்தது. இந்த வளர்ச்சிக்கு உண்மையான பண விநியோகமும் குறைக்கடத்திகளின் உண்மையான இறக்குமதியும் பங்களித்துள்ளன. தேசிய பாதுகாப்பு கருதி பொது ராணுவ பயன்பாடுகள் ஆகிய இரண்டிற்கும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள தயாரிப்புகளை ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த

14 நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு சீனா தடை விதித்தது. சீனா, ஹாங்காங் நிறுவனங்கள் உள்ளிட்ட 51 புதிய நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் இதேபோன்ற ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரைனில் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனம் அமேசானுக்கு சொந்தமான தரவு மையத்தை தாக்கியதாக கூறியுள்ளது. அமெரிக்க படைக்கு தகவல் வழங்குவதில் முக்கிய பங்காற்றும் உளவுத்துறை தரவு மையமான அக்கட்டடத்தை இலக்கிட்டு தாக்கியதாக அப்படை அறிவித்தது. இதுகுறித்து அமேசான் அல்லது பஹ்ரைன் தரப்பும் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. விளையாட்டு, ஜெர்மனி கார்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்றுநராக ஜெகன் கிளாப் நியமிக்கப்பட்டுள்ளார். உலகக்கிண்ணத்தில் அவனியின் ஏமாற்றம் அளித்த அடைவு நிலையை தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஜூலியன் நெகல்ஸ்மேனுக்கு மாற்றாக கிளாப் அப்பதவியை ஏற்கிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை இது எங்களோட இணைந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வெள்ளிக்கிழமை மாலை மணி 6:03 இந்த நேரம் நீங்கள் அழைத்து எங்களோட பேசுற நேரம். மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு உங்களுக்காக இங்க நாங்க காத்துட்டு இருக்கோம். அதாவது மனசுல நிறைய காயங்கள் இருக்கலாம், பாரம் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், இதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இறக்கி வச்சாதான் நிம்மதியா இருக்க முடியும். கண்டிப்பா இல்லையா? அதனால இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு மனசு விட்டு யார்ட்டையாவது பேசணும், மனசுல உள்ள பாரத்தை யார்ட்டையாவது கொட்டி தேய்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஆர்வம், ஆசை இருக்கும். ஆனா அவங்க நினைத்த மாதிரியான நபர்கள் பக்கத்துல இல்லாம கூட இருக்கலாம், தனிமையில நிறைய பேர் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழல் எதிர்நோக்கிட்டு இருக்கிற நீங்க தனிமையா நீங்க இருக்க வேணாம், இங்க நாங்க உங்களுக்காக இருக்கிறோம், அழைத்து எங்களோடு நீங்க பேசலாம். உங்க மனசுல உள்ள பாரங்களை சொன்ன பிறகு தொலைபேசியை வைக்கும் போது மனசு இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, இப்பதான் நிம்மதியா இருக்கு, இனி கொஞ்சம் நல்லா சாப்பிடுவல்ல, நல்லா தூங்குவல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் எங்களுக்கு வேணும். மனசு விட்டு பேசும் போது தீர்வு கிடைச்சிருச்சா அப்படின்லாம் இல்லங்க, தீர்வுக்கான வழி கண்டிப்பா பிறக்கும். அழைத்து எங்களோட பேசுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8 ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த நிகழ்ச்சியில் அழைத்து நீங்க உங்க பேரை சொல்லணும், நீங்க எங்கிருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்கள பத்தி நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை கொட்டி தீர்க்கும் போது ஒரு நிம்மதி கிடைத்தா அதுதான் எங்களுக்கு வேணும். அழைத்து பேசலாம்.

0: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கு தீரா இசை வேற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் எனக்கே உணர்ற மாதிரி இருக்கு. போன வாரம் ஒரு சந்திப்பு இருந்துச்சு, கேட்டிருப்போம் எல்லாரும். ஒருத்தவங்க கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, நானும் என் கணவர் மட்டும்தான் இருக்கும், என் அக்கா என்கிட்ட பேசுறது இல்லை, நான் ஆசிரமத்தில் தான் போய் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா கடைசி நேரத்தில் எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்ற ஒரு பகுதியை கேட்போம்.
1: உறவுகள் உங்ககிட்ட பேசலையா, நீங்க அழைச்சி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே,
0: சரி
1: அந்த வார்த்தையை வந்து நான் எப்பயுமே கேட்டுட்டே இருப்பேன். அந்த உறவே வந்து நம்மள சில நேரத்துல வந்து உதாசீனப்படுத்தும் போதே நம்ம எப்படி அவங்க கிட்ட பேசுறது. இப்ப நான் வந்து எனக்கு குழந்தைகள் இல்ல, என்னோட குழந்தை வந்து பிறந்தனே இறந்துட்டாங்க. சோ அப்ப நான் என் கணவர் மட்டும்தான் தெரியுங்களா. நான் வந்து ஒரு கட்டத்துல வந்து எனக்கு எல்லாமே உறவுகள் அண்ணன் இருக்காங்க, தங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு தைரியத்துல நான் வந்து இருந்தேன், தைரியத்துல நான் வந்து இருந்தேன். பட் நாளாக நாளாவாக நம்மள வந்து நிறைய பேர் ஊதாசத்தின படுத்தும் போதே அந்த உறவால நம்ம வந்து அவமானம் வேதனைப்படும் போதே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தனிமையில இப்படி இருந்துட்டு போயிடலாம். நான் ஒண்ணு நினைக்கிறேன் போன என்ன தெரியுங்களா, நான் வந்து ஏறலாம், நான் வந்து அனாத ஆசிரமத்துல அப்ப இறக்கணும், ஏன்னா நானே கணவர் மட்டும்தான், எனக்கு முன்னுக்கே கணவர் போயிடணும், ஏன்னா என் கணவர் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க குடும்பத்திலே அவரை ஒதுக்கிட்டாங்க, என் குடும்பத்திலே என்ன வந்து ரொம்ப ரொம்ப ஒதுக்கிட்டாங்க, பூமனா ரொம்ப ஒதுக்கிட்டாங்க. சோ என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து யாருக்கும் பாரமா இருக்க கூடாது, நான் எனக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நான் போய் ஆசிரமத்துல இருந்து அங்க உள்ள சில நல்ல மனிதர்கள் என்னை எடுத்து போட்டுறணும், எனக்காக இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் சாங்கியங்கள் யாருமே எனக்காக எதுவுமே செய்ய வேணாம், நான் அப்படியே இறந்து அப்படியே போயிடணும் போவனா.
0: இப்படி ஒரு கண்ணீரோட அவங்க கூப்பிட்டு பேசியிருந்தாங்க இல்லையா. இன்றைக்கு அழைச்சிருந்தாங்க இதே நேயர், இன்றைக்கு போன வாரம் பேசின இதே நேயர் இன்றைக்கு தற்போது இப்போதான் அழைச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: நான் உங்களுக்கு நன்றி சொல்லதான் போன் பண்ணேன். லாஸ்ட் வீக் நான் வந்து உங்களுக்கு போன் பண்ணி ஒரு விஷயம் நான் உங்க சொன்னேன் தெரியுங்களா, எனக்கு யாரும் இல்ல ஆனாது அப்படின்னு சொன்னேன்
0: தெரியுங்களா. சரி,
1: எனக்கு வந்து இந்த மின்னல் வந்து ஒரு உற்சான ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு குட் வைப்ரேஷன் தெரியுங்களா. நான் போன் வச்சு கொஞ்ச நேரம் சென்று என்னோட சிஸ்டர் போன் பண்ணி, அவங்க ரொம்ப நாள் என்கிட்ட பேசல, ஒரு 7 வருஷமா என்கிட்ட பேசல, அவங்க அவங்க எனக்கு போன் பண்ணி பேசினாங்க, ஏங்க அப்படி பேசுறீங்க, நாங்க இருக்கோம்க்கா உங்களுக்கு, இந்த மாதிரி ரேடியோல எல்லாம் பேசாதீங்க, உங்க மனசுல எதா இருந்தாலும் சொல்லுங்க, என்னத்தான் நம்ம ஒரு வயித்துல பிறந்தவங்க அப்படின்னு. போனா அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் போனா, நானு எனக்கு நீங்க பக்கத்துல இருந்தனா நான் அன்னைக்கு சொன்ன உங்களை நான் கட்டி அணைச்சுக்கோன்னு, கண்டிப்பா உங்களை கட்டி பிடிச்சிக்கோம் போனா, நீங்களும் எனக்கு ஒரு குட் வைப்ரேஷன் தெரியுங்களா.
0: இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுங்களா, ரொம்ப நன்றி. நீங்க தானே சொன்னீங்க நானும் என் கணவர் தனியா இருக்கோம், அப்படி ஆசிரமத்துக்கு போயிருவேன், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கண்ணீருக்கான பதில் அன்னைக்கே கிடைச்சிருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஏற்கனவே தெய்வீகிட்ட நான் பேசும்போது அப்படிதான் என்னோட ஒரு உறவு வந்து எங்கிட்ட சேர்ந்தாங்க, அடுத்து உங்ககிட்ட பேசும்போது இன்னொரு உறவு. நான் எனக்கு இந்த வானொலிக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன் போவனா.
0: சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க,
1: மிக்க நன்றி போனா.
0: பாருங்க ஒரு சின்ன விஷயம், போன வாரம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, நான் என்ன சொன்னேன், அதாவது நடக்கும், நல்லா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன் மட்டும் நினைங்க, நல்லது நடக்கும்.
1: அந்த முடிவு சந்தோஷமா இருக்கு.
0: ஆமா, அந்த முடிவு ஒன்னு எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷங்க. அந்த ஒரு முடிவு எடுக்க போறேன் நினைக்கும் போது இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரும்போது, அதே எண்ணத்துல இருக்கும்போது இன்னும் நிறைய சந்தோஷங்கள் உங்களை தேடி வரும். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, நன்றி,
1: நன்றி போனா.
0: வணக்கம், வணக்கம். சரி, போன வாரம் கண்ணீரோட பேசின இந்த குரல் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா பேசும்போது இதை விட என்னங்க இருக்க போகுது. வாழ்க்கை இப்படிதான், நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லது மட்டும் தான் நடக்கும்னு நினைப்போம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, பிரார்த்தனையும் நல்லபடியாவே இருக்கட்டும். ஆக வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. ஒரே வாரத்துல இவ்வளவு மாற்றம் அந்த குரல்லையும் அந்த உணர்வுகளையும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மனம் வீசட்டும், மகிழ்ச்சி நிறையட்டும்.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01019719

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ள

0: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்ம தீரா இசையில இல்ல எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல, என்னை நானே கிள்ளி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா சற்று முன்பு ஒரு நேயர் அழைச்சு பேசினாங்க, கடந்த வாரம் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த வாரம் எப்படி இருக்காங்க அப்படின்றத கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுவே மனசு நிறைந்து இருக்கும் நேரத்துல இன்னொரு அழைப்பு வந்திருந்தது. ஒரு நேயர் அழைச்சு பேசியிருந்தாங்க, அவங்க கணவர் அவங்களுக்கு செய்த துரோகங்கள், இவ்வளவு அவங்க அவரை நேசிச்சாங்க அப்படின்றத பத்தி பேசியிருந்தாங்க. இரண்டு வாரங்களுக்கு முன்பு அவங்க பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்ற ஒரு சின்ன பகுதியை கேட்கலாம்.
1: திருமணமாகி 11 வருஷம், எனக்கு 2 பேர் குழந்தைகள் இருக்காங்க.
0: சரி, ஹலோ.
1: ஆக்சுவலி நான் காதல் திருமணம் தான் பண்ணேன், ஆனா என்னோட லவ் எல்லாத்தையுமே அப்படி ஒட்டு மொத்தமா அவருக்கு தான் நான் கொட்டுனேன். நான் அவரு தான் என் உலகம் எல்லாமேன்னு. ஸோ நம்ம அன்பு உள்ளவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற முறையிலே நமக்கு தெரியும், அவங்களோட நடவடிக்கையில ஏதோ ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு தவறு பண்றாங்கன்னு அந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சேன். நிறைய தடவை நானும் அவரும் உட்காந்து பேசணும், இல்ல தெரியல, இல்ல தெரியலன்ற வார்த்தையை மட்டுமே தான் சொல்லி என்னை ஏமாத்தினாரு.
0: சரி,
1: அதுக்கப்புறம் ஃபேமிலி வச்சு பேசினேன், இதேதான் பேசினாரு. கடைசியா நானே கண்டுபிடிச்சேன், எனக்கு அவரு ஒட்டு மொத்தமா பண்ணது அவ்வளோ ஒரு துரோகம், அவ்வளோ ஒரு துரோகம். அவரு திருட்டுத்தனமா கள்ள உறவுல இருந்தாரு. அந்த பெண்ணே என்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கொட்டுனாங்க. அவங்க பொய் சொல்றாங்கன்னு என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அவங்க சொல்றது என் லைஃப்ல அந்த டைம்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாமே அக்யூரேட்டா இருந்துச்சு. சோ அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்லல. ஏன் அவர் இத பண்ணாருன்னே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வைஃப்க்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ரொம்ப அன்பு இருக்கும் போது அந்த மனசுல ஒரு விஷயம் வந்து சொல்லும், ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்குன்றது.
0: இப்போ நீங்க விவாகரத்து வாங்கிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, ப்ராசஸ் போக போறேன். ஆனா நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு விவாகரத்து பண்றதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு மனசுல இடம் இல்ல. என்னால இன்னமும் அவரை வந்து வெறுக்க முடியல. நான் அவ்வளோ அவ்வளோ விரும்பி என் பாசம் எல்லாமே அவரு தாங்க நான் வாழ்ந்துட்டேன்.
0: இவ்வளவு கண்ணீரோட வேதனையோட அவ்வளோ பாரத்தோட நமக்கு அழைச்சு பேசியிருந்தாங்க. வழிகளை ஒரு அளவு தான் ஒரு மனிதனால தாங்கிக்க முடியும். அது ஒரு எல்லை மீறி போகும்போது அதுலேருந்து விலகி போவது தான் ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழைச்சிருந்தாங்க, அதே நேயர் தான், கேட்கலாம்.
2: வணக்கம் பவனக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்க்கா, சொல்லுங்க பாப்பா. கரெக்டா
0: இவன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். ஏன் அப்படின்னா நல்ல நல்ல விஷயம் நடந்திருக்கும் இல்லையா?
2: நான் ஜெயந்தி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு போன் பண்ணி இதே நிகழ்ச்சியில மொத கோலரே நான் பேசினேன்.
0: சரி,
2: ஹஸ்பண்ட் வந்து இது பண்றாங்க, அடிக்கிறாங்க, முடியலன்னு.
0: ஆமா ஆமா ஆமா, சொன்னீங்க.
2: நானே தான்.
0: சரி, சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன நடந்துச்சு?
2: சந்தோஷமா இருக்கேன். அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சேன், ஹஸ்பண்ட் எனக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க.
0: சரி,
2: அதுக்கப்புறம் நான் உட்காந்து நானே யோசிச்சுட்டு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். டிவோர்ஸ்க்கு போய் ஃபைல் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் விட்டு நான் தனியா வந்துட்டேன். இப்ப நான் தனியா இருக்கேன்க்கா.
0: அன்னைக்கு வந்து ஒரே வீட்டுல இருக்கீங்க, கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க, சரியா?
2: ஆமா,
0: நீங்க சொன்னதெல்லாம் எதையுமே நான் மறக்கலங்க. அப்படியே மனசுலயே நிக்கிது, எதையுமே அப்படி தூக்கி போட முடியல.
2: என்னாலயும் அன்னைக்கு முடியலக்கா ரொம்ப. அப்புறம் என்னையும் நான் எதை கேள்விகள் கேட்டேன், நான் ஏன் இப்படி இருக்கணும், மாறுவோம்.
0: ஆமா,
2: நம்மனால அவங்க நல்லா இருக்காங்க, ஆனா நம்மள வந்து அவங்க நல்லா பாத்துக்க மாட்டாங்க. பட்சத்துல நான் என்ன எனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்காம விட்டுட்டேன்
0: வாழ்க்கையில.
2: எனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் அந்த முடிவு எடுத்தேன். நன்றியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வேலையில ஏன் சொல்லுங்க பாப்போம் எனக்கு இவ்வளவு விஷயங்களை அவர் மூலமா தான் கத்துக்கிட்டேன் கண்டிப்பா நான் என்ன தனியா எப்படி வாழணும் எப்படி இருக்கணும்ன்றத அவங்க எனக்கு இதெல்லாம் பண்ணலன்னா நான் கத்துக்க மாட்டேன் இன்னும் வந்து கத்தா பாவத்தும் பொறுமையும் இருந்திருப்பேன்
0: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்போதும் இந்த நிகழ்ச்சி முடியும் போது நீங்களாம் கஷ்டமா சொல்றீங்களோ, நான் ரொம்ப பாரமா தான் மனசு, என் மனசு ரொம்ப பாரமா இருக்கும். இன்னைக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. முதல் தடவை இந்த நிகழ்ச்சியில நான் சந்தோஷமா இருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு போங்க, இன்னும் தனியா இருக்க நினைக்காதீங்க. ஒரு இடத்துல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க, அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி நீங்க உங்க வாழ்க்கையை அழகா இன்னும் அழகாக்க போறீங்க அப்படின்றத யோசிச்சு அதை நோக்கி போய்கிட்டே இருங்க சரிங்களா. இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இருக்கணும்.
2: கண்டிப்பா போனாக்கா, தேங்க்யூ சோ மச் எனக்காக நீங்க இருந்ததுக்கு. அன்னைக்கு நிகழ்ச்சி அன்னைக்கு நான் போன் பண்ணி நான் மட்டும் பேசாம இருந்தேன், நான் இன்னும் அதிலே தான் இருந்திருப்பேன். ஏதோ நம்மளுக்கு ஒரு கடவுள் வழி கட்டிருக்காரு, அது மூலமா நான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும்.
0: கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் பறக்குறேங்க ரொம்ப. நன்றி, சந்தோஷமா இருங்க. நன்றி.
2: எனக்கு ஒரு பாட்டு முடியும்,
0: என்ன வேணும் சொல்லுங்க. கண்டிப்பா
2: கங்கை நதியை, கங்கை நதியை பாட்டு போடுங்கக்கா.
0: சரிடா, கண்டிப்பா உங்களுக்காக ஒளிபரப்புறேன். இனிமேல் சந்தோஷமான பாட்டு தான் நீங்க கேக்கணும்.
2: கண்டிப்பா, இந்த பாட்டு எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்.
0: சரி கண்டிப்பா,
2: பட் இருந்தாலும் சந்தோஷத்துல கேக்கணும், வருத்தத்துல கேட்கவே இல்லக்கா, சிரிச்சுட்டே இருக்க பாருங்க.
0: சரி, அப்படியே இருக்கணும், எப்போதுமே இப்படி இருக்கணும், எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும் உங்களுக்கு.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 09 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. திரைசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களோடு இணைந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய நேர்கள் நம்மோடு அழைத்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஆக ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு சில நேர்கள் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அவங்களை நம்ம சந்திக்க போறோம். ஒரு விளம்பரத்துக்கு பிறகு சந்திக்கலாம்.
2: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
3: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
2: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
3: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
2: ஐயா தம்பி
3: சொல்லுங்க,
2: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
3: சரியா,
2: போயிட்டு வரேன்
3: சில மாதங்களுக்கு பிறகு.
2: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம்.
1: நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ பேசினவங்க வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கும் அப்படின்னு நாங்க ரொம்ப ரொம்ப பெரிய பெரிதா எதிர்பார்க்கிறோம். அடுத்து ஒரு நேயர் அழைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம்.
4: வணக்கம் பூனா.
1: வணக்கம், பேர் சொல்ல போறீங்க?
4: என்ன பூனா, இன்னைக்கு நான் மேகலா பேசுறேன் பூனா.
1: சொல்லுங்க.
4: உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் தான் பூனா நான் அடிச்சேன். என்ன இன்னைக்கு ஒரே அற்புதமா நடக்குது, கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு.
1: அதாங்க எனக்கே சந்தோஷமா இருக்கு. அதான் நல்லது மட்டுமே நினைக்கணும், நடக்கும் நினைச்சோம்னா நல்லது மட்டும்தான் நடக்கும்.
4: பாருங்க, நானும் உங்ககிட்ட சொல்லிதான் அழுதேன். எத்தனையோ பேர் பாருங்க.
1: ஓ, நீங்க பேசிருக்கீங்களா?
4: ஞாபகம் இல்லையா, என் கணவர் இறந்துட்டாரு. எத்தனை
1: இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க தானே? மனசு நல்லா இருக்கா?
4: ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, விழிப்புணர்வு மாதிரி. அவங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கைய இப்பதான் நான் வாழ கத்துக்கிட்டேன். என்னோட இன்னொரு தாய் வீடுன்னு சொல்லிருக்கேன். அது உண்மை. எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை நேத்து பாருங்க உறவுகள் தொடர் கதையில, அது ஒரு அதான் சொல்லுவாங்களே, கடவுள் வந்து நேரா வரமாட்டாரு, இந்த மாதிரி யாரும் மூலியமாச்சும் வருவாருன்னு. அது நிச்சயமா உண்மை போனா. எங்களுக்கு வந்து சொல்லி அழறதுக்கு வந்து சொந்தக்காரங்க இருக்காங்களோ இல்லையோ, மின்னல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: இந்த வார்த்தைகளுக்கு எனக்கு பதிலே இல்லைங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல.
4: நிச்சயமா,
1: நிச்சயமா. இதுல இன்னொரு விஷயமும் இன்னொரு பங்கும் இருக்கு. நீங்களா சொல்லி அழும் போது உங்களுக்காகவே கேட்ட நேர்கள் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணி இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த அவங்களுக்கும் நன்றி, ரொம்ப நன்றி.
4: நான் நினைச்சிருக்கேன் நிறைய தடவை, நம்ம சொல்றமே இதெல்லாம் அவங்க காதுல வாங்குவாங்களா, இது அவங்களோட வேலை தானே, அவங்களோட ஒரு பாட் அவங்க செஞ்சுட்டு போறாங்கன்னு. பட் இல்ல.
1: சரி, நீங்க வந்து எப்போது தைரியமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப அழகாக்கிக்கணும், ரொம்ப அழகான வாழ்க்கையும் எதிர்காலமும் உங்களுக்கு காத்து மகிழ்ச்சி மட்டும்தான் இதுக்கப்புறம் உங்க கூட இருக்கணும் சரியா?
4: God bless you பூனா, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய பாராட்டுக்கள்.
1: நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இதை விட ஆசீர்வாதங்கள் எதுனாங்க பெருசா வேணும். உண்மையே சொல்ல போனா இதுவரை நிகழ்ச்சியில நிகழ்ச்சி தானே வந்துட்டு பேசிட்டு பாடலை ஒளிபரப்பிட்டு போவோம் அப்படின்ற ஒரு இயந்திரங்கள் கிடையாது. இந்த மைக்குக்கு, இந்த மைக்ரோபோனுக்கு பின்னாடி பல இதயங்களும் உயிருள்ள உருவமும் உட்கார்ந்துகிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால நிச்சயமா எப்போதும் எங்களுடைய நேர்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே மனசுக்கு நெருக்கமானவங்க தான். இந்த வானொலி வெறும் வானொலியா மட்டும் இல்லாம உங்களோடு இணைந்து நல்ல நண்பனா, உங்களுக்கு நல்ல தோழனா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும். இப்ப மனம் ரொம்ப பாரமா கனத்தை இதயத்தோடு இதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தூரமா ஒன்று போட்டுட்டு பிடித்த விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்துவோம். நிச்சயமா நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதா மட்டுமே நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம உறுதியா இருப்போம்.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லன்னு
1: சொன்னாங்க போல. சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான்
2: திரைசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைய நேர்கள் அழைத்து பேசிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு இன்றைக்கு வந்து மனசுல உள்ளத எப்போதும் வருத்தத்தோடு பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னமும் இருக்கலாம், இருக்கிறாங்க. ஆனாலும் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு நிறைய பேர் நமக்கு அழைத்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய, அதாவது நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நேயர் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க.
3: வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு வந்து காலையில உங்களோட நிகழ்ச்சி நினைச்சிட்டு என்ன நினைச்ச தெரியுமா? இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நல்ல சந்தோஷமான விஷயம் இருக்கணும். நம்ம எப்போதுமே
2: முக்கியமான ஒரு
4: வணக்கம் மின்னல், வணக்கம் போரா.
2: வணக்கம் ஷோமஸ், வாழ்த்துக்கள் ஷோமஸ். இன்றைக்கு 2 நேர்கள் வெற்றிகரமா நம்ம கிட்ட வந்து இதுக்கு முன்பு இருந்த சூழல் எப்படி இருந்தது, இது இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பேசியிருந்தாங்க. அதனால நீங்க கொடுத்த ஆலோசனையும் அவங்களுக்கு உதவி செய்திருக்கு இந்த வேலையில. நன்றி முதல்ல உங்களுக்கு.
4: நன்றி போனா. உங்களுக்கும் வாழ்த்து தான் வந்து சொல்லணும். அதே சமயத்துல இந்த 3 நபர் இன்னைக்கு அடிச்சு சொன்னாங்களா, இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த அவசியமே இல்ல சொல்லணும்ன்றது. பட் அவங்க செஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய பங்குதான் நம்ம சமுதாயத்துக்கு வரப்போகுது. ஏன்னா இவங்க மாரி நிறைய பேர் வந்துட்டு நிறைய கோட்ரூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கோட்ரூ பண்ணும் போது ஒரு வாய்ப்பு எதுவுமே தெரியல, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு எந்த ஒரு என்ன நிலைமையில இருக்க போறோம்னு தெரியல அப்படின்னு இவங்க வந்து அந்த ஆக்ஷனை எடுத்துட்டாங்க. அந்த மாரி ஆக்ஷன் எடுக்க தயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து இவங்களோட பேசுனது வந்துட்டு கண்டிப்பா ஒரு உதவியாதான் இருக்கும். சும்மா சொல்லுவோம், நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிவோர்ஸ் என்றது வந்துட்டு கடைசியில வந்துட்டு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. ஆரம்பத்துல எடுக்கணும்னு இல்ல, டிவோர்ஸ் எடுத்தாவே வந்துட்டு நம்ம சமுதாயத்துல என்ன நினைப்போம், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் யாரு நம்மள என்ன பாக்க போறாங்கன்னு. ஆனா ஒரு நபர் அடிச்சு சொன்னாங்க, அந்த டிவோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா வந்து அதை கருதுறாங்கனாக்கா, அப்ப அந்த முடிவு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கும் நம்ம பாக்குறோம்ல. அதேதான் போனோம். நம்ம வந்து எப்பயுமே சொல்றதுதான், இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் வந்து நிறைவேறிச்சுன்னு நான் நம்புறேன். இன்னொன்னு வந்துட்டு பேசுனா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி எப்பயுமே சொல்யூஷன் இருக்கும்னு இல்ல, ஆனா ஒரு தெளிவு வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி போனா.
2: இல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை, இந்த நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஷோமஸ். ஆக கண்டிப்பா உங்களுடைய ஆலோசனை பலருக்கு வந்து சொல்றவங்களுக்கு மட்டும் இல்ல, அதே சூழலை கடந்து போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பேருதவியா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதனால மீண்டும் அடுத்த வாரமும் உங்களை நாங்க சந்திக்கிறோம். நன்றி ஷோமஸ்.
4: நன்றி மீன்,
2: வணக்கம். ஆக இந்த மாதிரியான சூழலில் கடந்து போய்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நாங்க ஒரு நல்ல நண்பனா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. இப்ப கூட ஏதோ ஒரு கணத்த மனசோட ஏதோ ஒரு பிரச்சனை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும், இதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுல இருந்துச்சுன்னா நிச்சயமா அதுக்கான வழி கண்டிப்பா பிறக்கும். எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தோம்னா அது கண்டிப்பா போகும். இன்றைக்கு வந்து இன்றைய தீரா இசை கொஞ்சம் நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இன்னும் வாழ்க்கையில வந்து நிறைய வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆக இந்த மாதிரியான சூழல்ல இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமா அதற்கான வழியை தேடுவோம். மனசுல இருக்கிற வழிகளை குறைக்கிறதுக்கான வழியை தேடுவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனசுதான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த மனசு இயக்கும் போதுதான் உடல் சரியா இயங்க முடியும். அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துறோம். நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும் மனம் விட்டு பேசுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது சரியாயிருச்சுன்னா மற்றது எல்லாம் சரியாயிரும். ஒரு விஷயம் நமக்கு சரி அப்படின்னு படல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வரப்போறோம் அப்படின்றதுதான தேடலும் தெளிவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அறிவுரெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல நண்பனா உங்க சகோதரரா இருந்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்றதான் இந்த வானொலியும் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குது. எங்களோட தொடர்ந்து பயணித்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 7 செய்திகளுடன் மனுன்மணி வீரமோகன். நாட்டில் ராணுவப்படை உறுப்பினர்களின் சமூக நலனில் தொடர் கவனம் செலுத்தப்படும். இதில் அவர்களின் குடியிருப்பு விவகாரமும் அடங்கும். இதன் மூலம் தற்காப்பு உறுப்பினர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் வசதியான குடியிருப்பில் வாழ்வதை உறுதி செய்ய முடியும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெறும் 2026 காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்கும் மலேசிய அணியினர் வெற்றியுடன் நாடு திரும்புமாறு துணை பிரதமர் டதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமேடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய அணியினருக்கு மலேசியாவின் முழு ஆதரவு உள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்கா மலேசியாவுக்கு அறிவித்த 10 விழுக்காட்டு எதிரீட்டு வரி இன்று தொடங்கி செயலுக்கு வருகிறது. கட்டாய தொழிலாளர் விவகாரத்தில் முழுமையான விசாரணையை தொடர்ந்து இந்த வரி விதிக்கப்படுவதாக முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. மிக குறைந்த எதிரீட்டு வரி விதிக்கப்படும் 17 பொருளாதாரங்களில் ஒன்றாக கோலாலம்பூர் உள்ளது. மற்ற பொருளாதாரங்களுக்கு 12.5 விழுக்காட்டு வரி விதிக்கப்படுவதாக அமைச்சு அதன் அறிக்கையில் குறிப்பிட்டது. அமெரிக்காவுக்கான சிங்கப்பூர் ஏற்றுமதி பொருட்கள் மீது 12.5 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்க எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து பல்வேறு வழிமுறைகளை ஆராய்வதற்காக சிங்கப்பூர் தொடர்ந்து அமெரிக்க வர்த்தக நிகராளியுடன் பேச்சு நடத்தும். வாஷிங்டனுக்கான சிங்கப்பூரின் உள்நாட்டு ஏற்றுமதிகளில் 1/3 வரை 12.5 விழுக்காடு சுங்க வரிக்கு உட்படுத்தப்படும் என்று வர்த்தக தொழில்துறை அமைச்சு தெரிவித்தது. மேற்கு பிரான்சில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ ஏற்பட்டுள்ள நிலையில் 40,000 மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் பரவியுள்ள தீயை அணைப்பதில் கடந்த சில நாள்களாக 100,000 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதாக உள்துறை அமைச்சர் லாரன் நூசஸ் கூறினார். 2026 மலேசிய மின் விளையாட்டு லீக் போட்டி மீண்டும் தொடங்குகின்ற வேளை 12,000 விளையாட்டாளர்களை ஒன்றிணைப்பதே இ ஸ்பாட்ஸ் இன்டெகிரேட்டட் ESI நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளது. அதேவேளை இப்போட்டியின் மூலம் விளையாட்டாளர்களின் திறன் வலுப்படுத்தப்படுவதோடு 246,500 ரிங்கிட் பரிசு தொகையும் வழங்கப்படும் என்று ESI நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம். அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

பணி ஓய்வு நிதி வாரியம் KWAP இ ஃபிஷரி நிறுவனத்தில் செய்த முதலீடு வெறும் 163.4 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை உட்படுத்திய விவகாரம் அன்று, மாறாக பொதுச்சேவை ஊழியர்களின் ஓய்வூதிய வழங்கலை உறுதி செய்வதற்காக நிர்வகிக்கப்படும் நிதி தொடர்புடையது. ஆகவே அது குறித்த உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ள மக்களுக்கு உரிமை உண்டு. நிதி அமைச்சின் விளக்கத்தின்படி KWAP இந்தோனேசியாவில் உள்ள இ ஃபிஷரி நிர்வாக தரப்பின் மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்க நிறுவனத்தின் நிதி அறிக்கைகளை சூழ்ச்சி திறத்துடன் கையாண்டுள்ளதாகவும் அத்தரப்பினரின் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இது KWAP-யின் முதலீடு உண்மையற்ற தகவலின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளதை எடுத்துணர்த்துகிறது. அவ்விவகாரம் திட்டமிட்ட நிறுவன மோசடியாகவே உள்ள வேளை, அரசாங்க வாரியம் மட்டுமின்றி பல பன்னாட்டு நிறுவனங்களும் அந்த நிர்வாக தரப்பின் சூழ்ச்சிக்கு ஆளாகியுள்ளன. இருப்பினும் மோசடியால் பாதிக்கப்பட்டதால் அனைத்து தரப்பும் குற்றங்களிலிருந்து தப்பிவிட்டன என கூறிவிட முடியாது. கண்காணிப்பு செயல்முறை, இடர் மதிப்பீடு, முதலீட்டு மறு ஆய்வு ஆகிய கூறுகள் சீராக செயல்படுத்தப்பட்டனவா இல்லையா என்பதை மக்கள் அவசியம் கேட்டறிய வேண்டும். பலவீனம் இருப்பின் அது அடையாளம் காண பட்டு மீண்டும் நிகழாமல் இருக்க சரி செய்யப்பட வேண்டும். ஆனால் இப்போதைக்கு இழந்த பணத்தை மீட்பதே அதைவிட முக்கியம். அதற்கேற்றாற்போல் அம்முதலீடுகளை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக KWAP கூறியுள்ளது. குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அது KWAP போன்ற முதலீட்டாளர்கள் இழப்பீட்டை கோர வாய்ப்பை ஏற்படுத்தும். இவ்விவகாரம் 1MDB போன்றது இல்லை என்றாலும் அவ்விரு விவகாரங்களுமே அரசாங்கத்தின் நிதியை உட்படுத்தியவை. ஆக இச்சிக்கல் 1MDB போன்றே தீர்க்கப்பட முடியுமா எனும் கேள்வி எழுகிறது. அதற்கு பதில் ஆம், குறிப்பாக சட்ட கொள்கைகள் அடிப்படையில் இதனை மேற்கொள்ள முடியும் என்பதே. இருப்பினும் அதனை கையாளும் உத்திகளில் மாற்றங்கள் இருக்கும். 1MDB விவகாரத்தில் பல்வேறு வழிகள் வாயிலாக நாடு அதன் ஒரு பகுதியை வெற்றிகரமாக மீட்டது. சொத்துக்களை கண்டறிந்து மீட்க ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுப்பது, குற்றச்செயல்கள் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வது, நிதி நிறுவனங்கள் மூன்றாம் தரப்போடு தீர்வினை எட்டுதல், நாடுகளுக்கிடையிலான எல்லை கடந்த செயலாக்க ஒத்துழைப்பை மேற்கொள்வது அவற்றுள்ளடங்கும். இந்நிலையில் மோசடி அல்லது அதிகார முறைகேட்டால் முதலீட்டு நிதி பெறப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டால் இ ஃபிஷரி விவகாரத்திலும் இதேபோன்ற அணுகுமுறை கையாளப்படலாம். இருப்பினும் இவ்விவகாரம் அரசாங்கத்தின் நிதி நேரடி உட்படுத்தப்பட்டு விரிவான பன்னாட்டு பரிவர்த்தனை கட்டமைப்பை கொண்ட 1MDB போன்றதன்று இ ஃபிஷரி வெளிநாட்டு நிறுவனத்தில் சிறுபான்மையினரின் முதலீட்டை உட்படுத்தியது. இதனால் KWAP-யின் உரிமை பெரும்பாலும் முதலீட்டு ஆவணங்கள், இந்தோனேசிய சட்டங்கள், திவால் நிலை அல்லது வழக்கு செயல்முறைகளை சார்ந்துள்ளது. மோசடிக்கான ஆதாரங்கள் போதுமானவையாக இருந்தால் பொதுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். போலியான பிரதிநிதித்துவத்தை மேற்கொண்ட தரப்பு மீதான ஒழுங்கு நடவடிக்கை, வழக்கு தொடரப்படும் நிலையில் சொத்துக்கள் கைமாற்றப்படுவதை தடுக்க சொத்துக்களை முடக்குவது, சம்பந்தப்பட்ட சொத்துக்களை கண்டறிய வழக்கறிஞர்கள், நிதி ஒழுங்குமுறை ஆணைய உள்ளிட்ட இந்தோனேசிய அதிகார தரப்புடனான ஒத்துழைப்பு ஆகியவை அவற்றுள்ளடங்கும். இந்நிலையில் நாட்டில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM அம்முதலீடு தொடர்பான விசாரணையை தொடங்கியுள்ளது. அதோடு முதலீட்டின் ஒப்புதல் நடைமுறை குறித்து ஆய்வை மேற்கொள்ள தேசிய நிதி கணக்காய்வு செயற்குழு PACUக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதலீடு குறித்த இறுதி முடிவை எடுப்பதில் ஊழல், அதிகார முறைகேடு, நிர்வாக நிலையில் மெத்தன போக்கு உள்ளதா என்பதை கண்டறிய அந்த விசாரணை மேற்கொள்ளப்படுவது அவசியம். இவ்விவகாரம் ஒரு முக்கிய படிப்பினையை வழங்குகிறது என்பது மறுப்பதற்கில்லை. பொது நிதி முதலீடு செய்யப்பட்டால் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல், இடர் மேலாண்மை ஆகிய முக்கிய கூறுகள் உயர்ந்த நிலையில் இருப்பது மிகவும் அவசியம். மக்கள் யார் குற்றவாளி என்பதை மட்டும் அறிய முனைவதில்லை, மாறாக இழப்பை எவ்வாறு மீட்க முடியும், இதேபோன்று மீண்டும் நிகழாமல் இருக்க அமைப்பை எவ்வாறு வலுப்படுத்த முடியும் என்பதையும் அறிய விளைகின்றனர். இதற்கிடையில் நாம் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனெனில் இ ஃபிஷரியில் KWAP செய்த முதலீட்டால் 160 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டாலும் அந்த வாரியம் மிகச்சிறப்பாக 12.9 பில்லியன் ரிங்கிட் நிகர லாபத்தை
விகிதத்தை பதிவு செய்துள்ளது. இது 9.3 விழுக்காடு நிதி வளர்ச்சிக்கு நிகரானது. ஆகவே இவ்விவகாரத்தை விமர்சிக்கும் தரப்பு அந்த அரசாங்க நிறுவனத்தின் முழு முதலீட்டு அடைவு நிலையையும் செயலாக்க நடைமுறையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாரியம் தொடர்ந்து 8.5 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட லாபத்தையும் ஆண்டு வளர்ச்சியையும் பதிவு செய்கிறது. இந்த பொது விவாதங்களுக்கு இடையே இந்த இழப்பீட்டு விவகாரம் KWAP-இன் நிதி அல்லது ஓய்வூதிய செலவினத்தை ஏற்கும் அரசாங்கத்திற்கு உதவும் அதன் திறனுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது உறுதி. அதேவேளையில் எவ்வாறாயினும் 163.4 மில்லியன் ரிங்கிட் என்பது பொது நிதி என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. முழுமையான நிதியை காட்டிலும் சிறிய தொகை என்றாலும் அதனை மறந்துவிட முடியாது. ஈட்டப்பட்ட ஒவ்வொரு சென்னையும் தேடி மீட்க வேண்டும். இவ்வேளையில் மதிப்பீட்டின் முடிவுகள் KWAP வாரிய உறுப்பினர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட வேளை பொறுப்பு குரல் கட்டமைப்புக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். மெத்தன போக்கு இருந்தால் பொறுப்புள்ள தரப்பினர் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ரோல் வலியுறுத்தலுக்கு ஏற்ப எந்த ஒரு தோல்வியும் மறைக்கப்படாது. ஆனால் KWAP வாரியம் கிட்டத்தட்ட மூடப்படும் நிலையில் இருப்பதாகவும் பொதுச்சேவை ஊழியர்களின் ஓய்வூதிய வழங்கல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறி மக்களை ஏமாற்ற வேண்டாம். அது உண்மையன்று பொருளற்ற பேச்சு எனும் நினைவுறுத்தலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய செய்தி விளக்கம். தமிழாக்கம் சிவசங்கரி கணபதி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: சரி, பாட்டுக்கடை கதவை திறந்தாச்சு. வாங்க வாங்க அப்படின்னு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நாங்க இங்கிருந்து. அங்க அழைக்கலாம் சுழிய 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. இதுவரைக்கும் பாட்டுக்கடை வாசப்படிக்கே வர முடியலங்க அப்படின்னு நினைக்கிறவங்களையும் உங்களை நாங்க கண்டிப்பா வரவேற்கிறோம். ஏன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் நாங்க கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆக நீங்க இப்போ வந்து எங்களுக்கு அழைத்து பேச போறீங்க. ஆக ஏற்கனவே அழைத்து தொடர்ந்து வாய்ப்பு கிடைத்தவர்களை சொல்லல, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தவர்கள் கிடைத்தவர்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப தாழ்மையா நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா பாட்டுக்கடை என்பது நம்மளோட நமக்கானது, அது எல்லாருக்குமாகவும் உள்ளது இல்லையா. அதனால இவங்களுக்கு தான் வாய்ப்பு, அவங்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்லாம் நாங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம். இது நம்மளுடைய பாட்டுக்கடை. அதனால நீங்க எல்லாருமே வரலாம், எல்லா பாடல் வேணும்னாலும் நீங்க கேட்கலாம். ஆனா ஒண்ணு, அன்பை மட்டும் கொடுத்துருப்பேன். சரியா, ஹரிஹரன் குரலில் பாடல் வருது. பாடலுக்கு பிறகு நேர்களை நம்ம சந்திப்போம்.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன்.

0: இருக்கட்டும்ங்க. பாட்டுக்கடைக்கு வந்திருக்கும் முதல் நேயரை சந்திப்போம்.
1: வணக்கம் போனா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சித்ரா சாம்பாங்.
0: சரி, வேலையே என்னது இன்னைக்கு? வீட்ல இருக்கீங்களா? சாப்பிட்டுக்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு.
1: அப்படிலாம் இல்ல போனா, உடல் நலம் குறவா இருக்கு, அதனால போனா குரலும் காணாம போயிருச்சு.
0: ஏன், என்ன ஆச்சு உடம்புக்கு?
1: சாச்ச போனா,
0: வானிலை காரணமா என்ன?
1: சொல்லுங்க.
0: இப்போ பரவாயில்ல, காட்சியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பக்கம் பாடல் என்ன வேணும்னு சொல்லுங்க.
1: அன்பே சிவம் திரையில இருந்து நம்ம கமல் சர்க்கர் இல்ல, யார் யார் யார் அந்த சிவம் என்ன அந்த பாடல் போனா?
0: ஏன் அந்த பாடல் கேக்குறீங்க? யாருக்காக கேக்குறீங்க?
1: அதுதான் போன, உங்களுக்காக தான் போனேன். காத்திருந்ததே உங்களுக்காக தான் போனா.
0: சரி, எல்லாருக்குமாகும் இன்னைக்கு பாருங்க. ஆடி வெள்ளி வேற, அன்பு மட்டும் போதும்.
1: சரிதான்,
0: எங்க பாருங்க புறப்பட்டு வந்திருக்கீங்க இதுக்குனே. சரி, ரொம்ப நன்றி. உடம்ப பாத்துக்கோங்க, நீங்க மருந்து சாப்பிடுங்க, ஓய்வு எடுத்துக்குங்க. அப்புறம் இது சரியான திரும்பி மங்குஸ்தீனுக்கு போவாதீங்க.
1: நன்றி,
0: வணக்கம்.
1: நன்றி போனா.

0: உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்த
1: நேர்களை கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30. கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30.
2: எங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பயணத்துல இருக்கீங்க. இப்ப நிறைய இடங்கள்ல மழை பெய்யுது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. இப்ப பயணம் செய்துட்டு இருந்தா பாதுகாப்பா உங்களுடைய பயணத்தை தொடருங்க. அடுத்த நேயர் அழைப்புல காத்துட்டு இருக்கிறாரு, அவரை நாம அடுத்து சந்திக்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம்மளுடைய தொழில்நுட்ப பிரச்சனை கொஞ்சம் ஏற்பட்டிருக்கிறதுனால பாடல் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமா இருக்குது. சரி, வாங்க நேரம் மொத சந்திச்சிடலாம்.
3: வணக்கம் அக்கா, நான் வந்து பாலா ஃப்ரம் திருந்தூர்.
2: சரி சொல்லுங்க பாலா, என்ன பாட்டு வேணும்?
3: ஓகே, எனக்கு பாட்டு வந்து மறுபடியும்ல இருந்து நலமால என்னால என் வாழ்த்துக்கு.
2: யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
3: கண்டிப்பா என்னோட தம்பிக்காக, என்னோட மச்சாங்கனக்காக, எல்லாத்துக்குமே. இந்த மெலிசிலருக்கு வாழ்க்கும் தமிழ் எல்லா மக்களுக்காகவும்.
2: எவ்வளவு நல்ல பாட்டு கேக்குறீங்க எல்லாருக்கும். நன்றி, வணக்கம்.
3: ரொம்ப நன்றி.

0: போனா மாத்திரை பேசுறேன். போனா கொலஸ்தாங்கல இருந்து. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை எஸ்ட்ரோல வந்து மின்னல் நீங்க மறுபடியும் திறந்து விட்டுருச்சு.
1: ஓ பரவாயில்ல, எட்டில மூணுல கேக்குறீங்களா? அதிகமா நேயர்கள் கேக்குற ஒரு பாடல் தான், ஆனாலும் நல்ல பாட்டு கேக்கலாம் சரிங்களா? சரி, எங்க எட்டில மூணுல தானே இப்போ?
0: ஆமா, சந்தோஷமா இருக்கு.
1: சரிங்க.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு.

0: சுவையத்து மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒன்னா இணைக்குதா, அம்மாவை போலுள்ள அணைக்குதா.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: சீராய் செய்யல பாட்டுக்கடை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஸ்ட்ரோ அலைவரிசை 873 இப்பொழுது நீங்க கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலாம் கேட்கலாம். அங்க மறந்துடாதீங்க, இன்னும் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து சேரலனா இப்ப வானொலி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிருங்க மறக்காம. ஏன்னா நிறைய நேர்கள் எங்க கிட்ட கேட்ட ஒரு விஷயமே, இந்த வருஷம் என்ன நேர்கள் உங்ககிட்ட அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு கேட்டீங்கன்னா இதை தான் கேட்டாங்க. எப்போங்க எங்களுக்கு எஸ்ட்ரோல 873 மின்னல் மீண்டும் வரும் அப்படின்னு அங்க கேட்டு இருந்த நேர்களுக்கு எல்லாம் இதுதாங்க பதில். சரி, அடுத்த நேர சந்திப்போம்.
1: ஹலோ, வணக்கம். நான் ரோஷன் பேசுறேங்க.
0: ரோஷன் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ரோஷன் வந்து கிளாங்லேண்ட் பேசுறாங்க.
0: கிளாங்ல இருந்து சொல்லுங்க ரோஷன், நெரிசல் குறைஞ்சிருச்சா இல்லையா? எங்க
1: நெரிசல் அப்படிதான் இருக்கு. அங்க
0: வேலைக்கு வீட்டு போலயே நீங்க? என்ன அப்படின்னா?
1: ஒன்னும் இல்லையா, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க கிளம்ப போட்டுருவோங்க. குணாலேன்னு ஒரு பாட்டு போடுங்க.
0: குணாலேந்து ஒன்னா என்ன பாட்டு?
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுங்க.
0: எங்களுக்கு பிடிச்ச பாட்டா நாங்க ஏன் பாட்டுக்கடை நடத்துறோம்? கண்மணி தான். குணா படத்துல பார்த்த வழி இருக்கு, கண்மணி அன்போடு காதலன் இருக்கு.
1: சரி, கண்மணி போடுங்க.
0: கண்மணி பாட்டு வேணுமா?
1: ஆமா.
0: சரி, யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
1: என்னோட வைஃப்.
0: அவங்களுக்கு உண்மையா அந்த பாட்டு பிடிக்குமா? நீங்களே குணா படத்துல ஏதாவது ஒரு பாட்டு நீங்க?
1: இல்ல இல்ல, பிடிக்கும்.
0: கண்டிப்பா பிடிக்கும். சரி, அவங்களுக்காக அடுத்த பாடல கேட்கலாம். இப்ப வீட்டுக்கு போற மாதிரி வேலையெல்லாம்
1: முடிச்சுட்டு.
0: சரி சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். அடி
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்ன, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இது பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தமிழ்ந்தி ஜோஹர் பர்ல இருந்து பேசுறேன்.
0: தமிழ்ந்தி என்ன ரொம்ப அசதியா இருக்க என்ன?
1: ஆமா, வேலை இடத்துல இருக்க இன்னும்.
0: ஏன் வேலை முடியலையே என்ன? வியாபாரத்துக்கு போடும் போது அது அசதியா இருந்தா
1: முக்கியம்,
0: பொறுப்புங்க கட்டமா முக்கியம். சரி சொல்லுங்க, இந்த அசதிக்கு ஏத்த மாதிரி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: போஸ் படத்துல இருந்து நிஜமா நிஜமா.
0: நிஜமா நிஜமா பா, கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கீங்க நீங்க தான். சரி, கண்டிப்பா குடுக்குறோம். ஏன் அந்த பாடல் தனிப்பட்ட முறையில அதையே கேக்குறீங்க இப்போ?
1: எனக்கு அந்த அதுல உள்ள லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சோ அது க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப நாள் ஆச்சு அது பாட்டு வேற ரேடியோல கேட்டு.
0: சரி, யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
1: என் ஹஸ்பண்ட்காக.
0: பேர் சொல்லுங்க. பேர் சொல்ல மாட்டேங்களா? கணவர் பேர் எல்லாம் சொல்ல மாட்டேங்க. என் வாயால எப்படி சொல்லுவேன்றீங்க?
1: இல்ல இல்ல, அப்படி இல்ல இல்ல, அவரு நான் பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன்.
0: என்ன பேரு?
1: சரவணன்.
0: சரவணன், சரி, அவருக்காக அடுத்த பாடல கேக்கலாம்.
1: நன்றி.
0: சரி, அவங்க விரும்பி கேட்ட பாடலை நம்ம அடுத்து கேட்க போறோம். நம்மளுடைய தீரா இசையின் நிறைவு பாடலும் அதுதான். இன்றைக்கு அழைத்து பேசிய உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வார இறுதி நாள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்களா அமையட்டும். ஆக மனசுல இருக்கிற வாரத்துல இறக்கி வச்சு சந்தோஷமா அடுத்த நொடி ரொம்ப அழகா இருக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம போய்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில. அடுத்து காற்றின் மொழி, இதுல உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. இந்த அளவோடு உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். போனா வீரமோகன். வாங்க, அவங்க பாடல், அவங்க விரும்பி கேட்ட பாடலை நம்ம தீரா இசை பாட்டு கடையின் நிறைவு பாடலா கேட்கலாம்.
2: நிஜம்.

0: தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம். தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றியுள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீராயிசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: அறிவிப்பு.
1: வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நடப்பு தவணை நிறைவடையும் வரை ஒற்றுமை அரசாங்க தலைவர்கள் அனைவரும் கூட்டரசு அளவில் முழு ஒத்துழைப்பை வழங்கும் கடப்பாட்டை கொண்டிருப்பதாக தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சஹீத் அமீடி தெரிவித்தார். நகரி சம்பிலான் தேர்தலில் எந்த முடிவு கிடைத்தாலும் இக்கடப்பாட்டில் மாற்றம் இருக்காது என அவர் தெளிவுபடுத்தினார். சிலாங்கூர் ஸ்ரீகம்பாங்கான் இடைநிலைப் பள்ளியின் முன்புறம் மாணவரையும் அவரது தந்தையையும் உட்படுத்திய மோதலில் தொடர்புடைய மாணவருக்கு மாநில கல்வித்துறை GPN ஆலோசனை சேவையை வழங்கியது. இவ்விவகாரம் தொடர்பான விசாரணையில் தமது தரப்பு முழு ஒத்துழைப்பு வழங்கிய வேளை வன்முறை போன்ற எந்தவொரு முறைகேடு நிகழ்ந்திருந்தாலும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என GPN அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. பினாங்கு தென் சுப்ராங் பிராய் மாவட்டத்தில் உள்ள கரியான் ஆற்றின் நீர் சுத்திகரிப்பு ஆலை திட்டத்திற்கு 167 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவியை பெங் ரயாட் வழங்குகிறது. இது அதன் கட்டுமான செலவில் 80% பெங் ரயாட் ஈடுகட்டுவதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இந்தியாவின் இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி இயக்கத்தின் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் 2ம் கட்ட பேச்சு நடத்தினர். தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என மோடி கூறியதை தொடர்ந்து இந்த சந்திப்பு நடத்தப்பட்டதாக அக்கட்சியின் ஊடக தொடர்பாளர் சௌரவ் தாஸ் கூறினார். பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்திற்கான முதன்மை கடல்பாதை ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள 6000 மாலுமிகளை வெளியேற்றி அவர்களை தாயகத்திற்கு திருப்பி அனுப்ப உதவுமாறு மேற்காசிய போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளை ஐநா வலியுறுத்தியுள்ளது. அந்த மாலுமிகளின் அவல நிலைக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமை தலைவர் வால்கத் கூறினார். விளையாட்டு 2026-2027 பருவ A1 செமி ப்ரோ லீக் கார்பந்து போட்டியை எதிர்கொள்ளும் வகையில் பேரா FAUக்கான தலைமை பயிற்றுநராக சிலாங்கூர் முன்னாள் உதவி பயிற்றுநர் நூர் ஜைடி ரோஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளதாக பேரா கார்பந்து சங்கம் பாஃபா தெரிவித்துள்ளது. AFC ப்ரோ பட்டய கல்வி பயிற்றுநர் உரிமம் கொண்டுள்ள நூர் ஜைடி ரோஹ்மாட்டின் தகுதியை அடிப்படையாக கொண்டு அவர் அப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டதாக பாஃபா தலைவர் டத் முகமது அசர் ஜமலுடீன் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே தெலுங்கு பாடல்களை நாங்க கைவசம் எடுத்து வைத்திருக்கோம். பாடல்களை கேட்டுக்கிட்டே நிகழ்ச்சியும் கேளுங்க. இப்போ வாங்க தொடக்க பாடலை கேட்டு வரலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:40.

தேவிசிறி பிரசாத் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, டல்கர் சல்மான் நடிக்கும் 41வது திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு பெயரிட்டப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவங்க ஜோடியாக பூஜா ஹெச் வந்து நடிக்கிறாங்க. அவங்களுடைய முதல் தோற்ற போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா காதல் மீண்டும் மலரும் அப்படின்ற ஒரு சின்ன தலைப்பையும் வந்து வைத்திருக்காங்க. ரவி வந்து இயக்கும் இந்த படத்தை SLV சினிமாஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தெலுங்கில் உருவாகும் இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தியில வெளியாகவிருக்கு. இது காதலையும் நம்பிக்கையும் மீண்டும் கண்டுபிடிக்கும் ஒரு அழகான கதையை கொண்ட படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இந்த வார சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: சனிக்கிழமை 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.

சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். தெலுங்கு பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆடி வெள்ளி அப்படின்றதுனால தேடலும் தெளிவும் அங்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை ஒட்டி பேச போறாங்க. ஆடி சுவாதி. ஆடி சுவாதினா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இன்றைக்கு 10 மணிக்கு மேல தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. ஏன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஆடி வெள்ளி அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம அதிகமா பார்ப்போம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா சுத்தமா இருந்து நம்ம கோவிலுக்கு போய் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிப்போம். ஆனா இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: செலவு வந்து ரெண்டு பேருமே பகிர்ந்து ஓகே என் சம்பளத்துல என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படி நம்ம பேசி செய்யும் போது அந்த பர்சன் அங்கிட்ட இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேலன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும் போது நம்ம எப்படி அதை சொல்ல முடியும் நம்ம இறுக்கமான நிலைமையில இருக்கும் அப்படின்னு
2: அதான் பிரச்சனை தள்ளி இருக்கிறதுக்கு இப்ப இது ரொம்ப முக்கியம்ன்றீங்க
1: இருக்கலாம்
3: செலவு எப்படிங்க
1: நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம் ஃபுல் டே எங்களுக்கு வெளியதான் வேலைனா ரொம்ப நல்ல பிள்ளைங்க கால பசியாரி நான் காசு கட்டிடுவேங்க ரொம்ப வராது பாருங்களேன் புள்ள அவர்கிட்ட கொடுத்துருவேன் அதே மாதிரி அந்த டே ஃபுல்லா போகுதுன்னா டீ பிரேக் நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க நடத்துக்குவேன் டின்னர் பிரேக் அவர்கிட்ட கொடுத்துருவேன்
3: ஏன்னா அங்க நம்ம பெருசா தேடுவோம்
1: அதெல்லாம் பட்ஜெட் பெருசா போவோம்
3: ஒருவேளை அந்த மாதம் இடிச்சா
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்

இன்றைய தலைக்கு பாடல் தொகுப்பின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. வெசவி அப்படின்ற திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தோம். நிறைவு பாடலை இப்போ நாம கேட்ட பிறகு உங்களுக்காக 9 மணிக்கான செய்திகளும் ஒளிபரப்பாக உள்ளது. பாடல்களை கேட்டு ரசிக்க மறந்துடாதீங்க.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல? யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: சுதந்திரமும் இறையாண்மையும் கொண்ட நாடாக மலேசியா தனது உரிமைகளை தொடர்ந்து நிலைநிறுத்தும். நடப்பு தவணை நிறைவடையும் வரை ஒத்துழைப்பு தொடரும், ஒற்றுமை அரசாங்க தலைவர்கள் கடப்பாடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசியா சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக தனது உரிமைகளை தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். எந்த ஒரு தரப்பினரின் அழுத்தத்திற்கும் அடிப்பணியாமல் தனது வெளியுறவுக் கொள்கையை தீர்மானிப்பதில் மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளுடனும் மலேசியா நல்லுறவையும் வர்த்தகத்தையும் பேண விரும்புவதாக நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை நாட்டில் ராணுவப்படை உறுப்பினர்களின் சமூக நலனில் தொடர் கவனம் செலுத்தப்படும். இதில் அவர்களின் குடியிருப்பு விவகாரமும் அடங்கும். இதன் மூலம் தற்காப்பு உறுப்பினர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் வசதியான குடியிருப்பில் வாழ்வதை உறுதி செய்ய முடியும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். ராணுவ உறுப்பினர்களின் வீடமைப்பு மேம்பாட்டிற்காக அரசாங்கம் இவ்வாண்டு மிகப்பெரிய ஒதுக்கீட்டை செய்துள்ளதாக அவர் கூறினார். ராணுவ படையினரின் சமூக நலனை வலுப்படுத்துவதன் மூலம் நாட்டின் தற்காப்பில் அவர்கள் தன்னிறகற்ற சேவையை வழங்க முடியும் என்றார் அவர். நடப்பு தவணை நிறைவடையும் வரை ஒற்றுமை அரசாங்க தலைவர்கள் அனைவரும் கூட்டரசு அளவில் முழு ஒத்துழைப்பை வழங்கும் கடப்பாட்டை கொண்டிருப்பதாக தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி தெரிவித்தார். நகரசம்பிலான் தேர்தலில் எந்த முடிவு கிடைத்தாலும் இக்கடப்பாட்டில் மாற்றம் இருக்காது என அவர் தெளிவுபடுத்தினார். அக்கூட்டணி ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு தீர்மானமும் தேர்தல் முடிவினால் பாதிக்கப்படாது என துணை பிரதமருமான அவர் உறுதியளித்தார். தமக்கும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் இடையிலான நல்லுறவு சுமூகமாகவே காணப்படுவதாக குறிப்பிட்ட அவர், தங்களின் பணி தொழில்முறை ரீதியாக ஆக்ககரமாக உள்ளதாக அவர் கூறினார். இது ஒரு மாநில தேர்தல் மட்டுமே, எனவே தாங்கள் தேசிய நிலையிலான விவகாரங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். இதனிடையே ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நடைபெறும் 2026 காமன்வெல்த் போட்டியில் பங்கிருக்கும் மலேசிய அணியினர் வெற்றியுடன் நாடு திரும்புமாறு டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய அணியினருக்கு தனது முழு ஆதரவு உள்ளதாக அவர் கூறினார். அதிகாலை நடைபெற்ற அப்போட்டியின் அதிகாரப்படி தொடக்க விழாவில் ஜலூர்கமிலாங் கம்பீரமாக பறந்ததைப் போல நாட்டு மக்களின் பிளவுபடாத ஆதரவும் தேசிய அணியினருக்கு நிச்சயம் இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து போட்டிகளிலும் உத்வேகத்துடன் விளையாடி நாட்டிற்கு பெருமை சேர்க்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். பினாங்கு தென் சபுராங் பிராய் மாவட்டத்தில் உள்ள கரியான் ஆற்றின் நீர் சுத்திகரிப்பு ஆலை திட்டத்திற்கு 167 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவியை பேங் ரயாட் வழங்குகிறது. அதன் கட்டுமான செலவில் 80 விழுக்காட்டை பேங் ரயாட் ஈடுகட்டுவதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவியை வழங்குவது மட்டுமல்லாமல் மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் நேரடி பயன்களை அளிக்கும் முக்கிய உள்கட்டமைப்புகள் மேம்பாட்டிற்கும் பேங் ரயாட் ஆதரவளிப்பதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூர் ஸ்ரீகம்பங்கான் இடைநிலைப் பள்ளியின் முன்புறம் மாணவரையும் அவரது தந்தையையும் உட்படுத்திய மோதலில் தொடர்புடைய மாணவருக்கு மாநில கல்வித்துறை JPN ஆலோசனை சேவையை வழங்கியது. இவ்விவகாரம் தொடர்பான விசாரணையில் தமது தரப்பு முழு ஒத்துழைப்பு வழங்கிய வேளை வன்முறை போன்ற எந்தவொரு முறைகேடு நிகழ்ந்திருந்தாலும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது எனவும் இச்சம்பவத்தை கடுமையாக கருதுவதாகவும் JPN அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. தொடர்புடைய பள்ளி வளாகத்திற்கு வெளியே மாணவர் சிலர் மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக JPN குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை பொதுமக்கள் இச்சம்பவம் குறித்து ஆருடங்களையோ உண்மையற்ற தகவலையோ பரப்ப வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my
0: அமெரிக்காவுக்கான சிங்கப்பூர் ஏற்றுமதி பொருட்கள் மீது 12.5% விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்க எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து பல்வேறு வழிமுறைகளை ஆராய்வதற்காக சிங்கப்பூர் தொடர்ந்து அமெரிக்க வர்த்தக நிகராளியுடன் பேச்சு நடத்தும். வாஷிங்டனுக்கான சிங்கப்பூரின் உள்நாட்டு ஏற்றுமதிகளில் 1/3 வரை 12.5% விழுக்காடு சுங்க வரிக்கு உட்படுத்தப்படும் என்று வர்த்தக தொழில்துறை அமைச்சர் தெரிவித்தது. இது இன்று தொடங்கி நடப்புக்கு வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டாய தொழிலாளரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் இறக்குமதி தொடர்பான கொள்கைகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி இயக்கத்தின் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் 2nd பேச்சு நடத்தினர். தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என மோடி கூறியதைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு நடத்தப்பட்டதாக கட்சியின் ஊடக தொடர்பாளர் சௌரப் தாஸ் கூறினார். அந்நாட்டு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதன் பதவி விலகக் கோரி ஆயிரக்கணக்கானோர் போராட்டங்களை நடத்தினர். பல மாதங்களாக செயல்பட்டு வரும் இந்த இயக்கமும் போராட்டம் மோடியின் 3rd பதவி காலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்திற்கான முதன்மை கடல் பாதை ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள 6000 கடலோடிகளை வெளியேற்றி அவர்களை தாயகத்திற்கு திருப்பி அனுப்ப உதவுமாறு மேற்காசிய போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளை ஐநா வலியுறுத்தியுள்ளது. மனிதநேய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள அவர்களின் அவல நிலைக்கு உடனடி தீர்வு எடுக்கப்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமை தலைவர் வால்கத்தர் கூறினார். தூதரக உதவி, அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் உள்ளிட்ட உதவிகள் மூலம் அந்த கடலோடிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு தொடர்புடைய நாடுகளையும் கப்பல் உரிமையாளர்களையும் டர்க் கேட்டுக்கொண்டார். தென்மேற்கு பிரான்சில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ ஏற்பட்டுள்ள நிலையில் 40,000 மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் பரவியுள்ள தீயை அணைப்பதில் கடந்த சில நாள்களாக 100,000 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதாக உள்துறை அமைச்சர் லாரன் நூனெஸ் கூறினார். மேலும் 10,000 மேற்பட்ட ஹெக்டர் நிலம் தீக்கிரையானதாகவும் 50 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அங்கு நிலைமை மிகவும் மோசமடைந்து வருவதாக அதிபர் இமானுவல் மக்ரோன் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். விளையாட்டு 2026-2027 பருவத்துக்கான A1 செமி ப்ரோ லீக் கார்பந்து போட்டியை எதிர்கொள்ளும் வகையில் பேராக் FAவுக்கான தலைமை பயிற்றுநராக ஸ்லாங்கூர் முன்னாள் உதவி பயிற்றுநர் நூர் சைடே ரோஹ்மா நியமிக்கப்பட்டுள்ளதாக பேரா கார்பந்த சங்கம் பாஃபா தெரிவித்துள்ளது. AFC ப்ரோ பட்டய கல்வி பயிற்றுநர் உரிமம் கொண்டுள்ள நூர் சைடே ரோஹ்மாட்டின் தகுதியை அடிப்படையாக கொண்டு அவர் அப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டதாக பாஃபா தலைவர் டத்து முகமது அசார் ஜமலுடன் கூறினார். நூர் சைடே ரோஹ்மாட் கார்பந்து துறையில் 10 மேலான அனுபவத்தை கொண்டுள்ளது. பேரா FA அணியை மேலும் வலுவான போட்டியாளராக மாற்ற உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே 2026 மலேசிய மின் விளையாட்டு லீக் போட்டி மீண்டும் தொடங்குகின்ற வேளை 12,000 விளையாட்டாளர்களை ஒன்றிணைப்பதை இ ஸ்போர்ட்ஸ் இன்டகிரேட்டட் ESI நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளது. அதேவேளை இப்போட்டியின் மூலம் விளையாட்டாளர்களின் திறன் வலுப்படுத்தப்படுவதோடு 246,500 ரிங்கிட் பரிசுத் தொகையும் வழங்கப்படும் என்று ESI நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இளைஞர் விளையாட்டு அமைச்சின் கீழ் நடைபெறும் இப்போட்டிக்கான பதிவு செயல்முறை அடுத்த மாதம் 18 மூடப்படும். மொபைல் லெஜெண்ட்ஸ் பேங் பேங், PUBG மொபைல், இ ஃபுட்பால் மொபைல் ஆகிய மின் விளையாட்டுகள் இப்போட்டியில் இடம்பெறும். சுதந்திரமும் இறையாண்மையும் கொண்ட நாடாக மலேசியா தனது உரிமைகளை தொடர்ந்து நிலைநிறுத்தும். நடப்பு தவணை நிறைவடையும் வரை ஒத்துழைப்பு தொடரும். ஒற்றுமை அரசாங்க தலைவர்கள் கடப்பாடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2003 இன்றைய நாளில் மலேசியாவும் சிங்கப்பூரும் பத்துபூத்தி மிடல் ராக்ஸ் சவுத் லெட்ச் தொடர்பான உரிமை சிக்கலை நெதர்லாந்தின் த ஹாக் பன்னாட்டு நீதிமன்றத்தில் அதிகாரப்படியாக முன்வைத்தன. 2003 பிப்ரவரி 6 நாள் புத்ராஜியாவில் இரு நாடுகளும் சிறப்பு உடன்பாட்டில் கையெழுத்திட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 2003 மே 9 நாள் நடைமுறைக்கு வந்த உடன்பாட்டின்படி இந்த 3 பகுதிகளில் மீது இறையாண்மை மலேசியாவுக்கா சிங்கப்பூருக்கா என்பதை பன்னாட்டு நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டு மதிப்பதாக இணக்கம் கண்டன.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்காயில் இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி அன் யத்ரிப மஸலம் மா பஊலதன் ஃபமா ஃபௌகஹா فاما الذين امنوا فيعلمون انه الحق من ربهم واما الذين كفروا فيقولون ماذا اراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به الا الفاسقين صدق الله العظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே பல்வேறு உதாரணங்களை அடிப்படையாக கொண்டு பல நல்ல விஷயங்களை நமக்கு போதித்து தருகிறான். இந்த உதாரணங்களை நாம் மனிதர்களுக்கு ஏன் போதிக்கிறோம் என்கிற காரணத்தை அல்லாஹ் சொல்கிற போது அதை நல்ல அறிவாளிகள் விளங்கிக் கொள்வார்கள் என்றும், இந்த திருக்குர்ஆனிலே எல்லா மக்களுக்கும் விளங்குகிற விதத்தில் எல்லா உதாரணங்களையும் நாம் கூறியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா உதாரணங்களை கூறுவதற்கு உண்டான காரணங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஒரு உதாரணத்தை சொல்லுகிற போதுதான் உண்மையை சத்தியத்தை விளக்குவதற்கு இலகுவான வழியாக அமைந்திருக்கிறது. உதாரணங்களோடு ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிற போது உண்மையை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு காரணங்களாக உதாரணங்கள் விளங்குகின்றன. திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் நேரடியாக விளக்கத்தை பெற்றுத்தரும் உதாரணங்களையும் மறைமுகமாக விளக்கத்தை பெற்றுத்தரும் உதாரணங்களையும் நம்மால் படித்து விளங்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பைஹக்கி என்கிற நபிமொழி கிரந்தத்தில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல் குர்ஆன் நஸல அலா ஹம்ஸத் அவ்ஜுஹ். இந்த திருக்குர்ஆன் இருக்கிறதே, இது ஐந்து அடிப்படையில் இறக்கப்பட்டிருக்கிறது. ஹலால் வ ஹராம் வ முஹ்கம் வ முத்தஷாபிஹ் வ அம்சால். ஹலால் எது, ஹராம் எது, எது தெளிவானது, எது தெளிவற்றது மற்றும் உவமைகள், உதாரணங்கள், இவை இந்த அடிப்படையில் தான் திருக்குர்ஆன் வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஃபஅமலு பில் ஹலால், எது ஹலாலோ அதை அமல் செய்யுங்கள். வஜித்தனிபுல் ஹராம், எது ஹராமோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். வத்தபி அல் முஹ்கம், எது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வஆமினு பில் முத்தஷாபி, எது உங்களுக்கு புரியவில்லையோ அதை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். வஅத்தபிரு பில் அம்சால், உதாரணங்களை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அந்த வகையில் நாம் அற்பமாக நினைக்கிற புழு பூச்சிகளை கூட திருக்குர்ஆன் நமக்கு உதாரணங்களாக காட்டுவதற்கு தயங்கியதில்லை. எறும்பை பற்றி சூரா அன் நம்மல் என்கிற அத்தியாயத்திலேயும், சிலந்தி பூச்சியை பற்றி அல் அன்கபூத் என்கிற அத்தியாயத்திலேயும், கரையான் எறும்பை பற்றியும் கூட சூரா சப என்கிற அத்தியாயத்திலேயும், வெட்டுக்கிளி மற்றும் தலையில் கடிக்கும் பேன் பூச்சியை பற்றி ஆராஃப் என்கிற அத்தியாயத்திலேயும், ஈயை பற்றி சூரா அல் ஹஜ் என்கிற அத்தியாயத்திலேயும், தேனியை பற்றி அந்நகல் என்கிற அத்தியாயத்திலேயும், கொசுவை பற்றி அல் பக்ரா என்கிற அத்தியாயத்திலேயும் திருக்குர்ஆன் உதாரணங்களோடு நமக்கு சில விஷயங்களை விளக்கி கூறுகிறது. இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி அன் யத்ரிப மஸலம் மா பஊலதன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹு தாலா கூறுகிறான், ஒரு உதாரணத்தை நாம் உங்களுக்கு கூறுவதாக இருந்தால் அல்லாஹு தாலா வெட்கமே படமாட்டான். அது கொசுவை விட அற்பமான பூச்சியாக இருந்தாலும் கூட அதை உதாரணம் குறிப்பிடுவதற்கு அல்லாஹு தாலா தயங்க மாட்டான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், கொசு என்பது நம்முடைய இரண்டு கைகளால் அடித்து நசுக்கி சாகக்கூடிய ஒரு அற்பமான பூச்சி என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, கொசு என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. எப்படி யானை நமது கண்களுக்கு பிரம்மாண்டமான படைப்பாக தென்படுகிறதோ அதே போன்றுதான் படைப்பின் விஷயத்தில் கொசுவும் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நுண்கருவி மூலம் பெரிதுபடுத்தப்பட்ட அதன் தோற்றத்தை காட்டி அதன் அற்புதங்களையும் விந்தையான அதன் ஆற்றலையும் நமக்கு விளக்கி காட்டுகிற போது நாம் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. அதன் தலையில் மட்டும் 100 கண்களும் வாயில் 48 பற்களும் கொண்ட கொசுவிற்கு அதன் உடலில் 3 இதயங்கள் உள்ளன. அதன் தும்பிக்கை நுனியில் 6 அறைகளும் ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனி அலுவல்களும் உண்டு. ஒவ்வொரு பக்கத்திலேயும் 3 இறக்கைகள் கொண்ட கொசுவிற்கு எக்ஸ்ரே கருவி போன்ற நுண்ணிய தெர்மோமீட்டர் பொருத்தப்பட்ட சிகப்பு நிறத்தில் ஒரு நுண்ணிய கருவி அதனுள்ளே படைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வேலை என்ன தெரியுமா? அது மனித உடலில் இருளில் வந்து அமர்ந்து இரத்தத்தை உறிஞ்சும் போது யாரும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் மனிதனுடைய நிறத்திற்கு ஏற்றவாறு தன் நிறத்தை மாற்றிக் கொள்கிறது. அதனிடம் உள்ள மெல்லியதாக அதே சமயம் கூர்மையான ஊசியால் கடினமான தடிப்பமான துளுகளை கூட துளையிட்டு இலகுவான முறையிலே இரத்தத்தை உறிஞ்சி குடித்து தன் பசியை தீர்த்து கொள்கிறது. மனிதனின் இரத்த வாடையை 60 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருந்தாலும் கூட எளிதில் நுகர்ந்து தெரிந்து கொள்கிற அற்புதமான ஆற்றலை ஒரு கொசு அடைந்திருக்கிறது. 2.5 மில்லிகிராம் எடை கொண்ட கொசுவிற்கு 47 பருக்கள் இருக்கின்றன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கொசுவுக்குள்ளே அல்லாஹு தாலா இவ்வளவு அற்புதங்களையும் ஆற்றலையும் வைத்திருக்கிறான். உருவத்தில் யானையையும் திமிங்கலத்தையும் பிரம்மாண்டமான படைப்பாக நாம் கருதுகிற அதே நேரத்தில் ஆய்வாளர்கள் கொசுவும் ஒரு பிரம்மாண்டமான திறமைகளும் ஆற்றலும் நிறைந்த படைப்பு என்று நமக்கு அதன் அற்புதத்தை எடுத்துச் சொல்கிற போது திருக்குர்ஆனுடைய வசனங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இன்னல்லாஹ லா யஸ்தஹீ அன் யல்ரிப மஸலமா பஊலா. அல்லாஹு தாலா கொசுவை விட அற்பமான பூச்சிகளையும் கூட உதாரணம் காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டான் என்று ஏன் சொன்னான் என்று இப்போதுதான் புரிகிறார். மனிதனை கடித்து இரத்தத்தை உறிஞ்சுவது பெண் கொசுதான் என்றும் அறிவியல் உலகம் நமக்கு கூறுகிறது. எனவேதான் திருக்குர்ஆன் வசனம் பஊலத்தன் பெண் கொசு என்கிற பெண் பாலை இந்த இடத்திலே நமக்கு குறிப்பிட்டு கோடிட்டு காண்பிக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது, ஆண் கொசு என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் பஊலத்தன் பெண் கொசு என்கிற பெண்பாலை பயன்படுத்தி பெண் கொசுதான் மனிதனை கடிக்கும் என்கிற அறிவியல் உண்மையை நமக்கு உணர்த்து காட்டுகிறது திருக்குர்ஆன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய வரலாற்றில் கொசுவிற்கும் மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். செய்தனா நபி இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் பாபிலோனை தலைநகராக கொண்டு உலகையே ஆட்சி செய்து வந்த கொடுங்கோல் மன்னன் நம்ருதின் வரலாற்றை ஹதீஸ்கலை வல்லுநரான இமாம் தபரி ரஹமஹுல்லா அவர்கள் ஜாமியுல் பயான் என்கிற ஹதீஸ் கித்தாபிலேயும் தாரீஹுர் ரசூல் வல் முலூக் என்கிற வரலாற்று நூலிலேயும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அலம் தர இலல்லதி ஹாஜ் இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன்னத்தாஹுல்லாஹுல் முல்க். அல் பக்கரா சூராவின் 258 வசனத்தில் நம்ருத் என்கிற கொடுங்கோல் மன்னனுக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த விவாதத்தை குறிப்பிட்டு திருக்குர்ஆன் இந்த வசனங்களை கூறுகிறது. நம்ருத் இப்னு கன்ஆன் என்கிற அரசனின் அரசவை சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் தௌஹீதை பற்றியும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து உரைத்த போது இது கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹ்யி வயுமீத், என்னுடைய ரப்பு உயிர்ப்பிக்கிறான், நாடியவர்களை மரணிக்கச் செய்கிறான் என்று தன்னுடைய

0: மகரிப், என்னுடைய இறைவன் அல்லாஹு தாலா கிழக்கிலே இருந்து சூரியனை உதிக்கச் செய்கிறான், நீ வேண்டுமானால் அதை மேற்கிலே இருந்து உதிக்கச் செய் பார்க்கலாம் என்று வாதிட்ட போது ஃபபுஹித்தல்லதி கஃபர், நம்ரூது மன்னன் வாயடத்து போய்விட்டான் என்று திருக்குர்ஆன் நடந்த வரலாறை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அல்லாஹுவோடு போர் செய்யப் போகிறேன் என்று கூறிவிட்டு மிக உயரமான கோபுரத்தை கட்டி அதன் உச்சியிலிருந்து களியின் மீதேறி வானத்தின்பால் அம்புகளை எறிந்தான் நம்ரூத். இதை பற்றி அந்நஹலு சூராவின் 26வது வசனம் குறிப்பிடுகிற போது, ஃபத்தல்லாஹு புன்யானஹும் மினல் கவாயிதி ஃபஹர்ர அலைஹிமுஸ் ஸக்ஃபு மின் ஃபௌகிஹிம், அவன் முகடின் மீது ஏறி அம்புகளை எறிந்தான், வாத்தாஹுமுல் அஸாபு மின் ஹைஸு லா யஷ்ஊரூன், அவர்களுக்கு தெரியாமலேயே அல்லாஹு தாலா வேதனையை கொடுத்தான் என்று இந்த வரலாற்றை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்கிறார். இப்ராஹிம் நபியை நெருப்புக் குண்டத்தில் தூக்கி எறிவதற்காக மிகப்பெரிய நெருப்புக் குண்டத்தை தயார் செய்தான் நம்ரூது மன்னன். குல்னா யா நாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம், 7 நாட்கள் நெருப்புக் குண்டத்தில் இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்தவித கவலையும் சலனமும் இல்லாமல் அல்லாவை அமைதியாக தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை மட்டுமே அந்த நெருப்பால் பொசுக்க முடிந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றும் திருக்குர்ஆன் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இவ்வளவு கொடுமைகளையும் அகங்காரத்தையும் அதிகாரத்தையும் கொண்ட நம்ரூத் மன்னனின் ஆட்சி 400 ஆண்டு காலம் நீடித்தது. ஆணவமும் பெருமையும் கொண்ட நம்ரூது மன்னனின் ஆட்சி எப்படி முடிவுக்கு வந்தது என்பதை இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது. ஒரு நாள் அவன் அரண்மனையில் அமர்ந்திருக்கிற போது அவனுடைய நாசி துவாரத்தின் வழியாக ஒரு கொசு உள்ளே சென்றது. அவன் தலைப்பகுதிக்கு உள்ளே சென்று அந்த கொசு மூளைக்குள்ளே சென்று கடித்துக் கொண்டே இருந்தது. அப்போதே தலையில் ஒரு விதமான அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பு தாங்க முடியாமல் தன் தலையை யாராவது அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு சுத்தியலை தயார் செய்து அவ்வப்போது தன் தலை மீது அடிப்பதற்காக ஒரு பணியாளரை நியமித்தான் நம்ரூது மன்னன். அடிப்பதையே வேலையாக கொண்ட அந்த பணியாளன் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து ஓங்கி அந்த சுத்தியலால் நம்ரூது மன்னனின் தலையின் மீது அடித்தான். அப்போது தலை இரண்டாக பிளந்து இறந்து போனான் நம்ரூது மன்னன். 400 ஆண்டு கால மன்னன் நம்ரூதுடைய தலை வெடித்தபோது ஒரு சிறிய கொசு மிகப்பெரிய கொசுவாக பறந்து சென்றது என்பதாக வரலாற்று புத்தகங்களில் நாம் படிக்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேங்கி நிற்கும் மழை நீரிலும் மனிதர்கள் பயன்படுத்தும் நீர்நிலைகளிலும் முட்டையிடுகிற கொசுக்கள் ஒரே நேரத்தில் 100 முட்டைகள் இடுமா? அதனால் டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல் நோய்கள் வேகமாக பரவுகிறது. உலகில் 2700 வகையான கொசுக்களால் சிக்கன்குனியா, யானைக்கால் நோய், மூளை காய்ச்சல் போன்ற பல்வேறு உயிரை பறிக்கிற ஆபத்தான நோய்கள் மிக இலகுவாக வேகமாக பரவுகிறது. மனிதர்களின் இறப்பிற்கு மிகப்பெரிய காரணமாக கொசுக்கள் விளங்குகின்றன. எனவே முதலில் கொசுக்கள் உற்பத்தியாகாமல் இருப்பதற்காக வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டிற்கு வெளியேயும் நீர் தேங்குவதை அப்புறப்படுத்த வேண்டும். கொசு விரட்டிகளை பயன்படுத்தி அதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் கொசுக்களை விரட்டியடிக்கின்ற இயற்கையான செடி வகைகளையும் மூலிகை வகைகளையும் வளர்ப்பதன் மூலம் கொசு உற்பத்தியாவதை தடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கொசுக்களால் ஏற்படுகிற எல்லாவிதமான பாதிப்புகளை ஒட்டும் நம்மையும் நம் மக்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்தி மனிதர்கள் அனைவரும் வளமாக நலமாக வாழ்வதற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உதவி செய்வானாக. வஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கி.
3: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

கார்த்திக் மற்றும் சித்ரா கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேல சிறிதளவு 6 மணிக்குள்ள இந்த நேரலையில் நீங்கள் கேட்கும் இந்த பாடல்களா இருக்கட்டும், தகவல்களா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடத்திற்கு வந்து இந்த தட்டுப்பாடு இருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பணிகள் வந்து இன்று இரவு நடைபெற போகுது, அதனாலதான் இதை நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே சமயம் தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி சுவாதி அப்படின்ற தலைப்புல பேச போறோம். ஆடி சுவாதியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தெளிவை தான் இன்றைக்கு வந்து நமக்கு முனைவர் தர்மலிங்கம் அவர்கள் வழங்க போறாரு. என்ன சொல்ல போறாங்க, என்ன நடக்க போகுது, அது எல்லாமே இன்றைக்கு நாம நிகழ்ச்சியில கேட்க போறோம். தொடர்ந்து நீங்க இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் ஷான் ராட்டன் மற்றும் சின்மயி கொண்டு வரும் பாடல்.

0: உறவுகள், தொடர்கதை, தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
1: ஹலோ, எப்படி இருக்க?
2: ராஜக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
2: அப்பா இருங்கம்மா,
1: கவலைப்படாதீங்க.
0: உறவுகள், தொடர்கதை, மின்னல் FM, வானொலி அல்ல வாழ்க்கை.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

இன்றைக்கு நிறைவாக சில பாடல்களை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போறோங்க. சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேல உங்களுக்காகவே மலரும் நினைவுகளில் ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் அங்கத்துல நாம பேச போறோம். யாரோடு பேச போறோம் அப்படின்றது எல்லாமே நாங்க பொறுத்திருந்து சொல்ல போறோம். 11 மணிக்கு மேல நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை நாம கேட்டு வரலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பதிலாக சமூகத்தை ஒன்றிணைக்கும் திறன் கொண்டவர்களில் இருந்தே அரசியல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார மற்றும் கல்விசார் கொள்கைகளின் இலக்குகளை அரசியல் தலைமைத்துவம் தீர்மானிப்பதால் சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் என அவர் கூறினார். வெறுப்பு, அதிகார முறைகேடு, பழமைவாத அரசியல் ஆகியவற்றை நாடு தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். இதனிடையே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மேம்பாட்டு நிதியை அரசாங்கம் ஒருபோதும் நிறுத்தியதில்லை என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். பட்டாலிங் ஜயா டமன் சரவில் 44.5 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 30 வெள்ள தடுப்பு பணிகளை அரசாங்கம் அங்கீகரித்தது. அதற்கு சான்று பகர்வதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு பல்கலைக்கழகங்கள் உணவக நடத்துனர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடையே ஒத்துழைப்பின் மூலம் மெனு ரஹ்மா முனைப்பை மேலும் பல உயர்கல்விக் கழகங்களுக்கு விரிவுபடுத்தலாம் என்று துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சலே கூறினார். பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்பு குறிப்பாக வணிக தளங்களை வழங்குவது உட்பட வளாகங்களுக்கான நியாயமான வாடகையை நிர்ணயிப்பது இத்திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் என அவர் தெரிவித்தார். ஈரான் அனுப்பிய 6 திருக்குருதிகளையும் 7 ஏவுகணைகளையும் வெற்றிகரமாக முறியடித்ததாக ஜோர்டான் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய வட்டாரத்தில் அமெரிக்க நட்பு நாடுகள் மீதான தாக்குதலை ஈரான் இரட்டிப்பாக்கியுள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை ஜோர்டான் மீது குறிவைக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த இஸ்லாமிய குடியரசின் தாக்குதல்களை ஜோர்டானின் வான் தற்காப்பு முறைகளும் வான்படை விமானங்களும் இடைமறித்து உயிர்பொருள் சேதங்கள் ஏற்படாதவாறு தடுத்துள்ளன. ஐநா கலாச்சார நிறுவனம் உலகில் அதிக ஆபத்தான அரிய பாரம்பரிய தளங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. லெபனானின் கோட்டை ஒன்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியும் இடம்பெற்றுள்ளன. மே மாதம் லெபனானை ஊடுருவிய இஸ்ரேலிய படை யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக அறியப்படும் காலாட் அல் ஷாக்லிஃப் கோட்டையை முற்றுகையிட்டு தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இது தவிர மேற்கு கரையில் இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ள செபாஸ்தியாவும் உலக பாரம்பரிய தளமாகும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசிய மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேசிக்கொண்டிருப்பது நான் உங்கள் அஸ்வினி. சரி, இன்றைக்கு தேடலும் தெளிவும் அங்கத்தில் காற்றின் மொழி அங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி சுவாதி அப்படின்ற தலைப்புல தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்னமா ஆடி சுவாதி அப்படின்றது கேள்வி உங்களுக்கு நிச்சயமா இருக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கு நாம நிறைய விஷயங்களை பேசி தெரிந்து கொள்ள போறோம். திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க, மலேசிய சைவ நற்பணிக்கழக தலைவர். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்மா, பெருமான் திருவருளால் நலமாக இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி ஐயா. சரி, இன்றைக்கு வந்து ஆடி சுவாதி அப்படின்றத பத்தி பேச போறோம். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடந்த வாரமே வந்து நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்திருந்தீங்க. இந்த ஆடி சுவாதி என்றால் என்ன அப்படின்றதோடு நிகழ்ச்சியை தொடங்கலாமா?
1: நல்ல செய்தி இன்னைக்கு நம்ம பகிர போறோம். ஆடி மாதம்னா வழக்கமா எல்லாரும் ஆடி பூரம், ஆடி வெள்ளி, ஆடி பதினெட்டு இப்படிதான் பேசுவாங்க. இந்த ஆடி சுவாதிங்கிறத தாண்டி போயிருவாங்க. ஆனா இந்த ஆடி சுவாதிங்கிறது எவ்வளவு முதன்மையானது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை போற்றி பார்ப்பார்கள். வழக்கமா ஆடி மாதம்னா அம்மைக்குரிய மாதம்னா எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா சைவத்துக்கும் வைணவத்துக்கும் எவ்வளவு பெரிய முதன்மையானது இந்த ஆடி சுவாதி அப்படிங்கறத நாம இன்னைக்கு பேச போறோம். சுவாதிங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம விண்மீன் அல்லது நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆடி மாதத்துல வருகின்ற இந்த சுவாதி விண்மீன் மிகவும் சிறப்புடையதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப நீங்க கேப்பீங்க, என்ன சிறப்புன்னு கேப்பீங்க. அதாவது இந்த ஆடி சுவாதி பார்த்தீங்கன்னா சைவத்துல நமக்கு எப்போதும் நால்வர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலு பேர் சொல்றதை கேட்டு நடந்துக்கிறோம், நாலு பேர் சொல்றதை கேட்டு நடந்துக்கிறோம். எல்லாரும் நாலு பேர் என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, முன்னாடி வீட்டுக்காரங்க, பின்னாடி வீட்டுக்காரங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நால்வர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, சம்பந்தர், ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர் என்கின்ற நால்வர்ல இந்த சுந்தரர் என்று சொல்றாங்க இல்லைங்களா, அவருக்கு ஆரூரர் என்கின்ற பெயரும் இருக்கின்றது. அவர் இந்த ஆடி சுவாதி அன்றுதான் திருக்கைலையை, அதாவது இறைவனுடைய திருவடி எய்தினார் என்கின்ற செய்தி இந்த ஆடி சுவாதியில் நடைபெற்றது என்பதற்காக சைவர்கள் இந்த ஆடி சுவாதியை மிகச் சிறப்பாக ஆரூரருடைய குரு பூசனையாக கொண்டாடுவார்கள். அப்ப அம்மன் கோயில்கள்ல மட்டும் அல்லாமல் சைவ கோயில்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுந்தரர் குரு பூசனை இந்த முடிந்த புதன்கிழமை முடிந்தது. நேற்றுக்கு முதல் நாள் சுந்தரர் குரு பூஜை எல்லா சைவ கோயில்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட பெற்றிருக்கும். அந்த சுந்தரர் கைலையை எய்தியதுன்னு சொல்லுவாங்க. கைலை எய்ததுன்னா நம்முடைய சுந்தரருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போதே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. அவர் எப்படி கைலை எய்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அவருடைய பாடல்ல தான் என்னை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே, அந்த பதிகத்தில் அவர் சொல்றார், வானனை வந்தெதிர்கொள்ள மத்தையானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு இன்னைக்கு திருவஞ்சை களம் அப்படின்னு கேரளாவில் சொல்றாங்க.
0: சரி,
1: அந்த திருவஞ்சை களத்துல அங்கு போய் வழிபாடு பண்ணுகின்ற போது சுந்தரர் வந்து இதோடு எனக்கு வாழ்க்கை போதும் அப்படின்னு இறைவனை வேண்டார். தலைக்கு தலை மாலை அணிந்ததுன்னு ஒரு பதிகம் பாடுறாரு. அதுல இந்த உலக வாழ்க்கை இதோட போதும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இறைவன் அவருக்கு வெள்ளையானையும் இன்னும் தேவர்களும் திருமாலும் நான்முகனும் புடைசூழ வெள்ளையானை வந்து அந்த வெள்ளையானையின் மீது ஏறி சுந்தரர் கைலாயம் எய்தினார் என்கின்ற செய்தி அவருடைய பாடலேயே இருக்கின்றது. அப்போ சுந்தரர் இந்த ஆடி சுவாதி அன்றுதான் கைலைக்கு சென்று சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி இந்த உடலோடையே கைலைக்கு போனார் அப்படிங்கிற செய்தி இருக்கின்றது. அப்ப யானை வெள்ளையானை வருகின்றது. அந்த வெள்ளையானையின் மீது திருவேந்த எழுத்து மந்திரத்தை சொல்லி வெள்ளையானையின் மீது ஏது அமர்கின்றார், யானை பறந்தது அப்படின்னு சொல்லி அந்த யானை பறந்து திருக்கைலாயம் சென்றது. திருக்கைலாயத்துக்கு போகும்போது வழியிலேயே நான் சொன்னேன் இல்லைங்களா, தான் என்னை முன்படைத்தான்னு சொல்லி அந்த பதிகத்தை பாடிக்கிட்டே போயிருக்கிறார். அப்போ போய் கைலாசம் சேர்ந்தவுடனே கைலை திருக்கைலை, இப்போ நீங்கள் திருக்கைலைன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நேபாளில் இருக்க அந்த கைலையோ அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதை நுண் கைலாயம் என்று சொல்கிறோம். சைவத்தில் இப்போ நேபாளில் இருக்கிற கைலாயத்தை மவுண்ட் கைலாஷ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை வந்து பருக்கைலாயம் என்றும் நுண் கைலாயம் என்பது நம்முடைய அறிவில் இருக்கின்றது, அது இறைவன் உலகமாக இருக்கின்றது, இறைவன் திருவடியை சேர்வது என்று நுண் கைலாயம் என்று சொல்கின்றார்கள். அந்த நுண் கைலாய காட்சியை தான் திருநாவுக்கரசு பெருமான் கண்டிருக்கின்றார் என்று சொல்லி நம்ம இன்னொரு சூழல்ல அதை பார்க்கலாம். அப்ப திருக்கையில போய் அங்குதான் அந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. அந்த நிறைவு பெற்ற பாடலை பெருமான் திருவருளால் மழைக்கு கொடுத்து மழை அந்த பாடலை கொண்டு வந்து ஐயனார் என்று சொல்லக்கூடிய கடவுளிடம் கொடுத்து அதை உலகத்திற்கு அருளியதாக பெரிய புராணத்தில் சுந்தரர் வரலாற்றில் இது சொல்லப்பெற்றிருக்கின்றது. இது தவிர சுந்தரர் இப்படி கைலாயத்துக்கு போன அந்த காலகட்டத்திலேயே அவருடைய நெருங்கிய நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார்னு சொல்லி அவர் சேர மன்னர், ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள். தன்னுடைய நண்பனை பிரிந்து இருக்க முடியாதுன்னு சொல்லி சேரமான் பெருமாள் அங்கு சுந்தரர் வெள்ளையானை மீது போறதை பார்க்கிறாரு. அவர் திருவைந்தெழுத்தை நமசிவாய என்கின்ற மந்திரத்தை அவர் அமர்ந்திருந்த குதிரையின் காதில் சொல்லி அந்த குதிரை பறந்ததாம். பறந்து கைலாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சுந்தரர் அவருடைய யானையை வலம் வந்து முன்னால போய் கைலாய வாசலிலே சுந்தரருடைய வருகைக்காக சேரமான் பெருமாள் நாயனார் காத்திருந்தார் என்கின்ற செய்தியும், யார் சொல்லி நீங்கள் கைலாயத்துக்கு வந்தீங்க என்று அங்கிருக்கின்ற காவலர்கள் கேட்க, சுந்தருடைய நண்பர் அதனால் நான் முன்னால் வந்திருக்கின்றேன் என்கின்ற செய்தியெல்லாம், அது தவிர பொன்வண்ணத்து அந்தாதி என்று சேரமான் பெருமாள் நாயனார் கைலாயத்தில் பாடிய பாடலும் நம்முடைய திருமுறைகளிலே இருக்கின்றது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு அரிய அருள் நிகழ்ச்சி நடந்த ஒரு நாள்தான் இந்த ஆடி சுவாதி. அப்போ நம்ம சைவத்தில் அடியார்கள் இறைவன் திருவடி அடைந்த நாளை தான் அவர்களுக்கு குரு பூசணையாக கொண்டாடுகின்றார்கள். அப்படி இந்த சுந்தரர் இறைவன் திருவடி அடைந்த நாள், சேரமான் பெருமாள் நாயனார் இறைவன் திருவடி அடைந்த நாள் இந்த ஆடி சுவாதி என்று சொல்கின்றோம். இப்போ அதனால் சைவ கோயில்களில் இந்த ஆடி சுவாதி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அதே போன்று வைணவர்களும் இந்த ஆடி சுவாதியை மிகச்சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். அவங்க ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு திருமுறை பாடியவர்கள் 27 ஆசிரியர்கள் சைவத்தில் இருக்கின்றார்கள்.
0: சரி,
1: அதில் நால்வர் பெருமக்களை முதல்ல சொன்னேன், இன்னும் 23 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அது சைவ திருமுறைகள் அருளியவர்கள். அவங்க 18,000 பாடலுக்கு மேலே பாடியிருக்காங்க, அது இருக்கின்றது. அதே போன்று வைணவத்தில் 12 ஆழ்வார்கள் இருக்கின்றார்கள். அந்த 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வார் என்று ஒருத்தரை சொல்வது, அந்த பெரியாழ்வார் வந்து திருமாலுக்கு இருக்கக்கூடிய வாகனம், அவருடைய ஆயுதங்கள் இவற்றையெல்லாம் நாம் ஒரு ஆழ்வாராகவே குறிப்பிடுவது. அந்த அடிப்படையில் இந்த பெரியாழ்வார் வந்து கருடனினுடைய, திருமாலுக்கு வாகனமாக கருடன் இருக்கின்றதே, அந்த கருடனுடைய அம்சமாக கருதப்படுகின்றவர் இந்த பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வார் அன்றைக்கு பிறந்தார் என்று சொல்லப்படுகின்றது. சுந்தரர் ஆடி சுவாதியில் கைலை அடைந்தார், பெரியாழ்வார் ஆடி சுவாதியில் பிறந்தார். இந்த பெரியாழ்வார் தான் நீங்க பாத்தீங்கன்னா சைவத்துல எப்படி திருப்பல்லாண்டு பாடுறாங்களோ அதுபோல அங்கு வைணவத்தில் திருமாலுக்கு திருப்பல்லாண்டு பாடியவர். இன்னும் ஒரு செய்தி, கூடுதலான செய்தி என்னன்னா, ஆண்டாள் நாச்சியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு இந்த 12 ஆழ்வார்களில் ஆண்டாளும் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். அந்த ஆண்டாளை துளசி செடியின் அடியிலிருந்து கண்டெடுத்து வளர்த்தவர் இந்த பெரியாழ்வார். அதனால ஆண்டாளுக்கும் இந்த ஆடி சுவாதியில் வைணவ கோயில்களில் வழிபாடு நடத்தப்பெறுவதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போது சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இந்த ஆடி சுவாதி மிகச்சிறந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது. இப்படி சுந்தரரையும் பெரியாழ்வாரையும் நாம் சிந்திக்கின்ற வேளையில் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். அப்போ ஆடி சுவாதியில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அம்மனுக்குரிய வழிபாடாக மட்டும் இதை பார்த்துவிட்டு அதை தாண்டி சென்று விடாமல், சுந்தரர் என்பவர் யார், இந்த சுந்தரர் நமக்கு என்ன செய்து என்ன சொல்லி சென்றிருக்கின்றார், ஏன் சுந்தரரை நாம் இப்படி போற்றுகின்றோம் என்றும், அங்கு வைணவத்தில் பெரியாழ்வார் என்ன சொல்லி போனார், அவரை ஏன் போற்றுகின்றோம் என்று சிந்திக்கக்கூடிய சூழலில் நாம் இருக்கின்றோம். ஒருவேளை ஒரு பாடலை கேட்டுட்ட பிறகு நாம் சுந்தரர் பற்றி மேலும் சிந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன்.

0: இன்றைய தேடலும் தெளிவும் அங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடி சுவாதி அப்படின்ற தலைப்பையொட்டி பேசிட்டு இருக்கோம். சரிங்கய்யா, ஆடி சுவாதி அப்படின்ற ஒரு தலைப்பையொட்டி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க, வெள்ளை யானை மீது அமர்ந்திருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றீங்க. இதற்கு பிறகும் சுந்தரரை பற்றி நம்ம பேச போறோம். ஆனா இதெல்லாம் உண்மையா கற்பனையா, இந்த மாதிரியான புராண கதைகள் எல்லாம் நம்பக்கூடிய விஷயங்களா, இல்ல இல்ல சொல்லி வச்சிருக்காங்க ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்றீங்களா?
1: நல்ல கேள்வி. நிறைய கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு இதெல்லாம் ஒருவேளை புராணமாக இருக்கும், கதையாக இருக்கும், கற்பனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. இன்றைக்கும் நீங்கள் திருவஞ்சை காலத்துக்கு போனால் வெள்ளையானை அமர்ந்த பீடம் அப்படின்னு சொல்லி அந்த திருவஞ்சை கல கோயிலுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், யானை அமர்ந்த பீடம் அப்படின்னு இருக்கின்றது. சுந்தரர் திருவாரூரில் வாழ்ந்த வீடு இருக்கின்றது. சுந்தரருக்காக இறைவன் அந்த வீதியில் நடந்த வீதி இருக்கின்றது. இப்படி சுந்தரர் பிறந்த ஊரும் இருக்கின்றது, திருநாவலூர் என்று சொல்லி. இப்படி அந்த செய்திகள் எல்லாம் எங்கு இருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. தெய்வ சேக்கலார் எழுதிய பெரிய புராணம் என்கின்ற நூலில் இருக்கின்றது. அவர் திருத்தொண்டர் புராணம் என்று எழுதியிருக்கின்றார். அந்த காலத்தில் புராணம் தான் அதுக்கு பெயரிடுவாங்க. அப்போ பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புராணம்னா இது கற்பனை கலந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய புராணம் படித்தவர்களுக்கு தெரியும் சேக்கலார் எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டார். கல்வெட்டுக்கள், சான்றுகள், அங்கு இருக்கின்ற மக்களிடத்திலே காது வழியாக சேற்ற செய்திகள், இவற்றை எல்லாம் வைத்து சேக்கலார் வரலாற்று நூலாக அது இருக்கின்றது. இன்றைக்கும் அதை பற்றி ஆய்வு செய்கின்றார்கள். அதெல்லாம் நடந்த செய்திதான், கற்பனை இல்லை என்பதை அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி அது வெறும் கற்பனை இல்லை என்பது அதன் வழி தெரிய வருகின்றது. சுந்தரர் பற்றிய செய்திகள் எல்லாம் அங்கு போய் பல செய்திகள், சுந்தரருடைய பதிகங்கள் இருக்கின்றனவே, அதுவே அகச்சான்றுகளாக இருக்கின்றன. அகச்சான்றுகள்னா அந்த பாடல்லையே அது வரும். இப்போ அவர் திருமுதுகுன்றத்தில் பொன் பெற்றார் அப்படின்னு அந்த பாடலை சொல்கிறாரு. நீங்கள் திருமுதுகுன்று கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கு அந்த அவர் பொன் பெற்ற அந்த கோயில், அவர் படுத்த இடம், அது எல்லாம் இருக்கும். இப்போ சுந்தரருடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, இறைவன் அவரை வந்து தடுத்தாட்கொண்டு நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி போறாரு. வழக்கு நடக்குது. வழக்கு நடந்த மண்டபம் இருக்கின்றது. திருவருட்துறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த வழக்கு வழக்காடு மன்றம்னு அங்கே போட்டிருப்பாங்க. நீங்க போய் பார்க்கலாம். நிறைய பேர் இதை பற்றி தெரிந்து கொள்ளாதனால, அதை பற்றி செய்திகள் தெரியாதனால அது கற்பனை அப்படின்னு நினைப்பாங்க. பெரிய புராணம் இதெல்லாம் படிச்சுட்டு ஊருக்கு போய் அந்த கோயில்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்க, இந்த மயிர் நிலை குத்தி நீக்கம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுறீங்களா? மயிர் கூச்சேரியும் இங்குதான் சுந்தரர் நின்றாரா, இங்குதான் படுத்திருந்தாரா, இங்குதான் பாடினாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பித்தா பிரை சூடி அப்படின்னு பாடினோம் பார்த்தீங்களா, இங்குதான் இறைவன் வந்து மறைந்தாரா அப்படின்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கின்ற போது இந்த நமக்கு இறை மீது இருக்கின்ற அந்த அன்பு இன்னும் பெருக்கெடுக்கும் என்பது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி.
0: சரிங்க ஐயா, இப்போ சுந்தரர் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப அடிக்கடி சொல்லியிருந்தேன். யார் இந்த சுந்தரர், இவரை ஏன் வந்து ரொம்ப சிறப்பா

0: சொல்லி சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டத்திலிருந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலையை வாங்கி தந்தவர் சுந்தரர். எப்படின்னா, இப்போ நமக்கு நால்வர் பெருமக்கள்னு சொன்னோம், நாலு பேரும் இறைவனை எப்படி அணுகலாம் அப்படின்னு சொல்லி நாலு வழியை காட்டியிருக்கின்றார்கள். அதை நன்னெறி நான்குன்னு சொல்லுவாங்க. ஞான சம்பந்தர் வந்து இறைவனை அப்பாகவாகவும் தன்னை மகனாகவும் வைத்து மகன்மை நெறி அப்படின்னு சொல்றது. நாவுக்கரசர் சொல்றாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து இறைவனை ஆண்டானாகவும் தன்னை அடிமையாகவும் தொண்டனாக அவர் அந்த நெறியில் நின்று இறைவனை அணுகி இருக்கின்றார்.
1: சரி,
0: மணிவாசகர் நமக்கு நாலாவதா சொல்லுவாங்க, அவர் வந்து இறைவனை ஆசானாகவும் தன்னை மாணவனாகவும் இருந்து இறைவனை அடைகின்ற நெறியில் நின்று சென்றிருக்கின்றார். இந்த சுந்தரர் இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் தான் இறைவனை நண்பனாக இல்லைங்களா, இறைவனை நண்பனாக அணுகி அடைந்திருக்கின்றார். இப்போ இந்த மேலே சொன்ன மூன்று நெறிகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. என்ன தான் அப்பா மகனாக இருந்தாலும் அப்பா கிட்ட ஒரு மரியாதை இருக்கும். ஆமாம் தானேங்களே, இப்போ நம்ம கூட வீட்டில் அப்பா கிட்ட என்ன தான் நெருக்கமாக இருந்தாலும் ஒரு ஒரு அப்பா அப்பா அப்படின்னு ஒன்று இருக்குமா இல்லைங்களா? ஆ, இருக்கும். ஆண்டான் அடிமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ஒரு தூரம் இருக்கும். முதலாளி முன்னாடி போய் நாம் எப்படி நெருக்கமாக தோல் மேலே கை போட முடியுமா?
1: முடியாது.
0: ஆசான்னா சொல்லவே தேவையில்லை. ஆசிரியர்னா இன்னமும் கூட ஒரு தூரம் தான் இருக்கும். ஆனால் நண்பன் சொல்கிறாங்க, தான் பல பேர் சொல்கிறாங்க நண்பேண்டா நண்பேண்டான்னு. எம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் அப்படின்னு கடவுளே என்ன உனக்கு கூட்டாளியாக தந்தன்னு தரப்பட்டவரான் இந்த சுந்தரர்.
1: சரி,
0: அப்போது நமக்கு நான் தான் முதலே சொன்னேன், எல்லோரும் இறைவனை அடையலாம் என்று இறைவனை நண்பனாக நம்முடைய வாழ்க்கையில் கொள்ளலாம்னு காட்டியவர் சுந்தரர். எந்த அளவுக்கு போயிருக்காருன்னு நீங்க நினைக்கக்கூட, நண்பனா அவர் போய் திருவாரூர்ல வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அழகான பொண்ணு போகுது. இவர் உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஆஹா அழகா இருக்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய், நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, அந்த பொண்ணை எனக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுக்கணும் கடவுள்கிட்ட. கடவுள்கிட்ட கேட்பீங்களா? இறைவன் செய்து கொடுக்கிறாரு. அங்க ஊருக்கு ஊர் மக்கள்கிட்ட சுந்தரருக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு. என்ன இது மட்டும் இல்ல, கடவுள்கிட்ட காசு கேட்கிறாரு. இதை விட ஒரு படி மேல போயிங்க அஸ்வினி, இந்த கத்தூரி கமல் கொடுன்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன தெரியுங்களா, வாசனை திரையும் பெர்ஃபியூம்னு சொல்றோமே கொடு. என்ன கடவுள்கிட்ட எவ்வளவு நெருக்கமா போயிருக்க முடியும்? அப்புறம் எனக்கு பிடிச்ச என்ன பிடிச்ச சனி நீ தான்றாரு கடவுளை. கடவுளை சனின்னு ஏச முடியும், அட்ட மாகரத்து சனியே. என்ன அவ்வளவு நெருக்கம். அப்போ கடவுள்னா நம்ம என்னமோ ஒரு தூரத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம்ங்களா. சுந்தரர் வந்து உடைக்கிறாரு. சுந்தரர் உடைச்சி கடவுள்கிட்ட நண்பனா இருக்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், உன் குடும்பமே உருப்படி இல்லாத குடும்பம்னு ஏசுறாரு சுந்தரர். உன் மகனுக்கான விநாயகரு அவனுக்கு சாப்பிட்றதுக்கே நேரம் பத்தாதுங்கிறாரு. உன் பையன் இருக்கான இன்னொரு பையன் முருகன், அவன் விளையாட்டுத்தனமானவங்கிறாரு. உங்கள் வீட்டு அம்மா இருக்குது, அந்த அம்மா நீ சொல்லாமல் எதுவும் செய்யாது அப்படின்னு. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க, இதெல்லாம் கற்பனையான் தானே கேட்பீங்க. திரு ஓனகாந்தன் தளி என்கிற நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு அப்படின்னு ஒரு அருமையான பதியத்தில், உன் குடும்பமே இப்படி பொறுப்பு இல்லாத குடும்பம், என்ன உன்னை நம்பி இப்படி எல்லாம் வழிபாடு பண்றாங்களே, அவங்கள நீ சும்மா விட்டுறலாமா அப்படின்னு ஒரு நண்பனை கேட்கிற மாதிரி.
1: சரி,
0: அப்படி ஒரு எளிமையான முறையை, இறைவனை அடைவதற்குரிய ஒரு முறையை, எல்லாரும் இறைவனை தூரத்தில் வைத்து பார்த்து கொண்டிருந்த சூழல்ல இறைவன் தோல் மேல கை போடலாங்கிற போல ஒரு தோழமை நெறியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் சுந்தரர் அப்படின்னு சொன்னா, அதை விட சிறப்பு வேற என்ன வேணும் நமக்கு இல்லைங்களா? அதுக்கு மேல ஒண்ணு என்னன்னா, இப்ப ஞானசம்பந்தர் இருந்தாரு, அவர் திருமணம் பண்ணதோட இறைவன் திருவடி அடைஞ்சிட்டாரு.
1: சரி,
0: நாவுக்கரசர் திருமணமே பண்ணல. மணிவாசகர் அமைச்சரா இருந்தாரு, அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் திருமணம் பண்ணாரா என்ற செய்தியில சிலர் சொல்றாங்க பண்ணாருன்னு, அவர் பண்ணலன்றாங்க. அவரும் அப்படியே துறவு நிலையிலிருந்து இறைவன் அடைஞ்சிட்டாரு. நம்மள போல திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில் இருந்து இறைவனை அடைய முடியும்னு அடைந்து காட்டியவர் சுந்தரர். அவர் நம்ம கட்சி.
1: சரி,
0: இல்லைங்களா? அப்ப பலர் நினைக்கிறாங்க இல்லைங்களா, சாமி கும்பிடணும்னா இறைநீரில் நிக்கணும்னா துறவரம் வாங்கிக்கணும், தாடியை வளர்க்கணும், காய் உடுப்பு போடணும், காட்டுக்கு போ.

0: போகணும் அப்படின்னு சிரிக்க கூட சிரிக்க கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. கோயிலில் நீங்கள் பேசினா கூட சில வேளையில் நாங்கள் சொற்பொழிலாம் பேசும் பாருங்க, சில பேர் சிரிக்க கூட மாட்டாங்க. ஏங்கன்னு கோயிலில் சிரிக்கக்கூடாது அப்படின்னு எங்க சொல்லியிருக்கு கோயிலில் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி இயல்பாக இருக்கலாம். அப்ப சமயம்னால எல்லாரும் அச்சுறுத்தி கடவுள் என்னமோ கொடுமைக்காரர் போல காட்டுறாங்க இல்லைங்களா. ஆமா, இவர் வந்து சுந்தரர் வந்து இல்லறத்தில் அவர் சொல்றார், மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டந்தனை தொண்டந்தனை. என்ன அவர் சொல்றாரு, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா இருக்கலாம்னு சுந்தரர். நீங்க பாத்தீங்கன்னா திருமண கோல பெருமாள்னு அவர் சொல்லுவாங்க, எப்போதும் அப்படி டிப் டாப்பா திருமண உடையிலே இருப்பாரு, கையில ஒரு தாமரப்பு வச்சிருப்பாரு, இந்த பக்கத்துல ஒரு ஊன்றுகோல் வச்சிருப்பாரு. அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணலாம். கொஞ்சம் பேரு சமயத்துல இருந்தா ஆசிரிக்க கூடாது, தலைவாரக்கூடாது, அப்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையேன்னு ஏதோ ஒரு சட்டை போட்டிருக்கணும், வர்ணம்லாம் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. அதற்கெல்லாம் மாற்றாக இருந்தவர் சுந்தரர். நல்ல இயல்பு வாழ்க்கை வாழலாம், திருமணம் பண்ணி வாழலாம், ஆனால் இறைவனை மறத்தக்கூடாது. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுனா நம சிவாயவே அப்படின்னு சொன்னவர். அப்படிப்பட்ட சுந்தரர் இறைவன் திருவிடி அடைந்த நாள் இந்த ஆடி சுவாதி. அதை மறக்கலாமோ? சுந்தரர் குரு பூசை கொண்டாடத்தானே வேணும். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தந்த பெருமானே அப்படின்னு சொல்லணுமா இல்லைங்களா? அவரை கையெடுத்து கும்பிட்டு வணங்கணுமா இல்லையா? கண்டிப்பா இன்னொரு பாடல் போட யோசிச்சிருப்பீங்க.
1: ஆமா, இப்ப பாடலுக்கு போயிட்டு மார்கழி திங்கள் பாடல் வருது, இந்த பாடலுக்கு பிறகு
0: ஆண்டாள் ஆண்டாள் பாடல்.

0: மார்கழி திங்கள் ஆண்டாள் பாடலை வந்து நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து ஆடி சுவாதி பற்றி பேசியிருந்தோம். சுந்தரர் அப்படின்றவர் யாரு அப்படின்றத சொன்னீங்க. சுந்தரர் அப்படின்றத ஓரிரு வார்த்தையில இப்ப நாம சொல்லணும்னா கடவுளுடைய தோழன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னும் சுந்தரரை பற்றி என்ன சொல்ல இருக்கு சொல்லுங்களேன்.
1: சுந்தரர் பற்றி சொல்லும்போது அஸ்வினி, இன்றைக்கு நமக்கு வழிபடுவதற்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கக்கூடிய உந்துதல் சுந்தரர் தான். வழிபடுவதற்குரிய உரிமை நமக்கு கொடுத்தவர் சுந்தரர் தான். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ஒரு காலகட்டத்தில் வடமொழி மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது தான் வழிபாடு என்று இருந்தது.
0: சரி,
1: எல்லாரும் அது தெரியலன்னா நீங்கள் வழிபாடு பண்ண முடியாது. யார் வேத மந்திரங்களை படித்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் இறைவனை வழிபட முடியும். மற்றவர்கள் எல்லாம் கை கட்டி நின்று வழிபாடு செய்வதோடு முடிஞ்சு போச்சுன்னு இடத்துல சுந்தரோட வாழ்க்கையில் வந்து தான் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகின்றது. என்ன திருப்பம் ஏற்படுகின்றது என்று சொன்னால், இதற்கு முன்னால் நாவுக்கரசர் ஞானசம்பந்தர்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோயிலில் போய் பாடினாங்க. அப்போ இறைவனை பாடி வழிபடலாம் என்பதை சொன்னார்கள். ஆனால் இந்த அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் இருந்து. அர்ச்சனைனா இன்னைக்கு கூட அர்ச்சனைனா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேங்காய் அதில் வெத்தில பழம் பாக்கு, இதை தானே அர்ச்சனைன்னு சொல்கிறோம். ஆனால் சுந்தரோட வாழ்க்கையில் தெய்வ சேக்கலார் சொல்கிறாரு, மற்று நீ வன்மை பேசி வன் தொண்டன் எனும் நாமம் பெற்றனை நமக்கு அன்பிற்பெருகிய அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண் மீது நம்மை சொற்றமிழ் பாடுக என்றான் தூமறை பாடும் வாயான் அப்படின்னு சுந்தரருடைய வாழ்க்கையில இறைவன் சொன்னாராம். அர்ச்சனைனா என்ன அப்படின்னா பாட்டு தான். இப்போ பாட்டுனா நமக்கு ஒரு கேள்வி வந்துடும் இல்லைங்களா, என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி. தமிழ் பாட்டு. அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் சொற்றமிழ் பாடுக என்றான் தூமறை பாடும் வாயான் அப்படின்னா, வடமொழி வேதங்களை சொல்கின்ற தூய வாயையுடைய அந்த பெருமான் எனக்கு தமிழிலே பாடுவது அர்ச்சனை ஆகணும் சுந்தருடைய வாழ்க்கையில் சொன்னார் தெய்வ சேக்கலார் சொல்கிறார். அதனால தான் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், வீட்டில் நாம் இறைவனை அர்ச்சனை செய்து வழிபடுகின்ற, இப்போ யாரெல்லாம் தமிழ் பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் திருமுறைகளை ஓத முடியுமோ அதையே அர்ச்சனையாக செய்து இறைவனை வழிபடலாம் என்கின்ற ஒரு அரிய செய்தியை சுந்தருடைய வாழ்க்கையில் இருந்து தான் தெய்வ சேக்கலார் நமக்கு எடுத்து தர்றாரு. இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்கள், அர்ச்சனைனா எல்லாரும் இந்த காளாஞ்சியை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அர்ச்சனைனா என்ன அப்படின்னா, இறைவனுடைய திருப்பெயர்களை இறைவனுடைய புகழை மீண்டும் மீண்டும் சொல்வதுதான் அர்ச்சனை என்று நமக்கு தெய்வ சேக்கலார் சுந்தரருடைய வாழ்க்கையில தான் சொல்லியிருக்காரு.
0: சரி,
1: ஆனா இதெல்லாம் படிக்காதனால நாம என்ன, அப்ப கோயிலுக்கு போனா பழ அர்ச்சனையா தேங்காய் அர்ச்சனையா அப்படின்னு, ஆமா தானுங்களே. அப்ப அர்ச்சனைனா நீங்க என்ன பண்ணணும், அர்ச்சனை பண்ண போறேன் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கட்டவர்கள் கனியை போற்றி கலரடைந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சிடணும். அப்ப இதெல்லாம் நமக்கு சுந்தரரை பற்றி தெரியல, சுந்தருடைய வாழ்க்கையை தெரியல, சுந்தருடைய வாழ்க்கையில இறைவன் அர்ச்சனை பாட்டு தான் கேட்டது தெரியாதனால இன்றைக்கு இந்த தமிழ் பாடல்கள் தமிழ் போற்றிகள் திருமுறைகள் இவற்றையெல்லாம் நாம என்னமோ எங்கேயோ கொண்டு பாடிக்கிட்டு இருக்கோம். என்னமோ எங்கேயோ கொண்டு பாடிக்கிட்டு இருக்கணும் போதே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் செத்த வீட்டுல பாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது செத்த வீட்டில் பாடுறதுக்கு இல்லை, இறைவன் திருமுன்பாக அர்ச்சனை செய்வதற்கு பாட வேண்டிய பாடல்கள். அதனால தான் சுந்தரருடைய பாடல்லாம் என்ன சொல்றாங்கன்னா திருப்பாட்டுன்றாங்க. இப்ப ஞானசம்பந்தருடைய பாடல்லாம் திருக்கடை காப்புன்னு வாங்க, நாவுக்கரசருடைய பாடல்களை நம்ம பார்த்தீங்கன்னா தேவாரம் நாலாம் திருமுறை தான் தேவாரம்ங்கிறது, ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகைங்கிறது, ஆறாம் திருமுறை தாண்டகம்ன்றது. அதுபோல சுந்தரருடைய ஏழாம் திருமுறையை திருப்பாட்டுன்னு சொல்வது. அப்போ இறைவனை பற்றிய பாடல்கள் திருப்பாடல்கள் அர்ச்சனை என்று நமக்கு சுந்தருடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுகின்றது. அப்படின்னா சுந்தரர் நமக்கு, அதனால தான் நாம் சொல்கிறோம், ஒரு காலத்தில் வடமொழியில் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மட்டுமே அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணக்கூடிய இருந்த சூழ்நிலையில் இருந்து நமக்கு தமிழ் பேசுகின்றவர்கள் தமிழில் பாடக்கூடியவர்கள் த தமிழிலே இறைவனுடைய திருப்பெயர்களை சொல்லக்கூடியவர்கள் சொல்வதும் அர்ச்சனைதான் என்று நமக்கு நம்மையெல்லாம் வழிபடுவதற்கு ஒரு பெரிய உரிமையை பெற்று தந்தவர் சுந்தரர். அவர் எவ்வளவு பெரிய பெரியவர், அவரை பற்றி தெரியலன்னா நம்ம சைவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பொருளே இல்லை. இப்போ சுந்தரரை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய யார யாரெல்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல அடியார்கள் பேரை சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் நமக்கு வழிபடுகின்ற உரிமையை பெற்று தந்தவர் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர் போன்றவர்கள். அவர்களை தெரிந்து வச்சிருக்கணும் இல்லைங்களா? அதனால தான் ஒவ்வொரு சைவர் வீட்டிலேயும் நால்வர் பெருமக்களுடைய படமோ திருமேனியோ வச்சிருக்க வேண்டும் சொல்றாங்க. இன்னும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரருடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய அவருடைய திரு அவர் பிறக்கின்ற நோக்கத்தை பத்தி சேக்கலார் சொல்றார். அவர் எதற்காக பிறந்தார், எதற்காக பிறந்தார்னு சொன்னா, மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகை தர அப்படின்னு சேக்கலார் சொல்றார். அப்படின்னா நாமெல்லாம் தமிழர்களாக பிறந்ததற்கு மாதவம் செஞ்சிருக்கணுமா அஸ்வினி? மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்து, தென் திசைன்னா என்னன்னு தெரியுங்களா? தமிழ்நாடு.
0: சரி,
1: தமிழ்நாடு மாதவம் செய்ததுதான். ஏன் மாதவம் செய்ததுன்னா, 63 நாயன்மார்கள் தோன்றிய இடம், ஒன்று ரெண்டு பேர் இல்லை. இந்த 63 பேர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளை அடைந்தவர்கள். அந்த அவர்களை பற்றி சொல்வதற்கு வந்தவரா. இன்னைக்கு நம்ம தமிழர்னு சொல்லி கொள்றதுக்கு யோசிக்கிறோம், தமிழனா அப்படின்னு என்னமோ ஒரு மாதிரி கேட்குறாங்களே, தமிழையும் தமிழர்களையும் தமிழர் பண்பாட்டையும் தமிழர் வழிபாட்டு முறையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளாதனால்தான் அதனுடைய பெருமை நமக்கு தெரியல. தெய்வ சேக்கலார் சொல்றாரு. இப்போ இன்றைக்கு கூட நம்ம பிறகு நம்ம ஆடி பெருக்கெல்லாம் பார்க்க போகிறோம். தமிழர்களுக்கு தமிழர்களை அடையாளம் காட்டியவர் தெய்வ சேக்கலார். நீங்க யாரு தெரியுமா? மாதவம் செய்த தென் திசையில் தோன்றியவர்கள். அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்கு போன பிறவியில ஏதோ தவம் பண்ணியிருக்கணுமா அஸ்வினி? அப்பதான் தமிழனா பிறக்க முடியுமா? என்ன என்ன தமிழ்நாடுன்னா என்னன்னா, இறைவன் நடமாடிய பூமியா, சுந்தரர் வாழ்ந்த பூமி, நாவுக்கரசர் வாழ்ந்த பூமி, என்ன திருஞானசம்பந்தர் வாழ்ந்த பூமி, மணிவாசகர் வாழ்ந்த பூமி, இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட பூமி. அதனால தான் மாதவம் செய்த தென் திசைன்னாரு. அங்க தோன்றி இங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மரபை சார்ந்து இருக்கிறதுனால நாமளும் பெருமை கொள்ளலாம்.
0: நிச்சயமா.
1: அப்படிப்பட்ட சுந்தரர் ஏன் தோன்றினார் அப்படின்னு அடுத்து நம்ம பார்க்க போறோம் சுந்தரருடைய வாழ்க்கையில.
0: சரி,
1: நீங்க உங்களுடைய பார்வை எனக்கு தெரியுது, பாட்டு போடணும்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டுருங்க.
0: ஆமா, தில்லை வாழ் அந்தனர் பாடல கேட்க போறோம். இந்த பாடலுக்கு முன்னதா சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா?
1: ஆமா,
0: சொல்லிருங்க ஐயா.
1: அப்போ இந்த சுந்தரர் வந்து ஏன் அவரை ரொம்ப சிறப்பித்து சொல்றேன், நம்ம இதுக்கு முன்னாடி மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகை தர சுந்தரர் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த திருவாரூர், நீங்க மறுபடியும் கேட்பீங்க இதெல்லாம் கற்பனையா உண்மையா நடந்துச்சான்னு சொல்லி, இன்றைக்கும் திருவாரூர் கோயில் இருக்கின்றது. அந்த திருவாரூர் கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா தியாகேசர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கேன், தியாகராசர்னு சொல்லி.
0: சரி,
1: அதில் தேவாசிரியன் மண்டபம்னு ஒரு இடம், அதில் அடியார்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவர்களெல்லாம் எப்படி வணங்குவதுன்னு சுந்தர் ரொம்ப கூணி குறுகி உள்ளே போகிறாரு. உள்ளே போனவுடனே இந்த தியாகேசர் சபைக்கு முன்னாடி போகிறாரு. அங்கே போய் இவர்களையெல்லாம் எப்படி நான் பாடுவது அப்படின்னு சுந்தரர் கேட்குறாரு. அப்போ தான் இறைவன் தில்லை வாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுக்கிறாரு. இந்த பாடலை கேட்டுட்டு அது என்னன்னு பிறகு சிந்திக்கலாம் அஸ்வினி.

0: தில்லை வாழ் அந்தனர் பாடலை நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஐயா நீங்க சொல்லியிருந்தீங்க சுந்தரர் பற்றி பாடலுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். சொல்லுங்க ஐயா, இன்னும் நம்ம சுந்தரர் அவர்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போறோம்?
1: இப்போ நம்ம சொன்ன சுந்தரர் வந்து 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி, அப்போது சுந்தரர் போய் நான் சொன்ன உங்களுக்கு திருவாரூரில் இந்த தேவாசிரியர் மண்டபத்தை தாண்டி போய் அங்கே இருக்கின்ற தியாகேசர், இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேருலால திருவாரூர் தேர் தான் ஆக பெருசுன்னு சொல்லுவாங்க. தியாகேசரை தான் அந்த தேரில் வச்சு கொண்டு வருவாங்க. அந்த தியாகேசர் முன்னாடி தான், ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க மறுபடியும் கற்பனையான கேள்வி கேட்கறதுக்கு இடம் இல்லாம, அந்த தியாகேசர் முன்னாடி போய் தியாகராசர்னு சொல்றது ஆரூரா தியாகேசான்னு சொல்லுவாங்க, அவர் முன்னாடி போய் சுந்தரர் நின்னார்னு முதல்ல பார்த்தோம். இந்த அடியார்களை எல்லாம் நான் எப்படி வணங்குவது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறாரு. இறைவன் அடி எடுத்து கொடுத்த வரி தில்லைவாள் அந்த நேரம் அடியார்க்கும் அடியேன்னு பாடு அப்படின்னு சொல்லி இறைவன் அடி எடுத்து கொடுத்தாராம். நம்ம சைவத்துல இறைவன் பேசியதெல்லாம் இருக்குங்க அஸ்வினி.
0: சரி,
1: சேக்கலாருக்கு உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தாரு. சுந்தரர் முதல் பாடல் பாடுறதுக்கு பித்தன்னு என்னை திட்டினியே அப்படியே ஆரம்பிச்சு பாடுன்னு தான் இறைவன் சொல்லியிருக்கிறார். அதான் பித்தா பிரைசூடி பெருமானேன்னு முதல்ல நம்ம பார்த்தோம். எவ்வளவு அருமையான சைவ நெறி இந்த நெறி இல்லைங்களா? இறைவன் பேசிய இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. அப்போ தில்லைவாள் அந்தனர் தான் மடியாருக்கும் மடியன்னு இறைவன் அடி எடுத்து கொடுக்க, அங்கு கை கூப்பி நின்று வணங்கி கொண்டிருந்த சுந்தரருடைய வாயில அவருடைய காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் தொடங்கி 60 அடியார்களை குறிப்பிடுறாரு சுந்தரர். அப்படின்னா காரைக்கால் அம்மையாரை வந்து காலத்தால் முற்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அப்போ தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். இப்படி ஒவ்வொரு அடியாராக அவர் என்ன செய்யறாரு, 60 அடியாருடைய பெயரை சொல்றார்.
0: சரி
1: சரி, இது என்ன, எதனால இது என்ன பெரிய சிறப்பா அப்படின்னா, ஒன்று அவர் அறிந்திராத அடியார்கள், அந்த அடியார்களுடைய பெயர்கள் எல்லாம் சுந்தரர் அங்கு திரு தியாகேசர் முன்னாடி நின்று பாடுகின்ற போது அவரே அறியாமல் இறைவன் அவர் மூலமா நமக்கு சொல்றாரு. இந்த 60 அடியார்களை நாயன்மார்கள் 63 பேர்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னது 60. அவருடைய பெற்றோர்கள் இசைஞானியார் சடையனார் என்று இருவரையும் சுந்தரரையும் சேர்த்து 63 நாயன்மார்கள்னு நம்ம சைவத்தில் சொல்றோம். இந்த 63 நாயன்மார்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைவ சமயம் சொல்கின்ற நெறி இருக்கின்றதே, அந்த நெறிப்படி வாழ்ந்து இறைவனை அடைந்தவர்களுடைய பெயர்கள். இந்த அடியார்களுடைய பெயர்களை ஒரு வரியில சொல்லிட்டு போறாரு.
0: சரி,
1: அதான் நம்ம பார்த்தோம், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு போனத அடுத்து அவருடைய அடி ஒற்றி நம்பியாண்டார் நம்பிங்கிறவர் திருத்தொண்டர் திரு அந்தாதின்னு, சுந்தரர் சொன்னதுக்கு திருத்தொண்டர் தொகைன்னு பேரு, அவரை அடிப்படையாக வைத்து திருத்தொண்டர் திரு அந்தாதின்னு கொஞ்சம் ஒரு இரு பாடல்கள் ஒரு அடியார்களுக்கும் கூட்டி நம்பியாண்டார் நம்பி பாடினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதன் பின்னால்தான் இதை ரெண்டையும் அடிப்படையாக வைத்து தெய்வ சேக்கலார் பெரிய புராணம் என்று 63 நாயன்மார்களுடைய வரலாறை எழுதுகிறார். சரி, இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடும். 63 நாயன்மார்கள் இருந்துட்டு போகிறாங்க, இதனால் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனை என்ன என்ன நெறியில் நின்று வெவ்வேறு காலகட்டங்களிலே வாழ்ந்த அடியார்கள் அடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சைவ நெறியை பின்பற்றுகின்றவர்களுக்கு இவ்வாறெல்லாம் இறைவனை அடையலாம், இவ்வாறு இருந்தால்தான் இறைவனை அடைய முடியும் என்று அவர்களை நமக்கு கொண்டு வந்து நிறுத்தியவர் இந்த சுந்தரர். அப்போ தெய்வ சேக்கலார் 63 நாயன்மாருடைய வரலாறு, இப்போ பொதுவாக எல்லாருக்கும் கண்ணப்பரை தெரியும், கண்ணப்பர் கண்ணு தோண்டி இறைவனுக்கு அப்பினார்னு எல்லாருக்கும் தெரியும். கண்ணப்பர் திருக்காலத்தில் இறைவனுக்கு கண்ணை அப்பினார்னு யாருக்குமே தெரியாது. சுந்தரர் சொல்லித்தான் கண்ணப்பர்னு ஒரு அடியார் இருந்தார்னு தெரிய வரும். அவர் சொன்னதை வைத்து தான் நம்பியாண்டார் நம்பிகள் எழுத, சேக்கலார் போறார் திருக்காலத்துக்கு போய் அங்கு முதல்ல நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த வரலாற்றை எல்லாம் எடுத்து பார்த்து இன்றைக்கும் கண்ணப்பர் வழிபட்ட இடம் இருக்கின்றது, அந்த கோயில் இருக்கின்றது, திருக்காலத்தி அப்பர் என்று சொல்கின்றோம் இல்லைங்களா. அப்போ 63 நாயன்மார்களுடைய வரலாறு இன்று கிடைப்பதற்கு நமக்கு அடிப்படையாக இருந்தவர் இறைவன் அவர் மூலமாக சொல்லி இருக்கின்றார். அவர் யாருன்னா சுந்தரர் தான். அதை வைத்து பார்க்கின்ற போது இப்போ ஒருத்தர் கேட்டார், ஐயா நான் என்ன தொழில் செய்கிறேன், நான் இறைவனை அடைய முடியுமா, உங்கள் மாதிரிலாம் பக்தி எனக்கு கிடையாது, என்னங்க பண்ணுறீங்க, மீன் விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சைவ சமயத்தில் மீன் விற்கிறவர் அடைய முடியுமா, நமக்கு ஒரு சித்தனவர் இல்லைங்களா. அதிபத்தர்னு ஒரு வாழ்க்கை இருந்தார், ஒரு அடியார் இருந்தார், அவர் மீன் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு நாளும் பிடிக்கிற மீனில் முத மீனை சிவாய நமன் சொல்லி ஆற்றுல விட்டுருவார். அப்போது இந்த 63 நாயன்மனோட வாழ்க்கை நமக்கு தெரியலன்னு சொன்னால் நமக்கு சைவத்தில் இடம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஒரு வேடுவர், வேட்டையாடினவர், என்ன அவர் இறைவன் அடைஞ்சார்னு காட்டினார் கண்ணப்பரை. மண்பாண்டம் செய்கிற ஒரு குயவர் அடைஞ்சார்னு காட்டினார். துணி வெளுக்கிற ஒரு வண்ணான் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் அடைஞ்சார்னு காட்டினார். அப்போது நமக்கு இன்றைக்கு நாமெல்லாம் இறைவன் திருவடியை அடைய முடியும் என்கின்ற ஒரு துணிவையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தில் இருக்கின்ற 63 நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு கிடைப்பதற்கு முதல் நூலை, மூல நூலை நமக்கு கொடுத்தவர் சுந்தரர். திருத்தொண்டர் தொகை என்கின்ற ஒரு பதிகத்தில் இடம்பெற்றிருக்கு. அவர் எவ்வளவு பெரிய தொண்டை நமக்கு செய்திருக்கின்றார். அதனால்தான் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகை தர தீதி இல்லாத திருத்தொண்டர் தொகை அப்படின்னு என்ன நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கு சமயத்துல நமக்கு ஒரு ஐயம் ஏற்படுது இல்லைங்களா. இப்ப நான் மீன் விற்கிறவன் இறைவனை அடைய முடியுமான்னா முடியும்பா, எங்க பாக்குறது அப்படின்னா, இல்ல எங்க வீட்டுக்கு பின்னால இருக்கிறவர் சொல்றாரு அடையலாம் அப்படின்னா. இப்ப நீங்க ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவரு சொன்னாரு அவரு சொன்னாரு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு. சமயத்தை சான்றாக அடிப்படையாக கொண்டு நம்முடைய நூல் அடிப்படையில் சொல்வதற்கு எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் பெரிய புராணத்தை தான் போய் பார்க்கணும். ஏன்னா பெரிய புராணத்தில் சைவ நெறிப்படி வாழ்ந்து இறைவனை அடைந்து காட்டியவர்களுடைய வரலாறு அது. அது கற்பனை இல்லை. அப்போ நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய இத்தகைய ஒரு அரிய பெட்டகத்தை, சைவ பெட்டகத்தை நமக்கு பெரிய புராணமாக தெய்வ சேக்கலார் அருள்வதற்கு நமக்கு முன்னோடியாக இருந்தவர் ஆடி சுவாதியில் இறைவனை திருவடியை அடைந்த சுந்தரர் பெருமான். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளேன்னு தன்னை ஆரூரன் ஆரூரன் அடிமை என்று சொல்லி கொண்டவர் சுந்தரர். இப்படி இந்த சுந்தரரை நாம் போற்றி வணங்குவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி சுவாதி வருகின்றது. என்ன கொண்டாட்டமெல்லாம் நம்ம கொண்டாடுற நாம அந்த சுந்தரர் பெருமானை ஆடி சுவாதியில் போற்றி வணங்குவோம், அவர் திருவடிகளை போற்றுவோம், அவர் காட்டிய நன்னெறியில் நிற்போம் என்று சொல்லி நாம இந்த அளவில் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் சுனி.
0: நிச்சயமாக ஐயா, மிக்க நன்றி. ஆடி சுவாதி சார்ந்து இன்றைக்கு நாம பேசியிருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இந்த ஆடி மாத தலைப்பிலேயே நம்ம சந்திக்கலாம்.
1: ஆமா.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் அறிவித்த 44.5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் பெத்தாலிங்ஜயாவிலும் டமன்சாராவிலும் 30 வகையான வெள்ள தடுப்பு திட்ட செயலாக்கங்களை பிரதமர் துறை அமைச்சின் செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு ICU மேற்கொள்ளும். இந்த ஒதுக்கீட்டிற்கு அப்பாற்பட்டு பெத்தாலிங்ஜயா நாடாளுமன்ற தொகுதிக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 3 மில்லியன் ரிங்கிட் நிதியில் மக்களுக்கு நட்புறவான திட்டங்களும் அரசு சாரா நிறுவனங்களின் தேவைகளும் நிறைவேற்றப்படும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். நாட்டில் 2019 முதல் இயங்கி வந்த சுடும் ஆயுத கடத்தல் கும்பலை அரச மலேசிய காவற்படை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. பர்லீஸ், பேரா, கடா ஆகிய மாநில காவல்துறை ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையின் வழி அக்கும்பல் சிக்கியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அக்கும்பலிடமிருந்து 360,000 ரிங்கிட் மதிப்பிலான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இணைய குற்றங்கள், இணைய சூதாட்டம் உட்பட இணைய வழி மோசடிகளை தடுக்கவும் அவற்றை முடக்கவும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை வலுப்படுத்த லாவோஸ் அரசாங்கம் பணியாற்றி வருகிறது. இணைய வழி குற்றங்களுக்கு எதிராக விழிப்புடன் இருக்குமாறு அரசு நிறுவனங்கள், அமைப்புகள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், வணிக நிறுவனங்கள், சொத்து உரிமையாளர்கள், லாவோஸ் குடிமக்கள், வெளிநாட்டினரை வலியுறுத்தி பொது பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வட்டார அமைதி, நிலைத்தன்மை, செழிப்பு ஆகியவற்றில் இணைந்து பணியாற்றுவதற்கான கடப்பாட்டை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டாரும் அவரது ஈரான் சக அபாஸ் அராக்சியும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். அண்மைய வட்டார பதற்றங்கள் குறித்து கவலையை வெளிப்படுத்திய டார், நீடித்த அமைதி மற்றும் நிலைத்தன்மையை எட்டுவதில் அனைத்து தரப்பினரின் அமைதி பேச்சு, அரச தந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். விளையாட்டு 2026 சீன பொதுப்பூப்பந்து போட்டி. நாட்டின் முதன்மை மகளிர் இணையினர் பர்லிதான் எம்தீனா, ஜப்பானின் யூகி ஃபுகுஷிமா, மாயோ மட்சுமோட்டோ இணையிடம் காலிறுதிச் சுற்றில் தோல்வி கண்டனர். உலகின் 5வது நிலை விளையாட்டாளர்களான பர்லிதான் எம்தீனா 16-21, 16-21 என்ற செட்களில் அந்த இணையிடம் வீழ்ந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்துல தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு பிரமுகரின் தேர்வு பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் மலேசிய தமிழின் மீன்மைக்கும் தமிழ் மொழி பண்பாட்டின் வளர்ச்சிக்கும் பல தசாப்தங்களாக பாத்தீங்கன்னா ரொம்ப அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்து வரும் ஒருத்தரோடு தான் இன்றைக்கு நாம பேச போறோம். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் மேலாள் தலைவரும் சங்கத்தின் அயலக தொடர்பு குழு தலைவருமான ராஜேந்திரன் பெருமாள் அவர்களோடு தான் பேச போறோம். சில தேர்வு பாடல்களை கேட்ட பிறகு அவரோடு நாம பேசலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் ஒவ்வொரு வாரமும் போல இவ்வார பிரமுகர் யாரு அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். மலேசிய தமிழின் மேன்மைக்கும் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டின் வளர்ச்சிக்கும் பல தசாப்தங்களாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் இன்று சந்திக்க போறோம். அவரோடு பேசுவதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், வணக்கம், நன்றாக இருக்கின்றேன். என் பெயர் ராஜேந்திரன் பெருமாள்.
0: ராஜேந்திரன் பெருமாள், சரிங்க ஐயா. இன்றைக்கு வந்து உங்களை பற்றி தான் நிறைய விஷயங்களை பேச போறோம். தொடக்கமாக உங்களுடைய தொடக்க காலகட்டம், இந்த தொடக்க காலகட்டம் அப்படின்னு சொல்லும் போது சிறுவாயத்துல எங்க இருந்தீங்க, சொந்த ஊர் எங்க இருந்தது, உங்க குடும்பத்தினர், இதெல்லாம் முதல்ல எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுங்களா?
1: சரிங்க, நான் வந்து சிலாங்கூர் மாநிலத்தில் பந்திங் என் வட்டாரத்திற்கு அருகில் இருந்த புருக்ளைன்ஸ் தோட்டத்தில் பிறந்தேன். இப்பொழுது அது பண்டார் பாரு மக்கோத்தா அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன், நான் தவறாக சொல்லவில்லை என்றால், சிலாங்கூர் மாநிலத்தில் மிகப்பெரிய தோட்டமாக, 9 டிவிஷன்கள் கொண்ட தோட்டமாக அது இருந்தது. அந்த தோட்டத்தில் தொழிற்சங்க செயலாளராக பொறுப்பேற்று மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருந்த ஆர் பெருமாள் சாந்தம்மாள் தம்பதிகளுக்கு நான் அந்த தோட்டத்தில் 1956 பிறந்தேன். நான் பிறந்த பிறகுதான் சுதந்திரம் கிடைத்தது. அந்த தோட்டத்தில் என்னுடைய பெற்றோருக்கு நான் 4வது மகனாக பிறந்தேன். அந்த தோட்டத்தை விட்டு அதிக தூரம் வெளி வர முடியும் என்றால் அருகில் இருக்கின்ற ஒரு 6 மைல் தூரத்தில் இருக்கின்ற பந்திங் டவுன் நகருக்கு வந்தால் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஊர். அதை கடந்து கிள்ளானுக்கு வந்தால் எங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு சொர்க்கம் போல இருக்கும். அந்த சூழலில் வாழ்ந்தவன் நான்.
0: சரிங்க ஐயா, இந்த ஒரு சூழல்ல வாழ்ந்த நீங்க எப்படி எழுத்து துறையில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது, தமிழ் மீது ஆர்வம் வந்தது எப்படின்னு கேட்க முடியாது, இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், எதற்காக நம்ம உழைக்கணும் அப்படின்ற நோக்கம், யோசனை, இதெல்லாம் எப்போ தொடங்கியது ஐயா?
1: இல்லைங்க, தமிழ் மீது ஆர்வம் எப்படி வந்தது என்ற கேள்வி கூட முக்கியமான கேள்விதான். ஏனென்றால் நான் தமிழ் வழி கல்வி கற்றவன் அல்ல. ஆங்கில பள்ளியில் நான் 1வகுப்பை ஆங்கில பள்ளியில் தான் தொடங்கினேன். அதற்கு அடிப்படை காரணம், அந்த தோட்டம் பெரிய தோட்டம், தோட்டத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லோரும் அங்கு இருக்கின்ற தோட்ட தமிழ் பள்ளியில் தான் படிப்பார்கள். அந்த அந்த கிராணிகள் நிர்வாகிகள் அவர்களுடைய பிள்ளைகளை ஏற்றி செல்வதற்கு பேருந்து, பள்ளி பேருந்து அந்த தோட்டத்திற்கு வரும். அப்படி வரும் பொழுது அந்த செம்மண் சாலையில் புழுதிகளை கலப்பி கொண்டுத்தான் அந்த பேருந்து வரும். அந்த நேரத்தில் நாங்கள் வசித்த அந்த அந்த டிவிஷனில் 3வகுப்பு வரை மட்டும்தான் பள்ளி இருக்கும். அதுக்கு அடுத்து முதல் டிவிஷனில் இருக்கின்ற அந்த அந்த கூட்டு தமிழ் பள்ளியில் தான் 4, 5, 6வகுப்பு படிக்க வேண்டும். அப்பொழுது அந்த மாணவர்கள் அந்த முதல் டிவிஷன் இருக்கின்ற பள்ளிக்கு செல்லும் போது பெரும்பாலும் நடந்துதான் செல்வார்கள். ஒரு 15-20 நிமிடம் ஆகும். இன்றைக்கு தான் அந்த 15-20 நிமிடம் நடப்பது என்பது பெரிய விஷயமாக இருக்கின்றது. அன்றைக்கு 7-8 கிலோமீட்டர்லாம் நடந்து செல்வது பெரிய விஷயமாக இருக்காது. மாணவர்கள் நடந்து செல்வார்கள். நடந்து செல்லும் பொழுது அந்த பள்ளி பேருந்து வரும். அதுக்கு அந்த பேருந்து எழுப்பும் அந்த புழுதிகள், செம்மண் புழுதிகளை தவிர்ப்பதற்காக மாணவர்கள் ஓடி ஒழிவார்கள். ரப்பர் மரத்திலும் செம்மனை பக்கத்தில் போய் ஒழிவார்கள். என் தந்தைக்கு அது ஒரு பெரிய வெறுப்பான சம்பவமாக இருந்திருக்கிறது. அதன் பிறகு தோட்ட நிர்வாகத்திடம் பேசி டிராக்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பழங்களை ஏற்றும் வாகனத்தை மாணவர்களை ஏற்றி செல்வதற்கு பயன்படுத்தியிருக்கின்றார். ஆனால் அவருக்கு அந்த நேரத்திலேயே தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் நகரத்தில் போய் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கின்றது. எனவே எங்கள் நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேரையும் எங்க பெரியப்பாவுடைய பிள்ளைகள் 3 பேரையும் இன்னும் தோட்டத்தில் இருக்கின்ற ஓரளவுக்கு அந்த நகரத்தில் போய் படிப்பதற்கான வாய்ப்பு உள்ளவர்களை பேசி அவர் அங்கு அனுப்பினார். அப்படித்தான் நான் ஆங்கில பள்ளிக்கு சென்றேன். ஆனால் அங்கு தமிழ் படிப்பதற்கான சூழல் வாய்க்கவில்லை. ஒரு 5வது தேர்வு வரும். அப்பொழுதெல்லாம் இன்றைக்கு யூபிஎஸ்ஆர் தேர்வு இன்றைக்கும் இல்லை, யூபிஎஸ்ஆர் தேர்வில் 6வது வகுப்புக்கு வந்தது போல நான் 5வது வகுப்பு படித்த காலத்தில்தான் ஐந்தாம் வகுப்புக்கான அந்த தேர்வு நடந்தது. அந்த தேர்வில் அதுதான் முதல் ஆண்டாக இருந்த காரணத்தினால் மிகவும் அதிகமான கவனம் செலுத்தப்பட்டது. அந்த பள்ளியில் நான் படித்துக் கொண்டிருந்த பள்ளி என்பது மிக பணக்காரர்கள் வாழ்ந்த படித்த பள்ளி. அது ஆரம்ப பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த இறுதி ஆண்டு தேர்வில் நானும் அங்கு படித்த என்னோடு படித்த சீனரும் ஒரே மார்க் பெற்றிருந்த காரணத்தினால் அதனுடைய புள்ளிகளை யார் ஒன்றாவது யார் இரண்டாவது என்று தெரியவில்லை. மறுநாள் அறிவிப்பதாக ஆசிரியர் சொல்லிவிட்டார். அங்கு நாங்கள் சாப்பாட்டு நேரத்தில் ஒரு தாளை கொடுத்து என்னுடைய பெயரை எழுத சொல்லும்படி, சீனத்தில் எழுத சொல்லும்படி அந்த சீன மாணவரிடம் சொன்னேன். அவர் சீனத்தில் எழுதி கொடுத்தார். அவர் ஒரு தாளை எடுத்து கொடுத்து நீங்கள் என் பெயரை தமிழில் எழுதுங்கள் என்று சொன்னார். நான் அவரிடம் சொன்னேன், என்னுடைய பெயரையே எனக்கு தமிழில் எழுத தெரியாது, உன்னுடைய பெயரை நான் எப்படி எழுத முடியும் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த மாணவன் சொன்னான், நாளைக்கு டீச்சரு யாரு முதலாவதாக சொல்லுகிறாள் என்று சொல்லுவது இருக்கட்டும், ஒருவேளை நீயே முதல்வனாக இரு, ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு என் தாய்மொழி தெரியும், உனக்கு தெரியாது, எனவே நான் தான் இந்த வகுப்பில் முதல் மாணவன் என்று அவர் சொன்னார். அந்த நேரத்தில் எனக்கு தமிழ் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதுதான் அடிப்படை காரணம், தமிழ் மீது எனக்கு ஏற்பட காரணம்.
0: சரிங்க ஐயா, ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிருக்கீங்க. இன்றைக்கு தொடக்கமாக நிகழ்ச்சியில எந்த ஒரு விருப்ப பாடல் உங்கள் பட்டியல்ல எந்த பாடலை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு நினைவுக்கு தெரிந்து நான் வாழ்க்கையில் பார்த்த முதல் படம் பாசம், அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதிலே உலகம் பிறந்தது எனக்காக என்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடல் என்னுடைய விருப்ப பாடல் மட்டுமல்ல, என்னால் மறக்க முடியாத பாடல் அந்த பாடல்.
0: சரி, நிச்சயமாங்க ஐயா, அந்த பாடலையே அடுத்ததாக நாம

0: அத்தகைய மலரும் நினைவுகளில் தொடர்ந்து நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் நிகழ்ச்சியில் நாம இணைந்திருக்கிறோம். ராஜேந்திரன் வந்து இன்றைக்கு நம்மோடு பேசிட்டு இருக்காரு. சரிங்க ஐயா, மலேசியாவில தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடனான உங்களுடைய பயணம் எப்படி தொடங்கியது? அந்த பயணத்துல உங்களுக்கு மறக்க முடியாத தருணம் எது அப்படின்னு சொல்வீங்க?
1: நான் 1981 தமிழ் ஓசை பத்திரிகையில் பணியாற்ற தொடங்கினேன். அந்த காலகட்டத்தில் தமிழவேல் ஆதிக்குமணன் அவர்கள் அந்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார்.

0: அதற்கு முன்பே எனக்கு அவர் நண்பர். அவர் சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்தார். நான் எப்பொழுதுமே எல்லா நிலைகளிலுமே பதவிக்கு வந்த பிறகு சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. சேவை செய்ய வேண்டும், அதன் அடிப்படையில் பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்ற கொள்கையில் உள்ளவன். நான் எழுத்தாளர் சங்கமாக இருந்தாலும் சரி, மலேசிய சிலம்பக் கழகமாக இருந்தாலும் சரி, நான் நிறைய பணி ஆற்றிய பிறகுதான் என்னை பொறுப்புக்கு கொண்டு வந்தார்கள். ஆதிக்குமணன் அவர்களும் எம் துர்ராஜ் அவர்களும் நான் சங்கத்தில் உறுப்பினராக இல்லாத காலத்திலேயே அவர்களுடன் இணைந்து நான் பணியாற்றியதால் 1982 நான் சேலவை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேன். அதன் பிறகு துணைச் செயலாளர், செயலாளர், உதவி தலைவர், அதன் பிறகு தலைவராக பொறுப்பேற்றேன். சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் தலைவராக பொறுப்பேற்றேன்.
1: சரி சரிங்க ஐயா. சரி, இப்போ உங்களுக்கு மறக்க முடியாத தருணம் அப்படின்னா எந்த ஒரு தருணத்தை நீங்க சொல்றீங்க?
0: மலேசிய சிலம்பு கலை உலகளாவிய நிலையில் நீங்கள் பார்த்தால் சிலம்ப திட்டத்திற்கு, அதாவது சிலம்ப கலைக்கென ஒரு பாடத்திட்டம் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் இருந்தது கிடையாது. அதனை அந்த பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும், சிலம்பத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிலம்பக் கழகம் ஈடுபட்ட போது அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்த திரு மாசலாமணி அவர்களும் சுவாமி ராமதாசர் அவர்களுடன் இணைந்து நானும் அந்த எழுத்து பணியில் ஈடுபட்டோம். இந்த நாட்டிற்கு சிலம்பத்திற்கென ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் நான் பங்காற்றிருக்கின்றேன் என்பது எனக்குரிய பெருமையாக நான் கருதுகின்றேன். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் நிறைய பணிகள் ஆற்றிருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக நான் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே பணியாற்றியிருக்கின்றேன். நாங்கள் ஒரு புலனம் வைத்திருக்கின்றோம். அந்த புலனத்தில் கேள்வி பதில் அங்கம் என்று ஒன்று வந்தது. அதிலே நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டார்கள், நான் பதில் அளித்தேன். அந்த நிறைவின் பொழுது நான் அடைந்த எண்ணம் என்னவென்றால், அதாவது மன நிறைவு என்னவென்றால், அவர்கள் கேட்கப்பட்ட இப்பொழுது உதாரணமாக நீங்கள் சிறுகதைக்கு ஒரு கருத்தரங்கு நடத்தியிருக்கிறீர்களா என்று கேட்டால் பதில் சொல்லியிருக்கின்றேன். இப்படி எல்லா கேள்விகளுக்கும் சொன்ன பதில், நடத்தி இருக்கின்றோம், எப்படி நடத்தினோம் என்பது பற்றி தான் சொல்லியிருக்கின்றேன். எனவே இலக்கியத்தின் வளர்ச்சிக்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கின்றேன் என்பது என் வாழ்வில் நான் அடைகின்ற பெருமையாக கருதுகின்றேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், இந்த நாட்டுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வழங்கியவன் என்பது பெருமையாக கருதுகின்றேன். தமிழ்நாட்டில் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் தயாரித்த, அவர்கள் எழுதிய தமிழ் வாழ்த்தை தமிழ் வாழ்த்து பாடலாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். இந்த நாட்டில் ஐயா சீனி நயினா முகமது அவர்களோடு அவர்களை எழுத சொல்லி நமது நாட்டுக்காக ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை உருவாக்கி இருக்கின்றேன் என்பது மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகின்றேன். அது மட்டுமின்றி மலேசிய இலக்கியத்தை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். அப்படி அறிமுகப்படுத்திய காரணத்தினால் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தை உலகத்தரம் வாய்ந்த ஒரு அமைப்பாக மாற்றியதோடு அதற்கான அங்கீகாரமாக தமிழ்நாட்டின் உயரிய விருதான தமிழ்தாய் விருதை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன்.
1: மகிழ்ச்சிங்க ஐயா, எங்களுக்கே கேட்கும் பொழுதே ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு தருணமாக புரியுது. சரிங்க ஐயா, இன்றைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து எந்த ஒரு பாடலை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: அந்த அரசலன் குமாரி படத்தில் சின்ன பயலே செய்தி கேளடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ரொம்ப முக்கியமான வரி, வேப்ப மர உச்சில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு நீ விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட, சும்மா இல்ல வேடிக்கையாக கூட நம்புறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா எனக்கு அறிமுகப்படுத்திய பாடல், என் மகனுக்கு நான் அறிமுகப்படுத்திய பாடல்.
1: அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு வரலாம்.

0: தேதி கேளடா.
1: இன்றைய மலரும் நினைவுகளில் ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் அங்கத்தில் ராஜேந்திரன் பெருமாள் அவர்களோடு பேசிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா, மலேசியாவில் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொண்ட முக்கியமான முயற்சிகள்ல எதை வந்து ரொம்ப முக்கியமா பெருமையா கருதுவீங்க?
2: நாம் ஏற்கனவே சொன்னது போல மிக முக்கியமானது தமிழ் தாய் வாழ்த்து தயார் செய்யறது. நமது நம்மளுடைய இலக்கியத்தை அழக தமிழ்நாட்டுக்கும் மற்ற தமிழர்கள் வாழ்கிற பகுதிகளுக்கும் அறிமுகப்படுத்தியது, தொடர்புகளை உருவாக்கியது, சங்கத்தை உலக தரம் வாய்ந்த அமைப்பாக மாற்றியது என்பது ஒன்று. இன்னொன்று, இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் நிறைய பயிற்சிகளை வழங்கியது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இங்கிருந்து மாணவர்களை தமிழிலும் தமிழ் இலக்கிய பாடத்திலும் எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் இலக்கியம் தமிழ் மொழியிலும் தேர்ச்சி பெற்ற அல்லது ஆர்வம் காட்டிய மாணவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து சென்று அங்கு இருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலே அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கி தமிழ் சார்ந்த பிரபலமான இடங்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கிடையே ஏற்படுத்திய உற்சாகத்தை நான் மிக முக்கியமான பணியாக கருதுகின்றேன்.
1: இன்றைய இளம் தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அப்புறம் இலக்கியத்துல அதிக ஈடுபாடு கொள்ள என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்னவாக இருக்கும்?
2: அந்த அந்த அந்த இளைஞர்களுக்கு சொல்வதை விட நான் பெற்றோர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதாவது, தங்களுடைய பிள்ளைகளுக்கு பள்ளி பாடங்கள் மட்டும்தான் முக்கியம் என்கின்ற மனநிலையில் இருந்து அவர்கள் கொஞ்சம் மாற வேண்டும். பிள்ளைகளுக்கு பாடங்களோடு பாடங்கள் முக்கியம்தான், ஆனால் அது மட்டும்தான் முக்கியம் என கருதிவிடக்கூடாது. அவர்களை பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் அவர்களை மற்ற சிறப்பு வகுப்புகளுக்கு அனுப்புவதில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதாது என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும். இலக்கியம் என்பது மனதை இதமாக்கும், மென்மையாக்கும். அதற்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு தமிழ் மொழி சார்ந்து, தமிழ் இலக்கியம் சார்ந்து, அல்லது பண்பாட்டு சார்ந்து மற்ற வழிகளிலும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படி படுத்தினால் அவர்கள் இலக்கியம் பக்கமும் வர இயலும் என்று நான் நினைக்கின்றேன்.
1: இன்றைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம எந்த பாடலை கேட்கலாம்?
2: இந்த கப்பல் ஓட்டிய தமிழன் படத்தில் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பலி ஏர் நடத்தி அந்த பாடல், அந்த அந்த பாடலிலே மாடாய் உழைப்பவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான்னு ஒரு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சேர்வதால் வரும் தொல்லையடி. அப்புறம் வந்து அந்த அந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன செய்யலாம் சொன்னா, தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்தித்து முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டை எங்க அப்பா தொழிற்சங்கத்துல இருக்கும் பொழுது அந்த தோட்ட தொழிலாளர்களுக்காக அடிக்கடி சொல்லி இந்த பாட்டை பாடுவாரு. நீங்க வந்து உழைச்சா மட்டும் பத்தாது, சிந்திங்க, சிந்திச்சு முன்னேறுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது எங்க அப்பாவுடைய நினைவாகவும் இந்த பாடலை நான் கேட்க விரும்புகிறேன்.

0: கொடி.
1: அடக்காடு வளைஞ்சன் மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
0: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
1: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
2: இன்றைய மலரும் நினைவுகளின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் அங்கத்தில் ராஜேந்திரன் பெருமாள் அவர்களோடு பேசியிருந்தோம். எழுத்தாளர் சங்கத்தின் மேலாள் தலைவரும் சங்கத்தின் அயல தொடர்பு குழு தலைவருமான அவரோடு பேசியிருந்தோம். நிறைய நினைவுகளை பகிர்ந்திருந்தீங்க ஐயா. தமிழ் மீத ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கும் எழுத்துலகில் கால் பதிக்க விரும்புறவங்களுக்கும் நீங்க வழங்க விரும்பும் ஆலோசனை என்னவாக இருக்கும்?
3: இது இளைஞர்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமான கருத்துதான். எல்லாருக்குள்ளும் ஒரு கதை சொல்லும் ஆற்றல் நிச்சயமாக இருக்கும். எல்லாருக்குள்ளும் ஒரு கதை சொல்லி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். அவனை அவரவரும் அடையாளம் காண வேண்டும். அந்த கதை சொல்லி இப்போ உங்களுக்குள்ளும் ஒரு கதை சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். ஆனா அவங்களை அடையாளம் காணணும். அப்படி அடையாளம் காண வேண்டும் என்றால் அதற்கான பயிற்சி வேண்டும், எழுத வேண்டும் என ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டால் அந்த இலக்கை நோக்கி நகர வேண்டுமானால் உங்களுடைய வாசிப்பு தளத்தை அதிகரிக்க வேண்டும். அந்த வாசிப்பு தான் உங்களை வந்து ஒரு படைப்பாளியாக உருவாக்க முடியும். சிறந்த படைப்பாளியாக உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு கதையையோ அல்லது கவிதையோ வாசிக்கும் பொழுது நான் இந்த கதையை எழுதியிருந்தால், நான் இந்த கவிதையை எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பேன் அல்லது எப்படி எழுதலாம் என நீங்களும் யோசித்து பார்த்தால் உங்களுடைய அந்த திறன் தானாக வளரும் என்று நம்புகின்றேன். அதைவிட முக்கியம் வாசிப்பு தான். அந்த வாசிப்புக்காக நாம் நேரம் ஒதுக்குகின்ற காலம் இப்பொழுது குறைந்து போயிருக்கின்ற, இந்த குறைந்து இருக்கின்ற காரணத்தினால் எழுதுகின்ற நிலையும் குறைந்து இருக்கின்றது. அது தமிழ் இலக்கியத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பாகத்தான் நான் கருதுகிறேன்.
2: நிகழ்ச்சியில் நிறைவாக நிகழ்ச்சி கேட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அல்லது யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புறீங்களா இந்த தருணத்துல?
3: நான் முக்கியமாக வானொலி மின்னல் பண்பலைக்கு நன்றி சொல்கின்றேன். காலம் எவ்வளவு தான் துரித வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட, இந்த நவீன ஊடகங்களின் பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தாலும் கூட, தமிழோடு பயணிக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பை இன்னமும் மின்னல் பண்பலை வழங்கி கொண்டிருக்கின்றது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதற்காக நான் மின்னல் பண்பலைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உலகின் பல வானொலிகளை கேட்கின்றேன். அதிலே சாதாரணமான நடையில், எளிய நடையில் தமிழ் மொழியில் மட்டுமே உரையாடுகின்ற இந்த படைப்பாளர்கள் அல்லது அறிவிப்பாளர்களை பார்த்து நான் மகிழ்கின்றேன். வெளிநாடுகளிலே பேசும்பொழுது கூட நெஞ்சை நிமிர்த்தி மின்னல் பண்பலையின் சாதனையை சொல்லுகின்ற நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னமும் கூட தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் இலக்கியத்தை அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் இருந்து அந்நியப்பட்டு விடக் கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு தகவல் சொல்ல வேண்டுமானால், ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு நாம உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மலேசியாவிலும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற நாடுகளுக்கும் நம்முடைய நாடுகளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால், மலேசிய தமிழர்கள் மட்டும்தான் அந்த தமிழ் மொழியோடு வாழ்கின்றார்கள் என்ற சிறப்பு எல்லா காலகட்டத்திலும் இருந்து வந்திருக்கின்றது. நல்ல நல்ல தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் அந்த நிலை இருக்கின்றதா, தொடர்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். டேடி என்றும் மம்மி என்றும் அழைப்பதெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது, இங்கு இல்லை என்று சொன்னோம். ஆனால் இங்கே அங்கிள், ஆண்டி என்ற அந்த வார்த்தைக்குள் பல உறவுகளை அளித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நல்ல தமிழ் வளர வேண்டுமானால் நம் வீட்டு அடுப்பங்கரையில் இருந்து அது தொடங்க வேண்டும். நாம் இந்த உலகத்தை மாற்ற நாம் எந்த முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளிடம், நம்முடைய பேர பிள்ளைகளிடம் தமிழ் மொழியில் பேசினால் அதுவே தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தமிழர்கள் செய்கின்ற மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
2: மிக்க மிக்க நன்றி. இந்த ஒரு விஷயத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. உண்மைதான், இந்த உறவுகள் அப்படின்ற விஷயத்த நாம தான் வந்து கொண்டு போகணும் அடுத்த தலைமுறையினருக்கு அப்படின்ற நினைவூட்டலை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றிங்க.
3: நாங்கள் மொத்தம் எங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் மொத்தம் 11 பேர். அந்த 11 பேரிடம் வரிசையாக நிற்க வைத்து என் தந்தை ஒரு பாட்டை பாடுவார். அந்த பாட்டு என்னவென்றால், 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6, எல்லாம் தெரிந்து நடந்து கொண்டால் அனுதினமும் சோறு, அதை மீறி நடந்து கொண்டால் எல்லா காலிலும் சூடு என்றுபார். அந்த அந்த பாட்டை சொல்லி சொல்லிதான் எங்க அப்பா எங்களை வந்து நல்ல வழிக்கு நெறிப்படுத்தினார். பெரும்பாலும் அடிக்க மாட்டார், எல்லா காலிலும் சூடு என்று மிரட்டுவார். அதனால் அந்த பாடல் எனக்கு இன்னமும் கூட அந்த பாடல் ஒலித்தால் என்னுடைய தந்தையின் நினைவு எனக்கு வரும், எங்களுக்கு வரும், எனக்கு மட்டுமல்ல எங்களுக்கு வரும்.
2: நிச்சயமாக ஐயா, நிறைவாக அந்த பாடலையும் நம்ம நிகழ்ச்சியில கேட்டுடலாம்.
3: நன்றி, நன்றி,
2: நன்றி.

0: தொடர்வது
1: ஞானச்சுடர். வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, அன்று நாட்டு மன்னருக்கு பிறந்த நாள். நகரமெல்லாம் தோரணம், வீடெல்லாம் அலங்காரம், மக்கள் தங்களுடைய பிறந்த நாள் போல மன்னரோட பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருந்தாங்க. முதல் நாள் இரவிலேயே வீதிகள் தோறுமே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், வான வேடிக்கைகள், அரண்மனையிலிருந்து விருந்து தடபுடலாக நடந்துட்டு இருந்துச்சு. மறுநாள் அரச சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு. முதல்ல வெளிநாட்டிலிருந்து வந்த அரச பிரதானிகள் தங்களுடைய நாட்டு மன்னர் அனுப்பிய பரிசுகளை கொடுத்தாங்க. பிறகு அரச பிரதானிகள் வந்து மன்னருக்கு அன்பளிப்பு செஞ்சாங்க. பொதுமக்கள் இப்படி மன்னருக்கு பரிசளித்து மரியாதை செலுத்தினாங்க. அதற்கு பிறகு அரசருடைய நெருங்கிய நண்பர்கள் தங்களுடைய பரிசுகளை அளித்தாங்க. அப்போதுதான் பெரியதொரு பொட்டலத்தோட தென்னாலிராமன் உள்ளே வந்தார். அரசர் உட்பட எல்லோருமே வியப்போடு பார்த்தாங்க. மற்றவருடைய பரிசுகளை வாங்கி தன் அருகே வைத்த மன்னர் தென்னாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலத்தை மிக பெரிதாக இருந்ததுனால அந்த பொட்டலத்தை அவரையே பிரிக்கும்படி அரசர் உத்தரவிட்டார். தென்னாலிராமனும் தயங்காம பொட்டலத்தை பிரிக்க ஆரம்பிச்சார். பிரித்து கொண்டே இருந்தார். பிரிக்க பிரிக்க பேப்பரா தான் வந்துகிட்டே இருந்துச்சு. காலடியில நிறைஞ்சு போச்சு. பரிசு பொருள் என்னன்னே தெரியல. அதனால எல்லோரும் ஆவலோடு பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியா மிக சிறிய பொட்டலமாக இருந்த ஒரு பொட்டலத்தை பிரிச்சார். அதற்குள்ள நன்றாக பழுத்து காய்ந்த புளியம்பழம் ஒன்று இருந்துச்சு. இதை பார்த்ததுமே அவையில் இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சா கேலியாக சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அரசர் கையமர்த்தி சிரிப்பை அடக்கிட்டு சொன்னாரு, தென்னாலிராமன் கொண்டு வந்த பரிசு சின்னதாக இருக்கலாம், ஆனா அதுக்கு அவர் கொடுக்க போகும் விளக்கம் பெரியதாக இருக்கலாம் அல்லவா என்று அந்த அவையினரை பார்த்து சொல்லிட்டு தென்னாலிராமன் பக்கம் திரும்பி, தென்னாலிராமா, இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், அரசரே, ஒரு நாட்டினுடைய மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கக்கூடிய பழம் இந்த புளியம்பழம் ஒன்றுதான். மன்னராக இருப்பவர் வந்து உலகம் என்ற புளிய மரத்தின் காய்க்கும் பழத்தை போன்றவர். அவர் பழத்தின் சுவையைப் போல இனிமையானவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆடம்பரம் என்ற புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கவே இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன். புளியம்பழமும் ஓடும் போல அரசரே, நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னார். அவையினர்கள் இதை கேட்டதுமே ஆரவாரம் செஞ்சாங்க. மன்னர் கண்ணிலிருந்து கண்ணீர் அப்படியே பெருத்து ஓடியது. தென்னாலிராமனை தழுவிய தென்னாலிராமா, எனக்கு சரியான புத்தி புகத்திட்ட. ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை. பொக்கிஷ பணமும் பொதுமக்கள் பணமும் வீணாகும்படி செய்துவிட்டேன். உடனே விசேடங்களை நிறுத்துங்க. இனி என் பிறந்த நாளன்று அவசியமில்லாம பணத்தை ஆடம்பரமா செலவு செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டாராம். தென்னாலிராமனின் துணிச்சலையும் சாதுரியத்தையும் அரசர் பாராட்டி தனக்கு வந்த பரிசு பொருளில் விலை உயர்ந்ததை எடுத்து தென்னாலிராமனுக்கு பரிசாக கொடுத்தாராம். இந்த கதையிலிருந்து நாம தெரிந்து கொள்வது என்னன்னு சொன்னா, நாம ஆடம்பரங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. புளியம்பழம் என்பது மருத்துவ குணம் நிறைந்த புளி மரத்தின் சதைப்பற்றுள்ள ஒரு கனி. நம்ம இந்திய உணவுகள்ல வந்து சுவையூட்டியாகவும் செரிமானத்துக்கு உதவும் பாரம்பரிய மருந்தாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. புளியம்பழமும் ஓடும் போல என்ற ஒரு பழமொழி கூட இதுக்கு இருக்கின்றது. இது ஏன் இந்த பழமொழி வந்ததுன்னு சொன்னா, அதோட ஓடும் அந்த புளியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஒன்றாக வெளியே பார்க்கும்போது ஒட்டி இருந்தாலும் உள்ளே நம்ம அதை பிரிச்சதுமே ஓடு என்ன செய்யும்னு சொன்னா அந்த புளியோட ஒட்டி இருக்காது. இந்த புளியம்பழம்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த புளியை தான் இதை குறிப்பிடப்படுகின்றது. அந்த புளியுடைய ஓட்டில் வந்து ஒட்டாது. அதுபோல இஸ்லாம் வந்து ஆடம்பரத்தையும் வீண் விரயத்தையும் தற்பெருமையாக கருதி அதை கடுமையாக எதிர்க்கிறது. இந்த புளிய மரம் எப்படி தன்னுடைய ஓட்டோடு ஒட்டாமல் இருக்கின்றதோ அதுபோல அந்த சுவையான கனியாகவும் நம்ம இருக்கணும், அதே போல ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை என்று குறிப்பிடுகின்றான். எனவே நம்ம இந்த உலக அற்ப சுகத்துக்காக வாழ்க்கையிலே ஆடம்பரத்தின் பக்கம் போய்விடாம நிரந்தரமான நிலையான மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் வாழ்வோமாக. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜ். மஞ்ச பலூன்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்இல் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம்.

இருக்கேன், கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது. இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: சிவந்த உதடு.
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: ஆர்டிஎம் இல்லை நம்ம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் இல்லை சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் அஃபேர்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றதுன்னா அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2030 இந்திய முஸ்லிம் உருமாற்ற திட்ட வரைவு மலேசிய மடானி கொள்கைக்கு ஆதரவளிக்கும் அதேவேளை நாட்டில் உள்ள இந்திய முஸ்லிம் சமூகத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய முனைப்பாக திகழும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டில் அந்நிய தொழிலாளர்களை பணிக்க மறுத்தும் விவகாரத்தில் எழுந்துள்ள சிக்கலுக்கு 1 மாதத்திற்குள் தீர்வை கண்டறியுமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தொடர்புடைய தரப்பினருக்கு உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக உணவகத்துறைக்கு முன்னுரிமை அளித்து அதனை விரைந்து களையும்படி அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே நாட்டில் உணவகங்கள், கட்டுமானம் உட்பட பல்வேறு துறைகளில் அந்நிய தொழிலாளர்களை பணிக்க மறுத்தும் தேவை குறித்து மறுபரிசீலிக்கப்படும் என மடானி அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். முன்னதாக அமைச்சரவை கூட்டத்தில் அவ்விவகாரம் குறித்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்பெயினின் பல இடங்களில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் எரியும் நிலையில் மெட்ரிட் வட்டாரத்தில் உள்ள 40,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் பலர் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்கு நிலைமை கடுமையடைந்துள்ளதாக மத்திய அரசின் பிரதிநிதி பிரான்சிஸ்கோ மார்டின் அகுரே தெரிவித்தார். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஈஷா டாரும் அவரது ஈரானிய சக அபாஸ் அராக்ஜியும் வட்டார அமைதி, நிலைத்தன்மை, ஒன்றிணைந்த வளப்பத்திற்காக இணைந்து செயல்பட உறுதியளித்துள்ளனர். கிர்கிஸ்தானின் சோல்பன் அட்டா நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு புறத்தே இருவரும் சந்தித்து வட்டார நிலைத்தன்மை குறித்து விவாதித்ததாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. விளையாட்டு. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி இன்று அதிகாலையில் நடைபெற்ற ஆடவர் ஹெவி வெயிட் பிரிவில் நாட்டின் எடை தூக்கும் வீரர் நிக்கோடமஸ் மங்கோய் மோசஸ் 4வது இடத்தை பிடித்த வேளையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். 200 கிலோகிராம் எடையை தூக்கிய அவர் மொத்தம் 120.3 புள்ளிகளை பெற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்ஸ்வே கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.

நேயர்களே, இறை பொருளாக இருந்த இறைவன் தன்னை வெளிப்படுத்த நாடினான். வான், பூமி இவ்விரண்டுக்கும் இடையில் பல்லாயிரம் படைப்பினங்களை படைத்தான். இந்த படைப்புகள் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுவின் ஆற்றலை, பிரமிப்பை ஒவ்வொரு நாளும் உண்டாக்குகின்றன. எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் மனித சமுதாயத்தை அனைத்து படைப்பிலும் சிறந்ததாக படைத்தான். அதுபோன்றே இவை அனைத்து படைப்பையும் இரட்சித்து பாதுகாக்கும் வல்லமையும் அவனின் கற்பனையில் உள்ள ஒரு நாளில் இவை அனைத்தையும் அழித்து மீண்டும் எழுப்புவதிலும் அவன் வல்லமை மிக்கவன். அவனின் சக்திக்கு முன் மற்ற எல்லா படைப்பினங்களின் சக்தியும் அற்பமானவைதான். அவனை பற்றி சுருக்கமாக தெரிய வேண்டிய நாம், அவனின்றி எதுவும் நடக்காது. நன்மை செய்யவும் தீமை செய்யவும் உலகின் எல்லா காரியங்களையும் நடத்தவும் அவனுடைய உதவியின்றி நடத்த முடியாது என்று உறுதியாக நம்ப வேண்டும். இத்தகு ஆற்றல் வாய்ந்த இறைவன் ஒவ்வொன்றுக்கும் மேலான படைப்புகளை இவ்வுலகில் அற்புதமான அமைப்பில் படைத்திருப்பதால் எதையும் அல்லாஹ் நேரடியாக செய்வதில்லை. இயற்கையோடு இணைந்தே அச்செயல்களை ஆற்றுகிறான். அது ஆக்குவதாக இருந்தாலும் அழிப்பதாக இருந்தாலும் சரி.

நேர்களே, அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், இறந்து தரிசாக கிடக்கும் பூமி அவர்களுக்கு ஒரு ஆதாரமாகும். பின்னர் மழையினால் அதனை நாமே உயிர்ப்பித்து அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகிறோம். அதிலிருந்து இவர்கள் புசிக்கிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 36:33. இந்த வசனத்தின் மூலம் தன் உயரிய ஆற்றலை, தன் அருட்கொடைகளை மனிதனுக்கு வழங்கும் விதத்தை அற்புதமாக விளக்குகிறான் அல்லாஹ். தன் ஆற்றலை நேரடியாக எவ்வித துணை பொருட்களின் உதவியின்றி நிகழ்த்தும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ். அவற்றை இறை தூதர்களை நம்ப மறுத்த மனிதர்களுக்கு முன் உதாரணமாக மட்டுமே நிகழ்த்தினான். மற்ற எல்லா அன்றாட நடவடிக்கைகளையும் இயற்கையை சார்ந்து இருக்கும் வண்ணம் அவன் உருவாக்கியதற்கு ஒரே காரணம், மனித அறிவு எது எப்படி நடக்க வேண்டும் என்று இறைவனால் படிப்பிக்கப்பட்டதோ அது அப்படி நடந்தால்தான் நம்பும். இல்லையேல் இது மாயஜால மார்க்கமாகிவிடும். இயற்கையின் வழி நடக்க முடிகிற காரியங்களை சாதாரண மனிதர்களுக்கு நடத்தி காட்டுகிற அல்லாஹ் தன் திருத்தூதர்களான நபிமார்களுக்கு அந்த இயற்கையின் வழியிலேயே சாத்தியமற்ற காரியங்களையும் உண்டாக்குகிறான்.

நேயர்களே, மனிதனின் படைப்பு பற்றி அல்லாஹ் கூறும் அற்புத வசனம் இப்படி கூறுகிறது. நிச்சயமாக மனிதனை களிமண்ணின் சக்தியிலிருந்து படைத்தோம், பின்னர் அதை இந்திரியமாக்கி ஒரு பத்திரமான இடத்தில் வைத்தோம். அந்த இந்திரியத்தை ஒட்டி கொள்ளும் அட்டை போன்றும் மாற்றி கருப்பையில் ஒட்டச் செய்தோம். பின்னர் அந்த அட்டை போன்ற உருவத்தை மாமிசமாக்கினோம். பின்னர் அம்மாமிசத்திலிருந்து எலும்புகளை உற்பத்தியாக்கி அந்த எலும்பை மாமிசம் கொண்டு மூடினோம். இவ்வாறு மனித படைப்பை பூரணமாக்கினோம் என்று அல் குர்ஆனில் சூரா அல் முஃமினூனில் கூறப்பட்டுள்ளது. மனிதர்களில் சிலர், இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு என்று துவா செய்கின்றனர். அது தாமதமாகும் போது இறைவனையே பழிக்கின்றனர். ஆனால் எந்த செயலும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை கடந்தே மனிதனை அடைகிறது என்பதை ஒவ்வொரு படைப்பிலும் அல்லாஹ் நிரூபிக்கிறான் என்பதை உணர்ந்தால் தாமதங்களும் நன்மைக்காகவே என்ற உண்மை விளங்கும். உலக இயல்பில் ஒரு பொருள் உருவாக இத்தனை பிரயாசைகள் உண்டு என்பதை கற்பிக்கும் இறைவன்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்க களிமண்ணிலிருந்து நேரடி உருவாக அமைத்தான். இது அவனின் அதீத ஆற்றலையும் அவனால் எதுவும் இல்லாமல் எதையும் செய்ய முடியும் என்ற உண்மையையும் எடுத்து காட்டுகிறது. இறைவன் நமக்கு தந்துள்ள பேராற்றல்கள், உபகாரங்கள் இவைகளை எண்ணினால் அது முடிவுறா தன்மையில்தான் போய்கொண்டிருக்கும். நம்முடைய மனித பிறவியை கிடைக்க முடியாத பிறவியாகவே உலகம் கணித்துள்ளது. அதனால் அதுவே அல்லாஹ் நமக்கு தந்த சிறப்பியல்பு என்றால் அது மிகையல்ல.

நேயர்களே, கல்லாக, மண்ணாக, மரமாக, மற்ற ஜீவராசிகளாக படைக்காமல் மனிதனாக படைத்ததற்கே மிகுந்த நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதும், அதிலேயும் கட்டுப்பாடுகள் அதிகம் நிறைந்த கடமைகளாலேயே காலம் கழிந்த முந்திய சமுதாயம் போன்று இராமல் நபிகள் நாதரின் சமுதாயத்தில் நம்மை பிறக்க செய்ததுக்காக கோடானு கோடி நன்றி நாம் செலுத்திட வேண்டும். மார்க்கத்தின் கட்டுப்பாடுகளை அது நமக்கானது, நமது செயல்பாடுகளை சுத்தரிக்கக்கூடியது என்று எண்ணாமல் அவற்றை சுமையாகவே நாம் எண்ணுவதாலேயே ஒரு முஸ்லிம் அடிப்படையில் செய்ய வேண்டிய காரியங்களை கூட அசட்டையாக விட்டுவிடுகிறோம். அந்த நபிமார்களின் தியாகத்தின் மூலம் கிடைத்த நல்வழியை பாழாக்குகிறோம். ஆனால் அத்தீனு யுஸ்ரூன், மார்க்கம் மிக இலகுவானது என்ற நபிமொழியை உணர்ந்தால் நாம் நிச்சயமாக ஜெயம் பெற முடியும். தொழுகையை எல்லோரும் நின்றுதான் தொழ வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளதா? நிற்க முடியவில்லை எனில் உட்கார்ந்தும், உட்கார்ந்தும் முடியவில்லை எனில் சாய்ந்தும், அதுவும் முடியவில்லை எனில் படுத்தும், படுத்தும் கை கால்களை அசைக்க முடியவில்லை எனில் கண் அசைவாலும் தொழலாம் என்றிருக்கும் போது அது எப்படி கடினமாகும்? இப்படியே எல்லா கடமைகளையும் நாம் ஆராய்ந்தால் நமக்கு இஸ்லாமிய கடமைகளை விட எளிதான கடமைகளை எங்கும் பார்க்க முடியாது என்று தான் தோன்றும். முதலில் நமக்கு நம் மார்க்கத்தின் மீது பிடிப்பு ஏற்பட வேண்டும். அதன் பிறகுதான் அதில் உள்ள கடமைகள் நமக்கு பிடித்தமானதாக மாறும். இஸ்லாமியம் நமக்கு பிடித்தமாகிவிட்டால் நபிமார்களிடம் இருந்த வேகமும் அதிலிருந்த உண்மைகளும் நமக்கு நெருக்கமாகிவிடும். அப்படி வரும் காலம் மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. நமது நடவடிக்கைகளே அதனை வளர்க்கும் ஆயுதமாக மாறிவிடும். சுருக்கமாக, மனித முயற்சி மலையையும் தகர்க்கும் என்ற அரபு பழமொழிக்கேற்ப கடமைகளின் முக்கியம் அறிந்துவிட்டால் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போன்று நாமும் முழு மனிதனாக முயற்சிப்போம். கடமைகளை அலட்சியம் செய்தால் புல்லை சுமப்பது கூட பாரமாகி விடுவது போல் இஸ்லாமியத்தை அழிப்பதில் நாமே முன்னிற்கும் நிலை ஏற்படும். அல்லாஹ் நம்மை காப்பா

நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலை.

அன்பு வணக்கம் நேயர்களே, சூரியன் உதிப்பதை யாராலும் எப்படி தடுக்க முடியாதோ அது மாதிரி தாங்க நம்பிக்கையோடு எழும் மனதையும் யாராலும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நாள். உங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், நீங்க நினைத்ததை சாதிக்க யாராலும் எப்படியும் தடுக்க முடியாது அப்படின்ற எண்ணத்தோட ஆரம்பிக்கலாம் இந்த சனிக்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபவ ஆண்டு ஆடித்திங்கள் 9ஆம் நாள், 2026 ஜூலை 25 சனிக்கிழமை. இன்று வணக்கம் மின்னலில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் த்ரேசாலாசாரு.

0: சிறகடித்து வா.
1: அவ்வளவுதாங்க, இதே உற்சாகத்தோட நம்ம சிறகடித்து இந்த நாள்ல பறக்கிறதுக்கு தயாராகணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நமக்கான வாசலாக இருக்கும். சரி, இணைய பத்திரிகைகளில் வெளிவந்த ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தும் PDRM அப்படின்னு அதனுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. எந்த பக்கமாக பிரதமர், அமெரிக்காவின் புதிய வரி மலேசியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் சொல்லியிருக்கிறாரு. ஆசியான் நாடுகளில் மலேசியாவிற்கு மிக குறைந்த அளவாக 10% வரி என்ற செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தி, புதிய புலியுடன் பினாங்கு மாநில அருங்காட்சியகம் என்ற செய்தியோடு நிறைய செய்திகள் உங்களுக்காக இணைய பத்திரிகைகளிலும் நாளிதழ்களிலும் வெளிவந்திருக்கின்றன. வாங்கி படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னும்

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ இப்பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: இன்று 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.

இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கும் போது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த பாடல் வரிகள் மெட்டுக்கள் அனைத்துமே உங்களுக்கு சொல்கின்றன. அதனால வார இறுதி நாட்கள் எப்படின்னு சொல்லும் போது இயற்கையோடு சில நிமிடங்கள் செலவிட மறந்துவிடக் கூடாது. நம்மை நாம புதுப்பித்துக் கொள்ளணும், புத்துணர்ச்சி வேணும் அப்படின்னு நினைத்தோம்னா அதுக்கு மிக சிறந்த ஒரு மருத்துவர் யாருன்னு கேட்குறீங்களா? இருக்கவே இருக்கு இயற்கை, அவ்வளவுதாங்க. சரி, ஒரு குட்டி கதை. ஒருவேளை நம்முடைய உருவம் அல்லது உயரம் எடை இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு தடையாக இருந்தது அப்படின்னா இந்த குட்டி கதை நிச்சயமா நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும் நாங்க நம்புறோங்க. இந்த சிறுவனுக்கு ஒரு கனவு இருந்தது, உலகில சிறந்த கார்பந்து வீரராக வர வேண்டும் என்ற கனவு தான். ஆனா சிறிய வயதிலேயே பாருங்க அவருக்கு வளர்ச்சி ஹார்மோன் குறைபாடு என்ற சவால் வந்தது. சிகிச்சைக்கு நிறைய செலவு தேவைப்பட்டது, பணம் அவர்கிட்ட பற்றாக்குறையா இருந்து. பலர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யற, உன்னால முடியாது அப்படின்னு சொன்னாங்க, நினைச்சாங்க. ஆனா அவர் நம்பிக்கை மட்டும் கைவிடலைங்க. சிறிய உடல் ஆனா மிகப்பெரிய கனவு. என்ன செய்திருக்காரு? தினமும் பயிற்சி செய்திருக்காரு, அவருடைய சிகிச்சைக்கு தேவையான பணத்தையும் திரட்டிருக்காரு. தோல்விக்கு பிறகும் முயற்சி, விமர்சனங்களுக்கு பிறகும் அமைதி, கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே? ஆமா, அந்த விடாமுயற்சி தான் அவரை உலக கார்பந்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது. லியோனல் மெஸ்ஸி தனது நாட்டுக்காக உலக கிண்ணம் 2022 வென்ற போது அது ஒரு கிண்ணம் மட்டும் கிடையாதுங்க, பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு கனவின் வெற்றியாகத்தான் அவர் பார்த்திருக்கிறாரு. இந்த முறை அவருக்கு உலக கிண்ணம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனா அவர் இந்த கார்பந்தாட்ட உலகில் தன்னுடைய கனவை இதுவரைக்கும் வெற்றிகரமாக கொண்டு வந்து கார்பந்தாட்ட ரசிகர்களுடைய மனதுல ஒரு இடத்தையும் தனித்துவத்தையும் பிடிச்சிருக்கேன், அது வரைக்குமே நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்மை சிறியவர் என்று நினைப்பவர்கள் இருக்கலாம், ஆனா கனவு பெரியதாக இருந்தா ஒரு நாள் இந்த உலகமே நம்ம பெயரை கேட்கும்.

மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம். இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: பாதுகாப்பு தடவாட கொள்முதல் நேரடி கலந்தாய்வுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அந்நிய தொழிலாளர்களை பணிக்க மறுத்தும் சிக்கல் ஒரு மாதத்திற்குள் தீர்வை எட்ட உத்தரவு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்யும் செயல்முறை வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது நியாயமான செலவுகளை மட்டுமே உள்ளடக்கியிருக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். மேலும் நேரடி கலந்தாய்வுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றவர் கூறினார். அதிகப்படியான கட்டணத்தை வசூலிக்கும் இடைத்தரகர்களை பயன்படுத்தும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அது வழிகோலும் என தெளிவுரைத்தார். 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தேசிய பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு 35% அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய பாதுகாப்புக்கு அரசாங்கம் அளிக்கும் உயரிய முன்னுரிமையை அது புலப்படுத்துகிறது என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில், 2030 இந்திய முஸ்லிம் உருமாற்ற கட்டமைப்பு IMTF 2030 மலேசிய மடானி கொள்கைக்கு ஆதரவளிக்கும் அதே வேளை நாட்டிலுள்ள இந்திய முஸ்லிம் சமூகத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய முனைப்பாக திகழும் என பிரதமர் தெரிவித்தார். தேசிய முக்மீன் ஒன்றிணைந்த அமைப்பு முன்னெடுத்திருக்கும் அந்த முனைப்பு நீண்டகால மேம்பாட்டு இலக்காக கொண்டு உத்திசார் அணுகுமுறையை கடைபிடிக்கும் கட்டமைப்பை கொண்டுள்ளது. மேலும் அது மலேசிய மடானியின் உயரிய நோக்கங்களுக்கு வலு சேர்க்கும் என்றார் அவர். இதற்கிடையே வறுமை நிலையில் உள்ளவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை வலுப்படுத்தும் அரசு முனைப்பின் ஒரு பகுதியாக முக்மீனுக்கு 2 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். இதனிடையே 16வது நெக்ரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தூய்மை, நிலைத்தன்மை, உயர்நெறி ஆகியவற்றை கொண்ட நிர்வாகம் தொடர்வது உறுதி செய்யப்படும் என நம்பிக்கை கூட்டணி PH உறுதியளித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டணிக்கு மாநில மக்கள் ஆதரவளிக்குமாறு அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் முகநூல் பதிவில் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மாநில தேர்தலில் அனைத்து 36 தொகுதிகளிலும் PH போட்டியிடுவதை அவர் சுட்டிக்காட்டினார். PKR சார்பில் 16 வேட்பாளர்களும், DAP-யிலிருந்து 11 வேட்பாளர்களும், அமனாவிலிருந்து 9 வேட்பாளர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 1ஆம் நாள் நடைபெறும் நிலையில் முன்கூட்டியே வாக்களிப்பு வரும் 28ஆம் நாள் திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் அந்நிய தொழிலாளர்களை பணிக்க மறுத்தும் விவகாரத்தில் எழுந்துள்ள சிக்கலுக்கு ஒரு மாதத்திற்குள் தீர்வை கண்டறியுமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தொடர்புடைய தரப்பினருக்கு உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக உணவகத்துறைக்கு முன்னுரிமை அளித்து அதனை விரைந்து கடையும்படி அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டிலுள்ள உணவக உரிமையாளர்களுக்கு பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசர தேவையிருப்பதை அரசாங்கம் அறிந்துள்ளது. எனினும் வெளிநாட்டு தொழிலாளர்களை பணிக்க மறுத்துவது கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் கையாளப்படுவதை அவர் மேற்கோள் காட்டினார். இதற்கிடையில் நாட்டில் உணவகங்கள், கட்டுமானம் உட்பட பல்வேறு துறைகளில் அந்நிய தொழிலாளர்களை பணிக்க மறுத்தும் தேவை குறித்து மறுபரிசீலிக்கப்படும் என மடானி அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். முன்னதாக அமைச்சரவைக் கூட்டத்தில் அவ்விவகாரம் குறித்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியா தற்போது நாட்டில் பணிபுரிய அனுமதிக்கப்படும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வரம்பை கொண்டுள்ளது. 12வது மலேசிய திட்டத்தின்படி அந்நிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாட்டின் மொத்த தொழிலாளர் எண்ணிக்கையில் 15% மிகாமல் இருத்தல் வேண்டும். அதேவேளை 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் அந்த வரையறையை 10% குறைப்பது இலக்காக கொள்ளப்பட்டுள்ளதை அவர் எடுத்துரைத்தார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு, பல்கலைக்கழகங்கள், உணவு விற்பனையாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரின் ஒத்துழைப்புடன் மெனு ரஹ்மா திட்டத்தை மேலும் பல உயர்கல்விக் கழகங்களுக்கு விரிவுபடுத்த இயலும் என துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சலே தெரிவித்துள்ளார். அத்திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் பல்கலைக்கழகங்களின் ஒத்துழைப்பு அவசியமாகிறது. குறிப்பாக வணிக இடங்களின் தயார் நிலை, நியாயமான வாடகையை நிர்ணயித்தல் ஆகியவற்றில் அவை முக்கிய பங்காற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: வங்காளதேச அதிபர் மொஹமர் ஷஹபுடின் உடல்நல காரணத்தால் பதவி விலகியுள்ளார். அவரது பதவிக்காலம் முடிவடைய இன்னும் 2.5 ஆண்டு இருக்கும் நிலையில் ஷஹபுடினை பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்து வந்தன. 76 வயதான அவர் நாடாளுமன்ற தலைவர் ஹபீஸ் உடின் அஹ்மெட்டிடம் வழங்கிய பதவி விலகல் கடிதத்தில் உடல்நலக் குறைவால் தனது அரசு கடமையை தொடர இயலவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஷஹபுடினின் பதவி விலகலை ஏற்றுக்கொண்டதை அஹ்மேடு உறுதிப்படுத்தினார். நாட்டு அரசியலமைப்பின்படி நாடாளுமன்ற தலைவர் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்பார். எனினும் 90 நாட்களுக்குள் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷா டாரும் அவரது ஈரானிய சக அபாஸ் அராக்சியும் வட்டார அமைதி, நிலைத்தன்மை, ஒன்றிணைந்த வடப்பத்திற்காக இணைந்து செயல்பட உறுதியளித்துள்ளனர். கிர்கிஸ்தானின் சோல்பொன் அட்டா நகரில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு புறந்தே இருவரும் சந்தித்து வட்டார நிலைத்தன்மை குறித்து விவாதித்ததாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. இதனிடையே மேற்காசிய பதற்றம் குறித்து இஷாக் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். அங்கு நிரந்தர அமைதியையும் நிலைத்தன்மையையும் அடைவதற்கு அனைத்து தரப்பினரின் சுய கட்டுப்பாடும் பதற்றத்தை குறைப்பதற்கான முயற்சியும் தொடர்ச்சியான அரசதந்திர ஈடுபாடும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். ஸ்பெயினின் பல இடங்களில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் எரியும் நிலையில் மெட்ரிட் வட்டாரத்தில் உள்ள 40,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் பலர் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்கு நிலைமை கடுமையடைந்துள்ளதாக மத்திய அரசின் பிரதிநிதி பிரான்சிஸ்கோ மார்டின் அகுரே தெரிவித்தார். காற்று தொடர்ந்து வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளதால் காட்டுத்தீ தொடர்ந்து பரவக்கூடும் என அவர் செய்தியாளர் சந்திப்பில் விவரித்தார். அமெரிக்காவின் அண்மைய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பஹ்ரைன், ஜோர்டான், குவைத் ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கிட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பஹ்ரைனில் உள்ள அமேசான் நிறுவனத்திற்கு சொந்தமான தரவு மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிப்படை IRGC கூறியது. எனினும் இதுகுறித்து அமேசானோ பஹ்ரைனோ எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க தரப்பிலிருந்தும் எந்தவொரு அதிகாரப்படி தகவலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. விளையாட்டு. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி இன்று அதிகாலையில் நடைபெற்ற ஆடவர் ஹெவிவெயிட் பிரிவில் நாட்டின் எடைதூக்கும் வீரர் நிக்கோடமஸ் மங்குய் மோசஸ் 4 இடத்தை பிடித்ததால் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். 200 கிலோகிராம் எடையை தூக்கிய அவர் மொத்தம் 120.3 புள்ளிகளை பெற்றார். இதனிடையே போனி புன்யாவின் மூத்த சகோதரர் பிரையன் ஜுனென்சி குஸ்டின் தனது 3 முயற்சிகளிலும் எடையை தூக்க தவறினார். முன்னதாக போனி புன்யாவ் தனது தங்கப்பதக்கத்தை தக்கவைத்துக் கொள்ள தவறினார். அவர் ஆடவர் லைட் வெயிட் பிரிவில் வெண்கல பதக்கம் மட்டுமே வென்றார். பாதுகாப்பு தளவாட கொள்முதல் நேரடி கலந்தாய்வுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அந்நிய தொழிலாளர்களை பணிக்க மறுத்தும் சிக்கல் 1 மாதத்திற்குள் தீர்வை எட்ட உத்தரவு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1964 இன்றைய நாளில் வேளாண் கூட்டுறவு அமைச்சர் கிர் ஜோஹாரி பழ ஆண்டு இயக்கத்தை தொடக்கி வைத்தார். பழங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் நலவியலுக்கும் முக்கிய வளமாக இருப்பதை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதே இந்த இயக்கத்தின் முதன்மை நோக்கு. உள்ளூர் பழங்களை மக்கள் அதிகமாக உண்ண ஊக்குவிப்பதையும் இது நோக்கமாக கொண்டிருந்தது. நாட்டில் புகழ்பெற்ற சில பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் அவற்றின் விளைச்சலை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கிர் ஜோஹாரி அறிவித்தார். 1961 1962 வெளிநாடுகளில் இருந்து பழங்களை இறக்குமதி செய்வதற்காக சுமார் 30 மில்லியன் வெள்ளி செலவிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மலாயாவின் பழ ஆண்டு இயக்கம் மக்களிடையே உள்ளூர் பழங்களின் மீது மேலும் ஈர்ப்பை ஏற்படுத்துவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்பட்டது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

ஜூலை மலர்களை உங்களுக்காக ஜூலை மாதத்துல சனிக்கிழமை நாங்க கொண்டு வந்திருக்கோங்க. இன்றைய சனிக்கிழமை எல்லாருக்கும் இனியது ஒரு சனிக்கிழமையாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கும் வேணும். சரி, அத இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்களை கொஞ்சம் பரவலா பார்க்கப்பட்டு அதுல கீழே வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதுல நாங்க என்ன கற்றுக்கொண்டோம்னா, எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவசரத்துல ஓடக்கூடாது. ஒருவேளை ஓடணும் அப்படின்னா எதெல்லாம் வந்து நம்ம விட்டு விகழும் அப்படின்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து அவருடைய அந்த விரைவு ரயில் இருக்குல்ல, நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது துரட்டி பிடிச்சிடணும் ஏறிடணும் சொல்லிட்டு வேகமா ஓடி இருக்கிறாரு. அவர் ஓடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய காலணிகள் அந்த ஜோடி காலணியில ஒரு காலணி வந்து அந்த தண்டவாளம் இருக்குல்ல அதற்கு கீழே போய் விழுந்துருச்சு. விழுந்துட்ட பிறகு அதுதான் காணொலியாக பதிவு செய்திருக்காங்க. அதற்கு பிறகு என்னங்க, ஒரு காலில் வந்து காலணி இல்லாம இன்னொரு காலணி வந்து தண்டவாளத்து கீழே போயிருச்சு. அதனால இந்த விரைவு ரயில் இந்த ஓடுதளம்லாம் இருக்குல்ல அதற்கு பக்கத்துல அந்த விரைவு ரயில ஏறும் போது நிச்சயமா நிதானமா நின்றுதான் ஏறணும், இந்த மாதிரிலாம் ஓடாதீங்கன்னு. அது ஏதோ பரவாயில்ல, ஒரு காலணியாக போயிருச்சு, வேற எதுவும் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட பயணிகளே தவறி விழக்கூடிய ஒரு சூழல் வந்தா என்னாகும். அதனால அந்த அவசரத்துல வந்து பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிதானமா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யலாம். இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? அவசர அவசரமா செய்யும் போது கிளம்பும் போது ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எங்கேயாவது விட்டுருப்பீங்க, அல்லது கீழே விழுந்திருக்கோ திரும்பி எடுக்க முடியாத இடமா இருக்கோ, இருந்ததுன்னா அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3328255 7334 7 6 8 என்ற எங்களுக்கு

0: கிஷன், எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் FM-ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: Formed hip-hop.
3: When it came to ask what do we call this culture, I decided to say this is called hip-hop
2: that brought all us together, the many

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

ஜனநாயகன் பார்த்தாச்சா? இன்னும் இல்லையா? சரி, வார இறுதி நாட்கள் நீங்க திட்டமிடலாம். ஒருவேளை திரைப்படங்கள் எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா கதெல்லாம் சொல்லக்கூடாது, சமூக வலைத்தளத்துல அதனுடைய காணொலிகள்லாம் பதிவிடக்கூடாது. இன்னும் பாக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த சில விஷயங்கள் போய் பார்க்கும் போதுதான் தெரியணும். நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா கஷ்டமாயிரும். ஒரு சின்ன அன்பான நினைவூட்டல் தான். சரி, ஒரு பேரே வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி மின்னல்ல பல வரலாறு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த வகையில் இன்று July 25 வரலாற்றில் ஒரு அழகான நாள் பதிக்கப்படுகின்றது. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? மின்னலோட பாடல்கள் நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க. ஆமா, ஆனா நீண்ட நாளா ஆயிற்றே, புத்தம் புதிய பாடல் எதுவும் புதிய வெளியீடு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு பதில் தாங்க இன்றைக்கு மின்னல் எஃப்எம்மின் புது பாடல் வெளிவர போகின்றது. ஏறக்குறைய என்ன ஏது அப்படின்றது நேற்று நீங்க மின்னல் எஃப்எம்மோட சமூக வலைத்தளங்களை பார்த்திருந்தீங்கன்னா விரைவில் அப்படின்ற ஒரு காணொலி எல்லாம் பதிவு செய்திருப்போம். அறிவிப்பாளர்கள்லாம் பாடியிருக்கிறாங்க, அப்புறம் பழசு புதுசு இப்படி எல்லாம் சொல்லி என்னதான் வரப்போகுது, அந்த பிரம்மாண்டம் என்ன, பாடல் எப்படி அமையப்போகுது, இப்படி எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தா கவலை விடுங்க. இன்று அதிகாரப்பூர்வமாக மின்னல் எஃப்எம்முடைய புதிய பாடலை 2026 நாங்க இன்றைக்கு வெளியீடு செய்ய போகின்றோம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான நற்செய்தி என்ன தெரியுங்களா? நம்ம மண்ணின் மைந்தர்கள், ஆமா, உள்ளூர் கலைஞர்களோடு சேர்ந்து ஒரே குடும்பமா மின்னல் குடும்பம் கலைஞர்களும் இணைந்துதான் இந்த புதிய பாடல் வெளியீட்டு விழாவில கலந்து கொள்ள போறாங்க. பாடல் எப்படி இருக்கு கேட்டு பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். அந்த பக்கமா அவங்க அதிகாரப்படியாக வெளியீடு செய்து விட்ட பிறகு அதுக்கு பிறகு என்னங்க, நீங்க தாராளமாக எங்களுடைய பாடலை இந்த வானொலியில கேட்கலாம். காத்திருங்கள், இடையிடையே அங்குள்ள நிலவரங்களையும் உங்களுக்காக நாங்க கொடுக்கிறோம். அதனால மின்னலுடைய புது பாடல் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் நீங்க கட்டாயம் எங்களுக்கு சொல்லணும், சரியா?

0: உறவுகள் தொடர்கதை. தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
1: ஹலோ, எப்படி இருக்க?
2: உறவுகள் தொடர்கதை மின்னல் FM வானொலி அல்ல வாழ்க்கை.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்
1: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
2: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
1: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
2: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
1: இன்று 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
3: ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, எல் நினோ காலநிலை நிகழ்வு இந்த ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் தீவிர நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஐக்கிய நாடு சபைகள் வந்து உலக வானிலை அமைப்பு WMO இதனுடன் இணைந்து மேற்கொண்ட ஆய்வின் மூலமாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. நம்ம நாட்டில் கூட மலேசிய வானிலை ஆய்வுத்துறை, அதாவது மேட் மலேசியாவும் இது தொடர்பாக பல செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. இதன் தாக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பல பகுதிகளில் தீவிர வானிலை சம்பவங்கள் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு கடுமையான வறட்சி, கனமழை, வெப்பாலை இதெல்லாம் ஏற்படும். அதனாலதான் ஒரு பக்கம் மழையாக இருக்கும், அப்புறம் வெயிலாக இருக்கும். இந்த பருவநிலை அப்படின்னு சொல்லும் போது மாற்றங்கள் ஏற்படும் போது எங்கன்னா நம்முடைய இந்த உணவு சங்கிலி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ விவசாயம் என்று எடுத்துக்கொள்ளும் போது பயிரிடும் போது மழைக்காலமாக இருந்தால் எப்படி இருக்கும், அல்லது வறட்சியாக இருந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால முடிந்த அளவுக்கு இந்த காய்கறிகளாக இருக்கட்டும், நாம் வாங்கும் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து இந்த காலநிலை பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு மிக சரியாக திட்டமிட்டு நம்ம வாங்கணும். அதே சமயம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு அமையுமாயின் அந்த இந்த காலநிலைக்கு ஏற்றவாறு என்னென்ன பயிர்கள்லாம் விளையும் அப்படின்றத கொஞ்சம் ஆலோசித்து முடிந்த அளவுக்கு தேவைக்கு ஏற்ப உணவுகளை வாங்கி வைத்து சமைத்து நாம உண்ணுவோம். வீணா உணவு விரையெல்லாம் கூடாது இந்த காலகட்டத்தில் நினைவில் கொள்வோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பதிலாக சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஆற்றலை கொண்டவர்களிடமிருந்தே அரசியல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் கொள்கைகளை அரசியல் தலைமைத்துவம் தீர்மானிப்பதால் சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பது அவசியம் என அவர் கூறினார்.